இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

அறிவுடையோர் எல்லா நன்மையுமே உடையவராவர். அறிவில்லாதவர் எதனை உடையவரானாலும் எந்த நன்மையும் இல்லாதவரே ஆவர்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நமது பண்பலகில் பழம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. ஆறுபத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்றைய மழலையாக ஜி விஷாந்த், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி, 7:35 சந்தோஷ சாறு உடன் பொது அறிவு பினாவிடையும் வளம்பெறும், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானலையில் வசந்தம், இன்று உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி, நேரலையில் பங்கேற்கிறார் நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தர்மபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களிலிருந்து உருவானவர்கள் கலந்துரையாடல், தொடர்ந்து அறிவியல் செய்திகள் இடம்பெற கேட்கலாம், 1:10 நெய்யர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் பூ சாகுபடி ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம், 2:30 பூங்குத்து, 3:00 காட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுப்பால சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளம் தென்றல் சொல்லுக வெல்லுக, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள், இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில தர்மபுரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து பலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி நாள். தாய் வயிற்றிலிருந்து உயிர்கள் பிறப்பது போல அமைதியிலிருந்தே ஒளிகள் பிறக்கின்றன. அந்த ஒளிகள் இசை போல் இனிமை பயக்க வேண்டும், உயிர்கள் மகிழ வேண்டும். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஆபத்தான ஒளிகளாக மாறிவிடக் கூடாது. வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஊர், அந்த மாநிலம், அந்த நாடு என விரிந்து கொண்டே செல்லும். இந்த நாளின் அருமையை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை அமைதியை முதலீடு செய்வீர். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நாள்களிலும் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரிஒன், எவ்ரிவேர், எவ்ரிடே என்னும் கருப்பொருளை உண்டாக்கியிருக்கிறது. வறுமையாலும் சுயநலத்தாலும் தான் இவ்வுலகில் துன்பங்கள் தொடர்கின்றன. எந்த விலங்கோ பறவையோ தனக்கென ஒரு வீட்டிற்கு மேல் கட்டிக்கொள்வதில்லை. மனிதன் மட்டும் எல்லை வகுத்து கொண்டு அளவில்லாத செல்வங்களை வைத்துக் கொள்கிறான். இச்சிந்தனையை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த புறநானூற்று புலவர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடினார். உலகமயமாக்கல் என்பதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்த பெருமை தமிழருக்கே உண்டு. இன்பம் தரும் பூ விருப்பு, துன்பம் தரும் பூ வெறுப்பு என்பதனை உணர்ந்து வெறுப்பை ஒழித்து விருப்புடன் வாழ வேண்டும். அப்பொழுது நகையில் சிறந்த நகையான புன்னகையோடு வாழ முடியும். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காட்டிய வழியில் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என நினைத்தாலே போதும், உலகம் மகிழ்ச்சியாக வாழும். பிரிவினையே ஆயுதங்களை கொண்டு மற்றவர்களை கொல்ல செய்கிறது. பொறாமையே மற்றவர்களை கீழிறக்க செய்கிறது. ஒரு குழந்தை பசியால் அழும்போதும் விபத்தில் அடிபட்டு துடிக்கும் போதும் அது என் குழந்தை அல்ல என எண்ணாமல் உதவி செய்யும் மனப்பான்மையே மனிதநேயம். அக்காலத்தில் வழிபோக்கர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி இரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படியிருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது. எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி.

0: ليام.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மபுரி வானொலி நிலையம் 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:15. பக்தி மாலை. இசை பாக்கலால் இறைவனை தரிசனம் செய்யலாம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. அனைத்தும் அவன் செயல். பகவத்கீதை

இலைகளால் பூக்களை தொடுத்து இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். எதையும் மாற்றிக் கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும். குர்ஆன்

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நன்றி நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே

0: சங்கர் பயோடெக் நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மூங்கில் ஒரு சாதாரணமான தாவரம் போல தெரிந்தாலும் அதனுடைய பயன்பாடுகள் ஏராளம். வேகமாக வளரக்கூடிய தாவரங்களில் ஒன்றாக மூங்கில் உள்ளது. மனிதர்களின் பொருளாதார மேம்பாட்டிலும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வீடு கட்டுவது முதல் பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது வரை மூங்கில் பயன்படுகிறது. இதனுடைய சிறப்பை உலகம் முழுவதும் ஏற்படுத்துவதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 18ஆம் தேதி உலக மூங்கில் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற 8வது உலக மூங்கில் மாநாட்டின் போது இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் முள் மூங்கில், முள் இல்லாத மூங்கில் என இரண்டு வகை சாகுபடி செய்யப்படுகிறது. முள் மூங்கில்ல கெட்டி மூங்கில், பொந்து மூங்கில் சாகுபடி செய்யப்படுகிறது. கெட்டி மூங்கலில் அதிகமாக முள் இருக்காது. மூங்கில் ஒரு நீண்ட கால பயிர். ஒரு முறை நட்டுவிட்டால் 30-40 வருடங்கள் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. மூங்கில் கிழங்கிலிருந்து குருத்துகள் ஆண்டுதோறும் வருவதால் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் மகசூல் குறைய வாய்ப்பில்லை. மூங்கிலின் சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் சமூக பயன்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல உலக மூங்கில் அமைப்பு முன்னெடுத்து வருகிறது. இயற்கையிலும் சமூகத்திலும் மூங்கில் ஏன் முக்கியத்துவம்? மூங்கில் வேகமாக வளர்ந்து தாவரமாக இருப்பதுடன் புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளமாகவும் விளங்குகிறது. பிற மரங்களை விட 35% அதிகமாக ஆக்சிஜனை வெளிப்படுத்தும் தன்மை மூங்கிலும் உண்டு. வீடுகளில் மரஜாமான்கள், கைவினைப் பொருட்கள், இசைக்கருவிகள் உட்பட பல பொருட்கள் மூங்கில் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மண்ணை வளமாக வைத்து கொள்ள உதவுகிறது மூங்கில் இலைகள். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பச்சை தங்கமான மூங்கில் உள்ளது என்பதை நினைவுபடுத்துவோம். இயற்கை வேளாண்மை என்றால் வெறும் இயற்கை உரம் போடுவது தான், நாட்டு மாடுகளை வளர்ப்பது தான், தென்னந்தோப்பில் வெறும் தென்னை மட்டைகளை வெட்டி மூடாக்க போடுவது தான் என்பன போன்ற தவறான கருத்துக்கள் பரப்பிவிடப்பட்டு உள்ளன. ஆம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதும் அறியாமை தான். நன்கு அறிய ஆர்வம் மிக்க பிறர் பேச்சை கேட்பதும் அறியாமை தான். நாம் விடுதலை அடைந்தது இருந்து வேளாண் நிபுணர்களால் ஒருங்கிணைந்த மண்வளம் மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வகையில் பல்வகை பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. அனைத்து பயிர்களுக்கும் இட வேண்டிய இயற்கை வேளாண் ஈடுபொருட்கள் பல பல உள்ளன. நல்ல பல யுக்திகளும் உள்ளன. குறிப்பாக தொழு உரம், பசுந்தாள் உரம், தலை உரம், பயிர் கழிவுகள், உயிர் உரங்கள், பல பயிர் சாகுபடி, வேலி பயிர் மற்றும் வரப்பு பயிர் சாகுபடி, உரக்குழி அமைத்தல், மண்புல உரம் தயாரித்திடுதல் ஆகியவற்றில் பெரும்பாலானவை பல ஆண்டுகளாகவே வெறும் பரிந்துரைகளாக மட்டுமே உள்ளன. எந்த ஒரு பயிருக்கும் இந்த உரங்கள் மிகவும் தேவைதான். முன்பெல்லாம் இடுபொருட்கள் கிடைக்காத போது வெளியில் இருந்து வந்தாவது போட வேண்டும் என்னும் அக்கறை இருந்தது. ஆனால் இயற்கை வேளாண்மையில் சாகுபடி நிலத்திலே தயாரித்து இடுவதும் அங்கே கிடைப்பதை இடுவதும் தான் நல்லது என்று வலியுறுத்தி கூறப்படுகிறது. இன்றைய நவீன யுகத்தில் எதுவும் சாத்தியம் என்று கூறும் அளவில் வாய்ப்புகள் உள்ளன. எந்த நிலத்திலும் அந்த மண்ணுக்கு தேவையான இடுபொருட்களை அங்கேயே தயாரித்துவிடலாம் என்னும் நிலையும் உள்ளது. இதனால் இடுபொருட்கள் செலவு முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. அதனால் தான் இயற்கை வேளாண்மை உன்னத உத்தியாக, நீடித்த மற்றும் நிலைத்த வேளாண்மைக்கு வழிகோலும் உத்தியாக உள்ளது. உற்பத்திக்கு மட்டுமல்ல, நம் நோக்கம் மண் வளமும் பேணப்பட வேண்டும், நீர் ஆதாரமும் முறையாக பயன்பட வேண்டும். இவ்வகையில் பல்லுயிர்களை காக்கும் உன்னத சாகுபடி முறையாக இயற்கை வேளாண்மை உள்ளது. விவசாயத்தில் பஞ்சபூதங்களின் தன்மைகளை அறிந்து சரியான பருவங்களை முறையான யுக்திகளை கையாளணும். ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டருக்கும் கிடைக்கும் மழையளவு மற்றும் சூரிய ஒளியை பாழாக்காமல் பயன்படுத்துவது தான் அவசியம். தரை முதல் வானம் வரைக்கும் அடுக்கடுக்காக பல வகை பயிர்களை வளர்த்திட வேண்டும். மேலும் கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு முதலிய துணை தொழில்களையும் செய்திட வேண்டும். இத்தகைய நன்மைகள் பலவற்றை கண்முன்னே காட்டும் இயற்கை வேளாண்மையில் விவசாயிகள் ஈடுபட்டால்தான் நோயற்ற வாழ்வு மற்றும் குறைவற்ற செல்வத்துடன் இந்த மனித சமூகம் வாழ முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: அடுத்து இந்த கறவை மாடுகளில் ஏற்படும் கரு சிதைவு நோய், இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். கறவை மாடுகளில் கருச்சிதைவு என்பது பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இனப்பெருக்க நோயாகும். கருத்தரித்த 42 முதல் 260 நாட்களுக்குள் கருவானது கலைந்து வெளியேறுவதை கருச்சிதைவு என்கிறோம். கறவை மாடுகளில் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் இனப்பெருக்க சிக்கல்கள் மிக முக்கியமானது கருச்சிதைவு. ஒரு பண்ணையில்

0: 2 to 3 சதவீத கருச்சிதைவு இயல்பானது. இதுவே 5% மேல் ஏற்பட்டால் அது தொற்று நோய்க்கான எச்சரிக்கை ஆகும். இதனால் பால் உற்பத்தி இழப்பு, சினப்பிடிப்பு தாமதம், மருத்துவ செலவு மற்றும் மாட்டை கழிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். கருச்சிதைவு ஏற்படும் காலம் ஆரம்ப கால கருச்சிதைவு 42 நாட்கள் முதல் 3 மாதம் வரைக்கும், இடைக்கால கருச்சிதைவு 3 முதல் 6 மாதம் வரைக்கும், இறுதிக்கால கருச்சிதைவு 6 முதல் 9 மாதம் வரைக்கும். இதுவே அதிகம். கருச்சிதைவுக்கான காரணங்கள், தொற்று காரணங்கள் என்ன? புருசுலேசஸ் 6 முதல் 9 மாதங்களில் நிகழும் கருச்சிதைவு, லெப்டோஸ்பைரோசிஸ், ஐபிஆர் நோய், பிவிடி நோய், ட்ரைகோமோனியாசிஸ் பூஞ்சை தொற்று, இதெல்லாம் கருச்சிதைவுக்கான காரணம். தொற்று இல்லாத காரணம் என்னென்ன? வைட்டமின் ஏ, செலீனியம், அயோடின் போன்ற சத்துக்கள் குறைபாடு, புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் குறைபாடு, நச்சு தீவனத்தை உண்பது, அடிபடுதல் மற்றும் மன அழுத்தம், மரபியல் குறைபாடு ஆகியன ஆகும். இதுக்கான அறிகுறியை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கர்ப்ப காலத்தில் கன்று வெளியேறுதல், பிறப்புறுப்பில் ரத்தம் கலந்த சளி வடிதல், நஞ்சு கொடி தங்குதல், காய்ச்சல் மற்றும் தீவன உண்ணாண்மை, மாடுகளில் தொடர்ச்சியாக கருச்சிதைவு ஏற்படுது. ஒரு முறை ஏற்படும் கருச்சிதைவால் ஒரு விவசாயிக்கு 5000 முதல் 30000 வரைக்கும் இழப்பு ஏற்படும். இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது? கருச்சிதைவான கன்று மற்றும் நச்சுக்கொடியை பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும். இரத்த பரிசோதனை செய்யப்பட வேண்டும். புருசிலேசஸ் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இதுக்கு கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்ன? கருச்சிதைவான மாட்டை உடனே தனிமைப்படுத்தணும். கரு நஞ்சுக்கொடி மற்றும் சுரப்பைகளை 2 அடி ஆழத்தில் புதைக்கணும் அல்லது எரிக்கணும். கொட்டகையை 1% பினாயில் அல்லது சுண்ணாம்பு கரைசலால் கழுவணும். தடுப்பூசி என்ன இருக்குது? புருசிலேசஸ் தடுப்பூசி 4 to 8 மாத பெண் கன்றுகளுக்கு போடுவது வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக அமையும். ஐபிஆர் பிவிடி லெப்டோபிரோசிஸ் கூட்டு தடுப்பூசியை சென்னைக்கு 30 நாட்களுக்கு முன் போடணும். பரிசோதனை புதிய கறவை மாடுகளை வாங்கும் முன் புருசுலோ பரிசோதனை செய்யணும். 1 முறை அனைத்து கறவை மாடுகளுக்கும் பரிசோதனை செய்யணும். தீவன மேலாண்மையை கையாளணும். அதாவது தினமும் 30 கிராம் தாதுப்பு கலவை, பசுந்தீவனம், பூஞ்சை இல்லாத தீவனம் வழங்கப்படணும். கருச்சிதைவு ஏற்பட்டால் உடனே கால்நடை மருத்துவரை அணுகணும். கை உரை இல்லாமல் கருச்சிதைவை தொடக்கூடாது. கருச்சிதைவான மாட்டின் பாலை காய்ச்சாமல் குடிக்கக்கூடாது. இது பண்ணை பொருளாதாரத்தை பாதிக்கும் நோய் என்பதால் தடுப்பதே சிறந்தது. கருச்சிதைவை முதலிலே கண்டறிந்து முறையான தடுப்பூசி மற்றும் பண்ணை மேலாண்மை மூலம் கட்டுப்படுத்தினால் பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார இழப்பை தடுக்கலாம். அடுத்து இந்த வாழையில் போரான் சத்து பற்றாக்குறையும் அதுக்கான அறிகுறிகளும் தெரிஞ்சுக்கணும். போரான் பற்றாக்குறை உள்ள வாழை மரத்தின் இலைகள் வளையும் தன்மை குறைந்து மொறமொறப்பாக காணப்படும். இலையின் நரம்புகள் ஆங்காங்கே புடைத்தும் திருகியும் காணப்படும். இலைகளில் ஏணியின் படிகளைப் போன்று சுருக்கங்கள் காணப்படும். போரான் சத்து பற்றாக்குறையுடன் பெறப்பட்ட நேந்திரன் காயின் சிப்ஸுகள் மொறமொறப்பாக இல்லாமல் தரம் குறைந்ததாக இருக்கும். வாழை சாகுபடியில் தார் அறுவடைக்கு பின் இலை அறுவடைக்கான தோட்ட பராமரிப்பு செய்வது எப்படி? இலை அறுவடைக்கு ஏற்ற வாழை ரகங்கள் பூவன், கற்பூரவல்லி, முந்தன், இதெல்லாம் பொதுவாக தார் அறுவடைக்கான வாழைத்தார் தோட்டத்தில் 7 அடிக்கு 7 அடி இடைவெளியில் மரங்கள் நடப்பட்டு இருக்கும். தார் அறுவடைக்கு பின் தாய் மரத்தை சுற்றி குத்து ஒன்றுக்கு 4 அல்லது 5 செடிகள் இருக்குமாறு பக்க கன்றுகள் பராமரிக்கணும். குத்து ஒன்றுக்கு 50 கிராம் யூரியா உரத்தை மாதம் 1 முறை இட்டு மண் அணைத்து தண்ணீர் கட்டணும். குத்து ஒன்றுக்கு 50 கிராம் மூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தை 2 மாதங்களுக்கு 1 முறை இட்டு மண் அணைத்து தண்ணீர் கட்டணும். 15 நாட்களுக்கு 1 முறை திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் கிடைக்கும் பன்னெண்ணா சக்தியை 1% என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் சேர்த்து தெளிக்கணும். தெளிப்பு திரவமாக மேல் தெளிக்க வேண்டும். இவ்வாறு உரநிர்வாகம் செய்தால் வாழை இலைகள் அகலமாகவும் மிகுந்த நீளத்துடனும் பச்சையத்துடனும் வளைந்து கொடுக்கும் தன்மையுடனும் தரமாக அறுவடை செய்ய முடியும். இத்தகைய முறையில் செடி ஒன்றுக்கு வாரத்திற்கு 1 முறை 1 இலையை அறுவடை செய்ய முடியும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்க அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும் தாவேக்க அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவுள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக்க அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக்க அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமே.

0: வெற்றி, சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச உள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழைநீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம், திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:55.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்ன சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை ஜி விசாந்த். வணக்கம் விசாந்த்.
4: வணக்கம்.
3: விசாந்த் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கீங்க, அழகாக வந்திருக்கீங்க. ஆனால் அன்யூனிஃபார்ம் வந்திருக்கீங்க இல்லையா? எங்கே போச்சு உங்களுக்கு யூனிஃபார்மு?
4: நான் கொடுக்கல.
3: கொடுக்கலையா? ஸ்கூல் வந்து ரொம்ப நாள் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் மறந்துட்டு வந்தீங்க தானே?
4: ஆமாம்.
3: சரி இருக்கட்டும். எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 1வது.
3: 1வது படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா நீங்கள்?
4: ஆ.
3: சரி, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு பெருசா, என்ன கோயில் இது?
4: மாரியம்மா கோயில்.
3: ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்குது, காலையில் வந்தவொடனே என்ன பண்ணுறீங்க கோயிலில்?
4: சாமி கும்பிடுவோம்.
3: சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு வரீங்களா?
4: ம்.
3: ஆஹா, சரி சரி. என்ன வேண்டிக்கிறீங்க மாரியம்மா கிட்ட?
4: நல்லா படிப்பு வரணும்னு வேண்டிக்கிறோம்.
3: பரவாயில்லப்பா, நல்லா படிப்பீங்களா இருக்குது. சரி, அழகாக பேசுகிறீங்களே விசாந்த். உங்களுக்கு என்ன தெரியும்?
4: ஆடலாம், பாட்டு.
3: ஓ, அது தெரியும். அதுக்கப்புறம்?
4: யானை வருது, யானை வருது.
3: ஓ, இதெல்லாம் தெரியுமா? சரி, தெரிஞ்ச பாட்டுனா பாடுங்க.
4: யானை.

0: பயங்கரமா பாத்தீங்க. யானை எங்க பாத்தீங்க?
1: எங்க காட்ல இருக்கோம்.
0: காட்ல இருக்குதா? எதுக்கு காட்டுக்கு வருது யானை?
1: எங்களை பாக்கிறதுக்கு.
0: உங்களை பார்க்கவே யானை வருதா? யானை வளர்க்குறீங்களா நீங்க? சரி, யானைக்கு என்ன கொடுக்குறீங்க சாப்பிடறதுக்கு?
1: கரும்பு.
0: எவ்வளவு சாப்பிடும் கரும்பு?
1: நிறைய சாப்பிடும்.
0: நிறைய சாப்பிடும். அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க சாப்பிடறதுக்கு?
1: காட்டுல நாங்க கரும்பு போட்டுக்கிறோம், எங்களுக்கும் இருக்குது.
0: ஓ, நீங்களும் கரும்பு போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான எடுத்து மீதி யானைக்கு கொடுத்துறீங்களா? யானை என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுது காட்டுக்குள்ள?
1: காடெல்லாம் ஓட்டும் போது துவைச்சிட்டுக்குது. அப்புறம் செடி வளர்ற போதெல்லாம் துவைச்சிட்டுக்குது.
0: ஓ, இந்த மாதிரி பண்ணுதா? பயங்கரமான ஆளா இருக்கீங்க. காட்டுலயே யானையை வளர்க்குறீங்கப்பா. சரி, அடுத்த பாட்டு பாருங்க.
1: ஆடலாம் மாடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் ஆடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கையால் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.
0: சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்னு காலை வேளையில புத்துணர்ச்சியா பாருங்க. காட்டுல யானை வளர்க்கறதா சொன்னீங்கல்ல, அடுத்து வேற என்ன வளர்க்குறீங்க?
1: நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, அப்புறம் கோழி குஞ்சுலாம்.
0: பயங்கரமா வளர்க்குறீங்க. நீங்க என்ன ஒரு பாசக்கார குழந்தையா? யானையெல்லாம் வளர்க்குறேன்னு சொன்னீங்கல்ல, சும்மா தானே? அதான் பார்த்த யானை இப்ப எப்படி வளர்க்க முடியும்? வளர்க்க முடியாதுல்ல. சரி, எங்க போயிட்டாங்க அப்பா அம்மா? நான் பேருன்னு சொல்லவே இல்லையா நீங்க?
1: அவங்க வீட்டுல இருக்கிறாங்க.
0: வீட்டுல என்ன பண்றாங்க?
1: அவங்க வேலைக்கு போவாங்க.
0: வேலைக்கு போவாங்க. காடு இருக்குல்ல, காட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு உங்களை பத்திரமா பாத்துக்கிறாளா? என்ன வாங்கி கொடுப்பாரு அப்பா உனக்கு?
1: அப்பா பிஸ்கெட்டு, அப்புறம் எந்த ஜாமு, குச்சி முட்டாயி, அப்புறம் லேஸ் பாக்கெட்லாம் வாங்கி தருவாது.
0: குச்சி மிட்டாய், குருகு ரொட்டின்னு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறாளா? அப்பாட்ட வேற எல்லாம் கேட்க மாட்டியா? பொம்மை கிம்மை எல்லாம்
1: கேட்க மாட்டோம். அங்க அத்தி ஊருக்கு போனா தான் கேட்போம்.
0: ஓ, அத்தை கிட்ட தான் கேக்குறீங்களா? சரி, அப்பா பேர் என்ன?
1: கோவிந்தராஜ்.
0: அம்மா பேரு?
1: சாலா.
0: சரி, எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. சரி, இப்ப சின்ன பையனா இருக்கீங்கல்ல, சுட்டியா பேசிக்கிட்டேன். நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
1: போலீஸா போறோம்.
0: போலீஸா? போலீஸா என்ன பண்ணுவீங்க?
1: போய் எல்லாத்தையும் ஜெயில பிடிச்சி அடிச்சு வைப்போம்.
0: ஜெயில பிடிச்சி போடுவீங்களா? என்ன தப்பு பண்றாங்க ஜெயில பிடிச்சி போடுறீங்க?
1: ஏதாச்சும் திருடு நாங்களா பிடிச்சி போட்டுருவோம்.
0: ஓ, திருடுனா பிடிச்சி போட்டுறீங்க. ஆமாப்பா, மக்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்து உழைச்சி வந்து பணத்தை சேர்த்துவாங்க, அந்த பணத்தை வந்து திருடிட்டு போயிட்டா அப்புறம் சும்மா இருப்பாங்களா? ஜெயில தானே போடணும் அவங்களா?
1: ஆமா.
0: வெரி குட், வெரி குட். எல்லாமே தெரியுது உங்களுக்கு விசாந்த். சரிங்க விசாந்த், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணையினர்களே, இன்றைய மழலை மலர்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை ஜி விசாந்த்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. வணக்கம், வணக்கம், வணக்கம். நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். அதனால நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம் என்ற வரிகளோடு நாம் இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். காலை வணக்கம் நிகழ்ச்சியில்
4: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 21.
7: இசை கலைஞர்,
8: பாடகர்,
7: நடிகர்,
8: நாடக நடிகர் போன்ற பல பரிணாமங்களை கொண்டவர்.
7: பிரபல மேடை நாடக தயாரிப்பாளர் பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகங்களில் நடித்தவர்.
8: திருச்சி அகில இந்திய வானொலியில் நிலைய கலைஞராக பணியாற்றியவர்.
7: சங்கீத பூசணம் பட்டம் பெற்றவர்.
8: கர்நாடக இசைக்கலைஞர் எம் டி பார்த்தசாரதி பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1910.
8: சமூக சேவகி, இந்திய செஞ்சிலுவை இயக்கத்தின் உறுப்பினராக இருந்தவர்.
7: இசையின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தார்.
8: விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அமைப்பில் உறுப்பினராக பணியாற்றிய இவர் பின்னாளில் அதன் தலைவராக பதவி வகித்தார்.
7: பத்மஸ்ரீ,
8: பத்மபூஷன் விருது பெற்றவர்.
7: சென்னையை பூர்வீகமாக கொண்ட சரோஜினி வரதப்பன் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1921.
7: திரைப்பட இயக்குனர்,
8: தயாரிப்பாளர்,
7: திரைக்கதை எழுத்தாளர்
8: மற்றும் இசையமைப்பாளர் என்று பன்முகம் கொண்டவர்.
7: கன்னடம், தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் 1972 காலகட்டத்தில் 50 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய முதல் இயக்குனர் இவரே.
8: முதல் இந்திய மௌன திரைப்படத்தை தயாரித்தவர்.
7: தேசிய திரைப்பட விருது மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரைப்பட விருதுகளையும் பெற்றவர். இந்திய திரைத்துறையில் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவரான சிங்கீதம் சீனிவாச ராவ் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1931.
7: குவாட்ஸ் விளையாட்டு வீரர்,
8: முதல் பன்னாட்டு பந்தய விளையாட்டை லண்டனில் விளையாடினார்.
7: ஜெர்மன் ஓபன், டச் ஓபன், பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன், காட்டிஸ் ஓபன் ஆகியவற்றில் பட்டம் பெற்றுள்ளார்.
8: 2014 காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றவர்.
7: உலக மகளிர் குவாட்ஸ் போட்டி தரவரிசையில் முதல் 10 இடத்திற்குள் வந்த முதல் இந்திய விளையாட்டு வீராங்கனை தீபிகா பள்ளிக்கல் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1991.
7: எழுத்தாளர், பதிப்பாளர் மற்றும் ஆவண காப்பியலாளர்.
8: சென்னை ஆவண காப்பகத்தில் பணிக்கு சேர்ந்த இவர் படிப்படியாக பின்னாளில் இயக்குநராக உயர்ந்தார்.
7: முன்னதாக லண்டன் பொது ஆவண காப்பகத்திலும் லாகூர் பஞ்சாப் ஆவண காப்பகத்திலும் பயிற்சி பெற்றார்.
8: சென்னை மாகாண மாவட்ட அரசிதழ்களின் பதிப்பாளராகவும் விளங்கினார்.
7: பிரித்தானிய இந்திய அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கியது.
8: ஆவண காப்பக தந்தை என்று அறியப்பட்ட பி எஸ் பாலிகா நினைவு தினம் இன்று.
7: ஆண்டு 1958.
8: உலக மக்களின் உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருப்பவைகளில் 6வது இடத்தில் இருப்பதே அல்சைமர் எனும் மறதி நோய்.

0: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
1: இந்நோயின் தீவிரம் கருதி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அதனோடு தொடர்புடைய பொதுவான முதுமை மறதியான டிமென்ஷியா நிலை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
2: முன்னதாகவே அறிந்தால் உங்களால் முடிந்ததை அதிகம் செய்ய முடியும். டிமென்ஷியா கண்டறிதல் முக்கியமானது என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
1: உலக மறதி நோய் தினம் இன்று.
2: உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டி போரில்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே இந்நாளின் முக்கிய அம்சமாகும்.

0: நாடுகளுக்கிடையே மற்றும் உள்நாடுகளில் அமைதியை நிலைநிறுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் இந்த முடிவுக்கு பேராதரவை தெரிவித்தன.
1: உலக அமைதி தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
5: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங், எல்லாமே ஒரே இடத்தில். ADCA ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 24 ரூபாய், கத்தரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 25 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 9 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 62 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 96 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 75 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான இன்றைய உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம்.
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
12: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
16: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின்

0: விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க?
2: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். சாணக்கியர் உச்சரிக்கிற போதே வியப்படைகிற ஒரு சொல், ஒருவர் அறிவிலும் கேள்வி ஞானத்திலும் கூர்மையான அறிவிலும் சிறந்து விளங்கினால் உடனே அவரை நாம் என்ன சொல்லுவோம்? அவர் ஒரு சாணக்கியர் என்று பெருமை பொங்க சொல்கிறோம். அப்படிப்பட்ட சாணக்கியர் இளம் வயதில் மாணவனாக இருக்கிற போது ஒரு ஜோதிடர் சாணக்கியருடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு சாணக்கியருடைய தாயாரிடத்திலே சொன்னார், உங்கள் மகனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது, உயர்ந்த நிலைக்கு போவான், உலகமே அவனை போற்றும் என்று ஜாதகத்தை பார்த்துவிட்டு சொன்னார். அது மட்டுமல்ல, உன் மகனுக்கு முன்பல் கொஞ்சம் தூக்கி இருக்கும், அதாவது சிங்கப்பல்லை போல இருக்கும். அப்படி இருப்பதால் அவன் மேலும் உச்சத்தை அடைவான். ஆனால் ஒன்று, உங்களை விட்டு அவன் பிரிந்து போய்விடுவான். கடைசி காலத்தில் உங்களோடு இருப்பது கொஞ்சம் சந்தேகம்தான் என்று சொன்னார் அந்த ஜோதிடர். இந்த தாய்க்கு வேதனை தாங்க முடியவில்லை. பெற்ற வயிறு அல்லவா, மகன் உயர்கிறான், உயர்ந்த நிலைக்கு போவான் என்பதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இந்த ஜாதகக்காரர் சொல்லிவிட்டாரே, நம்மை விட்டு பிரிந்து போய்விடுவான் என்று ஓ என அழுகிறார். அந்த நேரம் பார்த்து சாணக்கியன் வருகிறார். மாணவனாக இருக்கிற சாணக்கியன் என்னம்மா என்று கேட்டபோது, ஒன்றுமில்லை, நீ வளர்ந்தவுடன் என்னை விட்டு போய்விடுவாயாம், என்னை பார்க்க மாட்டாயாம், ஜோதிடர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உனக்கு அந்த பல் இருக்கிறது பாரு, அந்த பல் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுமாம், ராசியான பல்லாம் என்றெல்லாம் அந்த தாய் சொன்னவுடன் இவன் அதிர்ந்து போய்விடுகிறார் சாணக்கியன். என் தாயை விட்டு அப்படிப்பட்ட ஒரு உயர்வு எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட பிரபலமே எனக்கு தேவையில்லை, நீதானம்மா எனக்கு முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு பக்கத்தில் இருந்த அந்த கல்லை எடுத்து தன் பல்லை உடைக்க முயற்சி செய்திருக்கிறார் சாணக்கியர். அப்போது அந்த தாய் அப்படியே பாசத்தால் உருகி போய்விட்டாள். பிறகு அவர் வளர்கிறார். ஆனால் அந்த ஜோதிடர் சொன்னதை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு போனார். ஆனால் தாய்ப்பாசம் இருக்கிறது பாருங்கள், இந்த தாய்ப்பாசம் இது உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு மாபெரும் பாசம் அல்லவா, உயிர் இயற்கை அல்லவா. ஜோதிடர் சொன்ன அந்த செய்தி, அவர் உயர்ந்த நிலைக்கு சாணக்கியர் போவார் என்பது நடந்தது. ஆனால் சாணக்கியர் தன்னுடைய அறிவால் அன்பால் தன்னுடைய தாய் பிரிந்து போவாள் என்று ஜோதிடர் சொன்னதை பொய்யாக்கிவிட்டார். தன் தாயை எப்போதும் தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டார், பராமரித்தார். தாய்ப்பாசத்தில் அவர் சிறந்து விளங்கினார். அது மட்டுமல்ல, அவரை ஒரு சூட்சமதாரியாக மட்டுமே பார்க்கக்கூடாது, பல கோணங்களில் பார்க்க வேண்டும். மக்கள் குளிராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த அரசனிடம் போய் சாணக்கியர் மக்களுக்கு போர்வை வேண்டும், நடுங்குகிறார்கள் என்று சொல்ல நிறைய போர்வைகளை சாணக்கியன் வீட்டுக்கு அனுப்பி இதை நீயே கொடுத்து விடு என்று சொல்கிறார். ஒரு நாள் சாணக்கியரும் அவர் தாயும் குளிரிலே நடுங்கி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறார்கள். திருடர்கள் அந்த போர்வையை திருடுவதற்கு வருகிறார்கள். ஆனால் சாணக்கியரும் அவருடைய தாயும் நடுங்குவதை பார்த்துவிட்டு அந்த திருடன் ஒருவன் மனசு தாங்காமல் சாணக்கியரிடமே கேட்கிறான், எவ்வளவு போர்வை இருக்கிறதே, போர்த்தி கொண்டு தூங்கக்கூடாதா என்று கேட்டபோது சாணக்கியர் சொன்னாராம், இதெல்லாம் பொது சொத்து, மக்களுக்கு கொடுக்க வேண்டும், நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாராம். இதை கேட்ட திருடர்கள் வியந்து போய்விட்டார்களாம். எது எப்படியோ சாணக்கியர் தாய்மையை போற்றுவதில் தாய் பாசத்தில் சிறந்து விளங்கினார். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழைப்பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 1,23,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக் கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் திட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும், நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு டிரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பூர் நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் காலை 7 மணி

0: 35 நிமிடம்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க

0: முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: ஒரு மனிதனுக்கும் 100 மனிதனுக்கும் உடல் பருமன் வித்தியாசப்படும். அதாவது நம்மளுடைய எரிப்பு சக்தி, பாடி மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். நம்ம உடம்பு அதை எப்படி எரிச்சு கரைக்குது அப்படின்றது, அது கரைக்க முடியாமல் போகிற பட்சத்தில் தான் அது போய் கொழுப்பாக செட்டில் ஆகிடும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியோ, கீட்டோ, இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங், வெரைட்டி ஆஃப் டயட். நீங்கள் இன்றைக்கி யூடியூப்குள்ளே போனீங்கன்னா எதை ஃபாலோ பண்ணுறது தெரியாமல் அவங்கவுங்க ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு டயட் பிளான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ எனி டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குறைந்தது உங்களுக்கு 4 வாரங்கள் ஆகும் ஒரு மாற்றம் தெரியறதுக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது கரெக்டான பிரின்சிபிள்ஸோட, இவ்வளவு கேலரியோட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, 1000 கிலோ கேலரி முடிஞ்ச வரைக்கும் வெயிட் குறைக்கணுன்றவங்க அந்த கிலோ கேலரிக்கு ஸ்டிக் ஆன் பண்ணணும்னு. ரெண்டாவது, தொன்று தொட்டு நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா அவங்க 2 மீல் தான் எடுப்பாங்க. ஒரு மீல் வந்து 11-12 மணிக்கு ஒரு மீல் எடுப்பாங்க, இன்னொரு மீல் வந்து பொழுது சாயறதுக்குள்ளே 6-6:30 சாப்பிடுவாங்க. தொன்று தொட்டு நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படி தான் இருந்தது. 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிட்றது இப்போ உள்ள நாகரிக காலத்தில் ஆரம்பித்த ஒரு பழக்கம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து 2 மீல்ஸ் அந்த பர்டிகுலர் பிளானில் கவர் ஆகிடுது. 7 மணிக்கு அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அவங்க எடுத்துப்பாங்க இன்டேக் ஆஃப் ஃபுட்டு. கேலரி கான்ஷியஸ்னஸோடு நம்ம அந்த 2 மீல் சாப்பிட்டுட்டு நம்மளால் நம்ம ஒர்க் லைஃப் ஸ்டைலை நல்லா பண்ண முடியுது. நமக்கு அது அழகான ஒரு வெயிட் லாஸ் கொடுக்குது. இன்ஃபேக்ட் சுகர் கண்ட்ரோல்லாம் ரொம்ப நல்லா கொடுக்குது அப்படின்றது தான் நிறைய பேர் கவனிச்சுக்கிட்ட ஒரு கருத்து. ஸோ உங்கள் உடம்புக்கு அந்த பிளான் ஒர்க் ஆகுது, அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக அது ஒரு நல்ல பழக்கம் தான். PCOD-னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு பேசணும். இன்னொன்று ஹைப்போ தைராய்டிசம், போதிய தைராய்டு ஹார்மோன் இல்லாமல் உடல் வந்து நிறைய கஷ்டங்களை பார்க்கறது. இன்ஃபேக்ட் ஹைப்போ தைராய்டு உள்ள நிறைய பேர் வந்து உடல் பருமனோடு இருப்பாங்க. எப்போ ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் மூலியமாக உங்கள் ஹார்மோன்ஸ் சரியாக இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு ஹார்மோன்ஸ் தான் வைத்தியமாக வரும். அப்போ ஹார்மோனை நம்ம இத்தனை காலகட்டத்தில் மருத்துவ கண்காணிப்போடு எடுத்துக்கிட்டு திருப்பி பிளட் செக் பண்ணி அந்த ஹார்மோனெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம், ஒரு கரெக்டிங் லோ டோஸை நம்ம எடுத்துக்கிறோன்னா அது கட்டாயமாக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காது. நாமளாக அதுக்கு உரிய மருத்துவர்கிட்ட போய் பார்க்கலை, அல்லது அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதை திருப்பி ஃபாலோ அப் கண்காணிப்பு பண்ணலைன்னா அப்போ தான் தப்பு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை பெண்கள் ஹார்மோன் மாத்திரை சாப்பிட்டா மாச தூரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்றதை புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்களா, ஹார்மோன் மாத்திரை போட்டுக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, எனக்கு பீரியட்ஸ் வேண்டாம், நான் ஹாலிடேக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு பீரியட்ஸ் வேண்டாம். ஸோ அது எதை டாக்டர் வந்து ஒரு வைத்தியத்துக்காக கொடுத்தாங்களோ அது அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, தம் பீரியட்ஸ் மாற்றுறது தான் கையில் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது கர்ப்பப்பையோட நிலைமை யோசிச்சு பாருங்கள், எப்போ அந்த பிரச்சனை முத்தி போகுதோ அதுக்கப்புறம் டாக்டர் எழுதின மாத்திரையை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஹார்மோன் மாத்திரை கொடுத்துறீங்க, அது நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ ஹார்மோன் மாத்திரை ஒரு அத்தியாவசிய சூழ்நிலையில் உடம்பில் அந்த இம்பேலன்ஸ் அந்த கரெக்டான லெவலில் இல்லாதப்போ கொடுத்து கண்காணிப்பின் மூலியம் அதை நம்ம நிறுத்துகிற இதை எடுக்கும்போது கட்டாயமாக அது உடலுக்கு கெடுதி கொடுக்க வாய்ப்பில்லை.
6: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷ சாரல் இனிமையான பாடல்களோடு பொது அறிவு வினாவிடையும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாடலை கேட்கலாம், அதுக்கு முன்னாடி பொது அறிவு வினா என்னன்னு தெரியணும் இல்லையா? இன்றைக்கான பொது அறிவு வினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் எதிர்காலம் என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? மீண்டும் உங்கள் நினைவிற்கு, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் எதிர்காலம் என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் என்பதுதான் இன்றைக்கான பொது அறிவு வினா. வினாவுக்கான விடையை யோசிச்சுட்டே இருங்க, நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் இதற்கான விடை வலம் வரும். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இங்கு நான் தான் கிங் திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களின் இசையில் முத்தமிழ் அவர்களின் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்காங்க ஜோனிட்டா காந்தி, சீன் ரால்ஜோன் ஆகியோர்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் & கோ.
7: மனதோடு கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒளி உலா வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் காலை 7:38. இன்னைக்கு காலையில 8:05 பொன்னியின் புதுப்புணல். இந்த நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் எனப்படும் கட்சவி வழியாகவும் கேட்டு ரசிக்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில்
8: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டி இமான். பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க யுகபாரதி. பாடலை பாடியிருக்கிறாரு ஜித்தின் ராஜ். கழுவேத்தி முருகன் திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பண்பலை கானம் படிக்கொண்டிருக்கும் நீரும் காலை 7:45. சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற சந்தோஷ சாரல். இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட பொது அறிவு வினா மீண்டும் உங்கள் நினைவிற்கு. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் எதிர்காலம் என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் என்பதுதான் இன்றைக்கான பொது அறிவு வினா.

வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவு தருவாயில் வளம்பெறும். சரிங்க, சூப்பரான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுட்ருக்கோம் சந்தோஷ சரல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வளம்பெற காத்திருக்கிறது எம்ஜிஆர் மகன் திரைப்படத்திலிருந்து அந்தோணிதாசன் இசையில் முருகன் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் அந்தோணிதாசன், பூஜா வைத்தியநாதன் ஆகியோர்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்று.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாளை காலை 10 மணிக்கு தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலை உள்வட்டம் எஸ் தாதம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் பல்வேறு அரசு துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர். எஸ் தாதம்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். சந்தோஷ சாரல் வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம் காலை 7:52. இந்நிகழ்ச்சியில் வளம்பெறும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டி இமான். பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க யுகபாரதி. பாடலை பாடியிருக்காங்க பூஜா வைத்தியநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாவீரன் கிட்டோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்றைக்கி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா என்ன அப்படின்றதுக்கான அதற்கான விடைக்கான நேரம் வந்துவிட்டது. சரிங்க, இன்னைக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் எதிர்காலம் என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதற்கான சரியான விடை. அவர் தான் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் எதிர்காலம் என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 டெல்லியில் தொடங்கி வைத்தார். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பாக நடைபெற்ற மாநாடு. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் எதிர்காலம் என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிறைவு பெற்றது இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8 மணி. நேர்களினி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று செப்டம்பர் 21, 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்ததன் பின் வாராது வந்த மாமணி என்று சுதந்திரத்தை பாரதியார் சொல்லி காட்டினாலும் அது நிரந்தரமாக பாரதிக்கும் பொறிவிடுகிறது. மகாகவி பாரதிக்கு பின் அந்த தடத்தை மேலெழுப்பி புதிய நோக்கில் எடுத்துக்கொண்டு சென்ற பெருமை பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உண்டு. இந்த இருபெரும் கவிஞர்களுக்கு பின்னால் ஏராளமான கவிஞர்கள் தமிழில் உதயமானார்கள். அதே சமயத்தில் இந்த மரபில் மரபு கவிதையில் ஒரு புதுமையும் செழுமையும் படைத்த உன்னத கவிஞர்களுள் ஒருவராக நாம் அடையாளம் காணத்தக்கவர் விஜயரங்கம். இது இவரது இயற்பெயர். ஆனால் கவிதை உலகில் இவருக்கென்று ஒரு தனிப்பெயர் உண்டு. அது கவிஞர் தமிழ்ஒழி. புதுச்சேரி தந்த புதுமை கவிஞர் தமிழ்ஒழி தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தாலும் தமிழில் தனித்துவமான காவியங்களை கவிதைகளை படைத்து தந்த பெருமைக்குரியவர். பலரது கவனத்திற்கும் கவனிப்பிற்கும் உரிய நிலையில் இவர் கவிதைகள் செல்லாவிட்டாலும் கூட பின்னாலே அவற்றை தொகுத்து எழுதி வெளிவந்த காலத்தில் அதற்கு அணிந்துரையும் வாழ்த்துறையும் வழங்கிய பெருமக்களின் தொடர்களை எடுத்து படிக்கிற பொழுதுதான் இந்த கவிதையின் உன்னதம் புரியும். பன்மொழி புலவர் டாக்டர் க. அப்பாதுரை தமிழ்மொழியின் மக்கள் கவிதைகள் என்கிற நூலுக்கு அணிந்துரை எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார், கடல் பார்க்க விரும்பியவன் பசிபிக் மகாகடலின் நடுவே விடப்பட்டது போல் திணறினேன். இவ்வளவு பெரிய ஒரு கவிஞன் என் காலத்தில் என் அருகே வாழ்ந்த போதும் அவன் பெருமையை அறிந்து கொள்ளாமல் எப்படி இருந்துவிட்டேன் என்று நான் அங்கலாய்த்தேன் என்று குறிப்பிடுகிறார். மாதவி காவியம் என்கின்ற ஒரு புதுமை காவியத்திற்கு அணிந்துரை வழங்கிய டாக்டர் பூவண்ணன், இது இளங்கோ சிலம்பில் கூறியது, அதனை அடிப்படையாக கொண்டு தமிழ்மொழி படைத்துள்ளார். கண்ணகியை கோவலன் பிரிந்த காரணத்தை இளங்கோ கூறவில்லை. கண்ணகிக்கு கலையார்வம் இல்லாததால் மாதவியிடம் சென்றான் என்பார் சிலர். தமிழொழி ஏறு விதமாக குழந்தை இல்லா குறை என்று குறிப்பிடுகிறார். புலியொன்றிட புகழ் என்கிட பூப்போல் ஒரு பிள்ளை, கிளையாடவும் கிளியாடவும் கீர்த்திக்கு ஒரு பிள்ளை, பயிருற்றிடு மலட்டுப்பிணி மாய்க்கும் ஒரு பிள்ளை என்று அந்த கவிதையின் நடுவே சொல்லி கோவலன் இக்கவலையை மறக்க கலைகளை நாடினான். பின்னர் கலை செல்வியாம் மாதவியை நாடினான் என்று அந்த கதையை விரித்து கொண்டு போகிற அவருடைய காவியத்தில் ஒரு புது பார்வையும் சமகாலத்தினுடைய சிந்தனை கூறும் இடம்பெற காணலாம். இது இளங்கோவடிகளிடத்தில் இல்லாதது, அந்த கதையிலும் இல்லாதது தமிழொழி புதிதாக சொல்ல வந்தது என்று புரிந்து கொண்டால் இவருடைய நவீனத்துவமான பார்வை மரபார்ந்த காவியத்திற்குள் ஊடாடுகிற அழகை சிந்திக்க முடியும். டாக்டர் மு. வரதராஜனார் தமிழ் இலக்கிய வானில் மின்னி பொலியும் காரி நட்சத்திரம் என்று தமிழொழியை போற்றுகிற அழகையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க முடியும். மே தினத்திற்காக இவர் எழுதிய கவிதை மே தினம் கொண்டாடுகிற பொழுதெல்லாம் நினைவில் மலர்கிற ஒரு கவிதை. காலத்தை ஒரு கருப்பொருளாக வைத்துக் கொண்டு மே தினத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு அவர் புலப்படுத்தி காட்டுகிறார். இன்றளவும் மே தினத்து வாழ்த்து கவிதைகளில் பலரும் மேற்கோள் காட்டுகிற கவிதையாக உலாவருகிற அழகை பார்க்கலாம். ஒரு கவிஞன் தன் காலத்து உணர்வுகளை எழுதாமல் கவிதை எழுதிவிட முடியாது. 1959 சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக் என்கிற விண்கலத்தை வானில் செலுத்தியது. சந்திரனில் செங்கொடியை பதிப்பித்த சிறப்பினை ஜனசக்தி இதழில் தமிழொழி ஒரு கவிதையாக எழுதுகிறார். காதலர் பார்த்த நிலா, புவி கற்பனை யாவையும் சேர்த்த நிலா, மோதி கடல் அலையை தன் மோக வெளிச்சத்தால் ஈர்த்த நிலா, மன்னவர் கைகளிலே ஒரு மாய விளக்கென மாற்றமுற பண்ணினர் உருஷியரே, இப்பாரினிலே அவர் இனி யார் நிகரே என்று அவர் கேட்கிற அழகு அற்புதம். ஒரு நிலவை கவிஞர்களின் காட்சி பொருளாக இருக்கிற நிலவை அறிவியல் கண்ணோட்டத்தோடு காட்டுகிற இந்த கவிதை உன்னதமான கவிதை. இப்படி நுட்பமான கவிதைகளை அழகு ததும்ப புதிய சொல்லாட்சியோடு வழங்கிய கவிஞர் தமிழொழியின் உன்னத கவிதைகளில் காலத்தை வென்று நிற்கிற அழகு தெரியும். வஞ்சக காலன் வருவதும் போவதும் வாழ்க்கையின் நியதியடா, எனில் செஞ்சொற் கவிஞன் காலனை வென்று சிரிப்பது இயற்கையடா என்று முழங்கிய கவிஞர் தமிழொழியின் பிறந்த நாள் இன்று. மறைந்த நாள் வரலாற்றில் ஒரு தேதியாகத்தான் இருக்கும். ஆனால் அவன் கவிதையால் மலர்கின்ற ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கின்ற அழகினை தருகிறது என்பதுதான் இன்று நன்று ஒன்று என்று தமிழொழியின் பிறந்த நாள் செய்தியை முன்னிறுத்தி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு நற்செய்தியாகும்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்த பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழைப்பேசியில் அழைக்க 0043 42 என்ற முன்னணி பெண்ணுடன் 0444 30 30 மற்றொழுக்க எண்ணாக 0043 42 என்ற முன்னணி பெண்ணுடன் 0044 40 31 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதே போல வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் வழியாக அனுப்ப வேண்டிய பாடல், உங்களுக்கு பிடித்த திரைப்படம், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், பாடல், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து 0043 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை வேளையில் நல்ல இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க நேர்களும் காத்துட்ருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டு ரசிக்கலாம் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில்.
4: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் அக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் வந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியை சார்ந்த கோகிலா. அவங்க கேட்டிருக்க பாடலை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பொன்னியின் புதுப்புணல் இதில் அறிமுக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி வழியாக 043-42-24-40-30 மற்றொரு இலக்கை எண் 43-42-24-40-31 என்ற எண்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த எண்கள் மூலிமா உங்களுக்கு விருப்பமான பாடலை அலைபேசியில் தெரிவிக்கலாம். அதுபோல வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்க 43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8:15 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
6: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
7: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற

0: நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த வலிப்பு வரத்துக்கு பல காரணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுல வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மது பழக்கம். இந்த மது பழக்கத்தினால பக்கவாதம் முதல் கொண்டு புற்றுநோய் வரைக்கும் மூளை மற்றும் நரம்பு தண்டுவடம் எல்லாத்துலயும் பிரச்சனை வரலாம். இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் அந்த மது பழக்கத்துக்கு உள்ளாகி தன்னையும் தன் ஆரோக்கியத்தையும் கெடுத்துட்டு இந்த சமூகத்தையும் கெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வலிப்பு நோய் வந்து மது பழக்கம் அதிகமாகி சரியாக உணவு உண்ணாமல் சத்து குறைபாடு, விட்டமின் B1 அப்படிங்கிற சத்து குறைபாடு ஏற்பட்டு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டும் பக்கவாதம் வரலாம், வலிப்பு நோய் வரலாம். அதே போல நீண்ட நாள் மது பழக்கத்திலிருந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு புத்தி வந்து திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, சில பேருக்கு எல்லாருக்கும் அப்படி இல்லை, சில பேருக்கு ஆல்கஹால் வித்ராவல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். மது பழக்கத்துக்காக என்ன தினம் வந்து இந்த மூளை வந்து அதுக்கு அடிமையாயிருக்கும். அந்த மது பழக்கம் இல்லை அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு அது வந்து அவருடைய ரியாக்ஷன் வேகமாக மின் அதிர்வுகளை உருவாக்கும், அப்பொழுது வலிப்பு வரலாம். வலிப்பு வர்றது மட்டும் இல்லாமல் டெலீரியம்னு சொல்லுவோம். டெலீரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸு கெஸ் எல்லாம் பிச்சு போடுவாங்க, முடியெல்லாம் கழிச்சுப்பாங்க, என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டு உடைப்பாங்க, வீட்டில் எல்லாரையும் அடிக்க மாட்டாங்க, டிவி ரிமோட் இருந்தால் தூக்கி போட்டு உடைப்பாங்க, கையில் கைபேசி இருந்தாலும் அதை தூக்கி உடைப்பாங்க, என்ன நடக்குதுனே தெரியாது. ஒரு அரக்க குணம் இருக்கக்கூடிய ஒரு நபரை போல நடந்து கொள்வார்கள். மூர்க்கத்தனமாக இருக்கும் அவங்க நடத்தை, அவங்க அந்த வெறித்தனத்தை வந்து யாராலையும் அடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாமே இதுதான் காரணம். இது மட்டும் இல்லாமல் புகைப்பழக்கம் மற்றும் இந்த போதைப் பொருள் இருக்கு இல்லையாவா, போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரலாம். அப்புறம் வேற என்னென்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு மரபணு மூலமாக வரலான்னு சொல்லியிருந்தேன், ஃபெமிலியல் சீசன்னு பேர். சில பேருக்கு வந்து சில மருந்துகள் உட்கொண்டா வரலாம். மருந்துகள் நிறைய, என்ன மருந்துகள், இந்த போதைப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் சில மருந்துகள் ஒத்துக்கொள்ளாது, ஆன்டிபயாட்டிக் மருந்துகள். எடுத்துக்காட்டுக்கு ஒஃப்ளாக்சின் ஒரு மருந்து இருக்கிறது, அந்த ஒஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின் போன்ற மருந்துகள் எல்லாமே விளக்கமாக நம்ம பார்க்கலாம், ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நம்ம வந்து முகவரி தான் பேசி கொண்டிருக்கிறோம். சில மருந்துகள் வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கு எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு வலிப்பு நோயை உருவாக்கலாம். அதனால் வந்து சில பேருக்கு அந்த மருந்துகள் ஒத்துக்கொள்ளாது, ஒவ்வாமை இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது இந்த மருந்துகளை வந்து இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற ஒரு விவரத்தை நீங்கள் சொல்லணும், சொன்னாதான் தெரியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய நேரத்தில் நான் பார்க்கறது நோயாளிகளை பேசவே விடுறதில்ல. கூட வர்றவங்க பார்த்தீங்கன்னா கும்பலாக வருவாங்க, ஒரு நோயாளிக்கு 5 பேர் வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களை என்ன எதுவும் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே பாசத்தை புளிகிறன்ற பேரில் நோயாளியை பேசவே விட மாட்டாங்க. அது மனைவியாக இருக்கட்டும் சரி, கணவனாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை தோழர்கள் உறவினர்கள் யார் வந்தாலுமே கூட வர்றவங்க முதல்ல நோயாளியை பேச விடுங்க, வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. மருத்துவர் வந்து நோயாளி பேசணும்னு ஆசைப்படும் போது நம்ம பேச விடுறதில்ல. அப்போ எப்படி வந்து நோய் விடத்தன்மை மருத்துவருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் மருந்து போட்டேன் சரியாகலை, எனக்கு வந்து இவ்வளோ செலவாகிச்சு, அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. முதல்ல நோயாளியை பேச விடணும். இது ஒரு சாதாரணமான விஷயம், இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு நல்ல பண்பும் கூட. ஏன்னா சம்மந்தப்பட்ட நோயாளிக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நம்ம வந்து கூட போகிறோம், கூட போகிறவங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம், தவறு கிடையாது. அவங்கள பேசவே விடுறதில்ல, மருத்துவரும் பேச விடுறதில்லை. அவர் ஏதாவது சொல்ல வந்தால் வச்சுங்க, மருத்துவர் சொல்ல வரோம்னு வச்சுங்க, இந்த இது சாப்பிட்றதை சாப்பிட்ணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு முந்திட்டு கேள்விகள் கேட்குறது. மருத்துவர் வந்து எல்லா வகையிலையும் இவங்க வந்து தடுத்து நிறுத்தினா எப்படி செய்கிறது, எப்படி வைத்தியம் சரியாகும்? இது வந்து என்னுடைய மனம் ஆற்றாமையை நான் இங்கே வெளிப்படுத்திக் கொள்கிறேனே தவிர யாரையும் புண்படுத்துக்காக கிடையாது. ரெண்டாவது இந்த வலிப்பு நோய் வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள்னு சொன்னோம் இல்லையா, சில பேருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம், மாதமாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வரலாம். மாதமாக இருக்கும்போது ஏன் வந்து வலிப்பு வருது, வலிப்பு மாசமாக இருக்கிற எல்லாருக்கும் வருதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.

0: தொடர்புக்கு 9150779.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் அக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ADCA ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புனல் ஒளி உலா வந்து கொண்டிருக்கும் நேரம் காலை 8:22.
8: என்ன
7: பாடல் தரலாம்?
8: இட்லி கடை படத்துல இருந்து என்ன சுகம் என்ன சுகம்.
7: இது அந்த பாடலுங்கய்யா. நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
5: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: பொன்னியின் பொதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூலி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் பகுதியிலிருந்து தர்ஷன்,

0: வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: பொன்னியின் பொது புனல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூலி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் பகுதியிலிருந்து தர்ஷன்,

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8:30 நேர்களினி கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். மண்டே மோட்டிவேஷன் சொன்ன உடனேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இன்னைக்கு ஏதோ ஒரு புது செய்தி இருக்கு.

0: அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரியே அதுக்கான ஒரு அருமையான செய்தியை நான் சொல்ல போறேன். இந்த செய்தியை நான் படிக்கிறப்ப அல்லது யூடியூப்ல பாக்குறப்ப ஆடியோல கேட்கிறப்ப எனக்கு மனதுக்குள்ள எப்படி ஒரு துள்ளல் ஏற்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியும் துள்ளலும் உங்களுக்கும் ஏற்படணும். அது மட்டும் இல்லைங்க, மோட்டிவேஷனுங்கிறது உங்களையும் என்னையும் மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய மனிதர்கள் என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு சிறு வேலையாவது செஞ்சிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை அர்த்தத்தை கொடுக்கும். புறநானூற்றில் ஒரு செய்தி உண்டுங்க, 2000 வருஷத்துக்கு முதல்ல ஒரு மன்னன் புலவர்கிட்ட கேட்குறாரு, சொர்க்கத்தில் இடம் என்றதுன்னா எப்படி? அந்த புலவர் சொல்கிறாரு, மன்னா பூமியில் எந்த இடத்துலலாம் பள்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் தண்ணீரை நீ தேக்கி வச்சேன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டுங்கிறாரு. இந்த புறநானூற்று பாடலை பாடிய புலவருடைய பெயர் குடப்புலவியனார். யார் இடத்திலே பாடினார் என்றார், பாண்டியன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியனுடைய முன்னிலையில் பாடுகின்றார். இதனுடைய திணை பொதுவியல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு அபயார் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது, எப்படி அப்படின்னா, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான் அப்படின்னு ஒவ்வொன்றும் உயர உயர உயர அந்த நாடு செழுமையுறும் என்பதை அவ்வையார் சொல்லியிருப்பதை போல நீர்நிலைகளால் சூறப்பட்ட இந்த பூமி இந்த அருமையான செயல்பாடுகளால் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொன்னா, கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நாம் வந்து சாதிச்சு காட்டணும். நம்முடைய சிந்தனை தீப்பொறியாக சிதறுவதற்கு இடம் தேவையில்லை, நம்முடைய மன எழுச்சி தான் தேவை. அந்த எழுச்சியின் மூலமாக சாதனைகளை செய்து காட்ட வேண்டும், நாமும் சாதிக்க முயல்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
3: நம்முடைய திறமையின் மூலமாக, மொழி அறிவின் மூலமாக, நாம் கற்றதிலிருந்து படித்ததிலிருந்து நாம் ஏற்படுகிற தூண்டுதல்களிலிருந்து அந்த கவிதை வந்து உருவாகும். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா. விஜய் பேசுறேன்.

இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். உலக அல்சைமர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக பலம் வரும். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புனல், இதில் அறிமுக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அலைபேசியில் அழைக்க நிலைய எண்கள் 0043-42-24-40-30 மற்றொரு இலக்க எண் 0043-42-24-40-31. வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை அழைக்க 0043-42-24-40-30 என்ற எண்ணோடு இணைத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்பிவிடலாம்.

நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ஓமலூர் பகுதியிலிருந்து அனுஷா அவங்க ஜாக்சன் துரை திரைப்படத்திலிருந்து ஒரு விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடலை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: Viking Bunions and Briefs.
1: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

Viking Bunions and Briefs. மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் நேர்களும் பங்கேற்று தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ். பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8:45 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில,

0: சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா. எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
5: என்ன, உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800
8: 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங், எல்லாமே ஒரே இடத்தில். ADCA ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
13: வைக்கிங் பனியன் சன் ட்ரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. லக்கியம்பட்டி பகுதியிலிருந்து சந்திரா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை,
2: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: இன்று காலை 9:05 வானொலியில் வசனம். இன்னைக்கு உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். நேர்களும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அழைங்கள் பூஷம் 43-42 என்ற முன்னெடுப்பினுடன், 24-40-30 மிஷர்களுக்கு நக 94-86-85.

என் பாட்டு வெற்றி பெறணும்ன்றதுக்கான ஒரு பெரிய முனைப்பு கொடுப்பேன். புதுமை இருக்கணும்னு 40 பள்ளிகளாம் எழுதின பாடல்கள்லாம் இருக்கு. செதுக்கி எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சிட்டான் வயசுல தீய வைக்கிறிய. அன்பர்களுக்கு வணக்கம். அடியேன் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன்.

0: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனலி நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு நேயர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் மியூசியத்திற்கு நாம் சென்றிருந்தோம். சற்று தாமதம், நண்பகல் வேலை. மியூசியத்தின் பொறுப்பில் இருந்த பெண்மணி தாமதமானாலும் பரவாயில்லை என்று சொல்லி அனுமதித்தார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் லிங்கனின் அடிச்சுவட்டில் நிறைவேற்றுமையை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர். நான் ஒரு கனவு காண்கிறேன், ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று லிங்கனின் நினைவிடத்தின் படிக்கட்டுக்கள் மேலே ஏறி நின்று அவர் ஆற்றிய பேருரை உலகத்தையே உலுக்கி போட்டது. நான் ஒரு கனவு காண்கிறேன் என்று ஆற்றிய உரை கால வெள்ளத்தில் நிலைத்து நிற்கிற கல்வெட்டாய் நிலைத்து நின்றது. அவர் ஆற்றிய பேருரை அவருக்கும் மகாத்மா காந்திதான் ஆன்மீக மானசீக குரு என்பதை அடையாளப்படுத்தியது. விலங்குகளை விட கொடூரமாக நடத்தப்பட்டனர் அங்கு மக்கள். அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்கள் அதை தீர்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று காத்து கிடந்தபோது ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகையின்

0: குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தார். அவர் 1963 கருப்பின மக்கள் அனைவருமே விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று தங்கப்பேனாவில் ஒற்றைக்கை எழுத்திட்டு பிரகடனம் செய்தார். கருப்பின மக்கள் சாதாரண உரிமைகளை கூட பெற முடியாது என்ற நிலையை தாண்டி அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக 2 ஒபாமா அமர்ந்திருக்கிறார் என்றால் அது மனிதகுல சமத்துவத்தின் மாற்றம். அமெரிக்காவின் செல்வச் செழிப்புக்கு கருப்பின மக்கள் சிந்திய வேர்வையும் இரத்தமுமே காரணம். நம்முடைய இந்திய பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் என்பவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். அவர் அமெரிக்கா போனபோது சிலர் தவறான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். கருப்பின மக்களிடம் கவனமாக இருங்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் அவர் பயணம் செய்த கார் ஓட்டுநர் கருப்பினத்தை சேர்ந்தவர். எங்கே அதிகம் வாடகை கேட்பாரோ என்ற உறுத்தலோடு பயணம் செய்திருக்கிறார் குஷ்வந்த் சிங். போக வேண்டிய இடம் வந்தவுடன், தான் செல்ல வேண்டிய இடம் வந்தவுடன் எவ்வளவு வாடகை தர வேண்டும் என்று அவர் கேட்க, அதற்கு அந்த ஓட்டுநர், நீங்கள் எங்கள் விருந்தினர், மார்ட்டின் லூதர் கிங்குக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் பிறந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாகனம் ஓட்டியது எனக்கு பெருமை, எனக்கு கௌரவம் என்று வணக்கம் சொல்லிவிட்டு $1 கூட வாங்காமல் சென்றிருக்கிறார் அந்த ஓட்டுநர். மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்வார்? என்னுடைய குழந்தைகள் அவருடைய தோளின் நிறத்தால் மதிப்பிடப்படாமல் அவர்களின் குணநலன்களால் மதிப்பீடு செய்யப்படும் நாட்டில் ஒரு நாள் வாழ்வார்கள் என்று அவர் கூறும்போது நமக்கு ஏற்படுகிற உணர்வுதான் மனிதநேயத்தின் அளவுகோல். அறிவியல் வளர்ந்தும் பரிணாம வளர்ச்சி தெரிந்தும் படித்தவர்களே நிறம் என்பது முக்கியமல்ல என்று உணராவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? மார்ட்டின் லூதர் கிங் சிந்திய இரத்தம் வீணாகவில்லை, அது ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறது. கல்வி அறிவு பரவலாக்கப்படும் போது எல்லா புறக்கணிப்புகளும் புறமுதியிட்டு ஓடும் என்பது நிச்சயம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்டேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்டேன்ஸ்.

நேரம் 9:05. ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது, காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா, கார் புதிதா? இல்லை, நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது என்ற கவிஞர் கூபா ராசகோபாலனின் கவிதை வரிகளுக்கு இணங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளே, புதிய தொடக்கம், புத்தம் புது காலை, பொன்னிற வேலை.

0: இசைப்பாடும் இந்த இனிய வேளையில் நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. நாம் இணையவிருப்பது
1: சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். ஆரோக்கியம்.

0: மன சமையல் எண்ணெய். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்டர், நம்மளோட டெய்லி லைஃப்பில் சில விஷயங்களை மறக்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம். சாவியை எங்கே வச்சோம், செல்ஃபோனை எங்கே வச்சோம், சில டைம் நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு தேடிட்டுருப்போம். ஒருத்தரோட நேமை கேட்டால் கூட டக்குன்னு ஞாபகத்துக்கு வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லோரோட லைஃப்லேயும் ஒரு டைமாவது ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரியான மறதிகள் தொடர்ந்து அதிகரித்து நம்முடைய தினசரி வாழ்க்கையே பாதிக்க ஆரம்பித்தா, அது சாதாரண மறதியா இல்லை வேற ஏதாவது காரணமா, இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா டாக்டர்? இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ், இன்றைக்கி வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கு. நம்ம கூட டாக்டர் இணைஞ்சிருக்காங்க நரம்பியல் சிறப்பு நிபுணர் ஜி பரணிதரன் அவர்கள். சார், அல்சைமர் நோய் அப்படின்னா என்னங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஓகே, அல்சைமர்ஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் அன்றாடம் மறதி ஏற்படலாம். உதாரணத்துக்கு சாவி எங்க வச்சிட்டோம், யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது, அது ஒரு சின்ன வயசுல ஏற்படும் போது அது சில சமயம் கவனக்குறைவால கூட இருக்கலாம், இன் அட்டென்ஷன் சொல்லுவோம். ஆனா இந்த மறதி பிரச்சனையே உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைகளை, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், இதை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அது டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் டிமென்ஷியா ஆல் ஓவர் த வேர்ல்டு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியதுதான். இது அல்சைமர்ஸ் டிசீஸ் சொன்னா மூளை தேய்மானம் அப்படின்னு ஒரு பிரச்சனையினால ஏற்படக்கூடியது. குறிப்பிட்டது பாத்துட்டீங்கன்னா 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் காமனா இருக்கும். பட் குடும்ப சூழ்நிலைகள் அல்லது ஒரு பாரம்பரிய ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கு 65 to 70 வயசுல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது ஒரு மூளை தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
0: சரிங்க டாக்டர், இது எதனால ஏற்படுது, இதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன, இனிஷியலா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்?
1: சோ முதல் கேள்வி எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை செல்கள் தேய்மானம் ஏற்படுது, அந்த மூளை செல்களுக்குள்ள ஒரு நச்சு பொருட்கள் மாதிரி அக்குமுலேட் ஆகும். இது வயதானவங்களுக்கு தான் வரும். இந்த ப்ராசஸ் எதனால வருதுன்னு ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் வச்சு சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஏஜ். வயசு மோர் தென் 80 இருக்கிறவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப காமனா இருக்கும். சில லிட்டரேச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, கல்வித்திறன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அல்லது சம்டைம்ஸ் ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரேச்சர் ஸ்டடிஸ் சொல்லுது. பட் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால சொல்லணும்னா, அது ஒரு அது மூளையில ஏற்படக்கூடிய செல் மாற்றங்கள், அமைலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்.
0: சரிங்க டாக்டர்,
1: அல்சைமர்ஸ் வருது.
0: இப்போ வயசானா, அதாவது குறிப்பா 80 வயசு அடைஞ்சாவே அவங்களுக்கு வரும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து எல்லாருக்குமே வருமா இல்ல தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு?
1: வராது, எல்லாருக்கும் அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்க முடியாது. சோ அதுல ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. பிளஸ் படிப்பறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு வரதா சொல்லி நம்ம லிட்டரேச்சர்ல சொல்லி இருக்கிறாங்க. இது ரெண்டுதான், மற்றபடி எல்லாருக்கும் வரும் அப்படிங்கறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
0: ஓகே டாக்டர், இப்போ டிமென்ஷியாவை பத்தி சொன்னீங்க, அல்சைமரும் டிமென்ஷியாவும் ஒண்ணாங்க டாக்டர்?
1: டிமென்ஷியா அப்படின்னு சொன்னா அது மறதி பிரச்சனை. டிமென்ஷியால பல காரணங்கள் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் தான் அல்சைமர்ஸ். சோ இந்த டிமென்ஷியா, சில டிமென்ஷியாஸ்க்கு பாத்துட்டீங்கன்னா தேர் இஸ் நாட் மச் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பட் சில டிமென்ஷியாக்கு ஏர்லியரா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடலாம், அவங்களோட நார்மல் அன்றாட வாழ்க்கைகளுக்கு கொண்டு வரலாம். சோ நாட் ஆல்வேஸ் டிமென்ஷியா இஸ் ஈக்குவல் டு அல்சைமர்ஸ்.
0: சரிங்க டாக்டர், இப்போ சாதாரண மறதிக்கும் அல்சைமர் நோயோட மறதிக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்?
1: சாதாரண மறதி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வயசானவங்களுக்கோ அல்லது ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கு, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களால ஒரு விஷயத்துல ஒரு ப்ராப்பரான கவனம் கொண்டு வர முடியல. சில பேருக்கு தூக்கமின்மையினாலேயோ, சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ, அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்ல கவன சிதைவுனால உங்களுக்கு மறக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபைல் கொண்டு போய் நான் என்னோட சீனியர் ரூம்ல வச்சேன் அப்படிங்கறத

0: மறந்துடுவாங்க. சோ அதுக்காக அவங்களுக்கு மறதி பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது, அது கவனக்குறைவுனால இருக்கலாம். இது பெரும்பாலுக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு நடுத்தர ஏஜ் குரூப்ல இந்த மாதிரி வரும். அதே எல்டர்லி ஒரு 60-70 வயசு ஆனவங்களுக்கு மறதி பிரச்சனைகள் வரலாம், அது காமன். பட் அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதாவது அவங்க தன்னுடைய வேலைகளை தனத்தானே செயற்படுத்திக்குவாங்க, யாரோட உதவியும் நாட மாட்டாங்க. இதே டிமென்ஷியாங்கிற ஸ்டேஜுக்கு போகுதுன்னா இந்த மறதி தொந்தரவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகி சுயமா தனியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம மற்றவர்களோட உதவியை அணுகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் நம்ம டிமென்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா,
1: சரிங்க டாக்டர். இந்த அல்சைமரை இனிஷியலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
0: ஓகே, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அல்சைமர்ஸ்ல நிறைய நம்ம வந்து மெடிக்கலி பாத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், தென் மைல்டு டிமென்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போலாங்க. இது சிம்டம்ஸ் வைஸ் பொதுமக்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மறதி தான். மறதிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல, உதாரணத்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு இங்க போயிட்டு வந்திருக்கோம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அப்படிங்கறதே அவங்க மறந்துருப்பாங்க. திடீர்னு காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறத நைட் வந்து கேட்பாங்க. இல்ல ஒரு பொருள் அவங்களோட பர்ஸ் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பர்ஸ் திருப்பி ஞாபகம் இல்லாம சொல்லுவாங்க. போன்ல நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க, உதாரணத்துக்கு வெளியில இருந்த ஒரு பையனோ அவங்க பொண்ணோ பேசியிருப்பாங்க. இத வந்து இன்னொருத்தர் கிட்ட கன்வே பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்களால முடிச்சு அதை கன்வே பண்ண முடியாம மறந்துருப்பாங்க. இதுவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகமாகும் போது ஆளுங்களை திருப்பி ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, நம்ம டெய்லியும் பொதுவா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்த வழி மறந்து போயிட்டு திசைகள் மாறி போகக்கூடியது, நம்ம சட்டை போடுறது ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீன் ஸ்கீமேட்டிக் இது வந்து மாறி அதுவே மாற்றி ஒரு மாதிரி அவங்க மற்றவர்களோட உதவியை நாடுற அளவுக்கு மோசமாகிற ஸ்டேஜஸும் இருக்கு. இது ஏர்லியரா சொன்னோம்னா நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல சொல்றது இந்த மினிமல் மெமரி சிம்டம்ஸ் லைக் வெச்சது மறந்து போறது, ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி சின்ன சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம்.
1: சரிங்க டாக்டர். டாக்டர்
0: சொல்லுங்க,
1: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: நேர்களே, இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்களும் இணைஞ்சு உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்ள அழைக்கப்பட வேண்டிய எண்கள். புதிய நேயர்களாக

0: அறிந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் அழைத்து புதிய நேயர்கள் பங்கேற்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 ஆகிய இரு எண்களில் அழைத்து பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் பாபர்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நவீன், நம்ம கூட டாக்டர் இருக்காரு, உங்களுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: டாக்டர் வணக்கம்.
2: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
1: அதாவது வந்து மறதியில நீங்க நிறைய சொல்றீங்க, இப்ப நல்லா தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயமே நமக்கு சடனா மறந்துடும். அது வந்து என்ன கான்செப்ட் நடக்குது? இப்ப வந்து அடிபட்டு கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆழ்நிலையில போயிட்டு பழசெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவாங்க. தலையில எப்படி அடிபட கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நிறைய படிப்போம், அது கடைசியில பார்த்தா அந்த பதட்டத்துல மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் நடக்கும். நிறைய நிறைய வகையா இருக்கு. சோ இதுல என்ன ரீசன், அது எது, அதை அதை அப்படி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது ஒரு தகவல் சொல்லுங்க. நன்றி.
2: ஓகே, அதுல நீங்க ரெண்டு மூணு க்வெஸ்சன் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. ஒண்ணு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரெகுலரா படிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனா மறந்து போகுது அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும் போது காரணம் என்னன்னா உங்களுடைய கவனம் சிதைவு ஏற்படும். கவனம்ங்கிறது யூ மே நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். ஒரு விஷயம் நம்மளோட மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது பல பார்ட்ஸ் இருக்கு. பாத்துட்டீங்கன்னா டெம்பரல் லோப் ஒரு பார்ட் இருக்கு, அப்புறம் ஃப்ரான்டல் லோப் ஒரு பார்ட் இருக்கு. நம்ம ஸ்டோர் ஆன விஷயம் டெம்பரல் லோப்ல இருந்து ஃப்ரான்டல் லோப் கொண்டு வரதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க அதை பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது ப்ரீ ஆக்குபைடு தாட்ஸோட இருந்தீங்கன்னா உங்களுடைய ஞாபகம் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நாம பிரச்சனைன்னு சொல்லப்படும். அதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையில மன அழுத்தம் இல்லாம அந்த ஒரு செயல்களை, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமோ இல்ல வேற ஒரு இன்டர்வியூ நீங்க அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களால அதை தவிர்க்கலாம். ரெண்டாவது, நீங்க அடிபட்டதை பத்தி கேட்டீங்க. அடிபட்டதை பத்தி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இல்ல மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு, அப்ப மூளையில சில முக்கியமான பகுதிகளில் டேமேஜ் ஏற்படும் போது உங்களுக்கு நினைவாற்றல் இழக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த இமீடியட்டா போறது வந்து லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அது ஆன்டி கிரேட் அம்னீசியா. இது ஜென்ரலி ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, அதாவது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்னாலேயோ கீழே விழுந்ததுனாலயோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஹிப்போகாம்பஸ் டெம்பரல் லோப் ஒரு பகுதி பாதிக்கும் போது இது மாதிரி. ஸோ ஜென்ரலா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பிரெயின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகிட்டோ அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல தெரப்பி, அதாவது ஒரு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, பிசியோ தெரப்பி, அந்த மாதிரி நல்ல தெரப்பிஸ் கொடுத்து அது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எல்லாம் கொடுத்து கூட நம்ம அதை ரீகெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் டிமென்ஷியாவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. இது ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிங்கிறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டிமென்ஷியா. ஆமா,
0: சரிங்க டாக்டர். அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூடயும் பேசலாம். வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாரு. சரிங்க டாக்டர், இவ்வளோ நேரம் அருமையான தகவலை சொன்னீங்க. பாப்பாரப்பட்டி நவீன் அவர்களின் சந்தேகத்தையும் தீர்த்து வைத்தீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா, என்னன்னா மரபியல் மாற்றங்கள் காரணமாக கூட இந்த அல்சைமர் நோய் வருமா, இது பரம்பரையாகவும் தொடர்ந்து வருமா அப்படின்றத சொல்லுங்க.
2: யா, டெஃபினட்டா. இப்ப காலகட்டங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஜெனட்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம மரபியல் மாற்றங்களா வருது, ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் டிமென்ஷியான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுவான ஏஜ் கட் ஆஃப் 80 வயசுக்கு மேல வருது தாங்க உங்களுக்கு தேய்மானத்தினால வருது. இப்ப சில பேருக்கு 65 வயசு 60 வயசு ஈவன் 50 வயசுல கூட ஞாபக மறதி பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு மரபியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கலாம். அது குடும்ப ரீதியாவும் வந்திருக்கலாம், அப்படி இல்லைனாலும் அந்த குடும்பத்துல இவங்க ஒரு முதல் நபரா இருந்துட்டு அவங்களுடைய ஒரு மரபணு கட்டமைப்புல ஒரு சிறிய வித்தியாசம்னால ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளமாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு சிம்டம்ஸ் மட்டும் இல்ல, சிம்டம்ஸ், ஸ்கேன்ஸ், அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்து ஓவராலா அதை அனலைஸ் பண்ணும் போதுதான் இது எந்த விதமான ப்ராப்ளம் அப்படிங்கறது நம்மளால தெளிவா கண்டுபிடிக்க முடியும்.
0: சரிங்க டாக்டர், இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது இல்லீங்களா?
2: அப்படி சொல்லவே முடியாது. ஸ்கேன் ரிப்போர்ட் நம்மள சப்ளிமெண்ட் தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட் பார்த்துட்டு, பேஷண்ட் கூட எஸ்பெஷலி மறதி பிரச்சனை இருக்கவங்க பேஷண்ட் வச்சு கூட நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியாது. பேஷண்ட் கூட இருக்கக்கூடிய கேர் கிவர் தான் முக்கியம். ஏன்னா அவங்கதான் சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்கு இது தெரியல, திடீர்னு மறந்து போயிட்டாரு,

0: அம்மா நல்லாதான் சமைச்சிட்டு இருந்தாங்க, இருந்திருந்தாப்புல அவங்க சமைக்கிறதுல எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது, உப்பு ஜாஸ்தியா போயிடுது, ஏதாவது போட மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர் கிவர் சொல்றதுலதான் அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்குங்கிறத சில சமயம் நமக்கு தெரிய வரும். அதர்வைஸ் ஒரு நல்ல எஜுகேட்டட் இண்டிவிஜுவலா இருக்காங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க, மேனேஜர் ஸ்டேட்ல ஒரு டெய்லியும் பணம் வர்த்தகம் டீல் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஆபீஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தொடங்கிட்டு அது அவங்களுடைய இஷ்யூஸ் உண்டாக்கலாம். அப்ப இருக்கும் போது நம்ம அதுலயுமே இவங்களுக்கு எது மருந்து ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்கலாம்.
1: சரிங்க டாக்டர், நேர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பிலே இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? சரிங்க ஐயா, உங்க வானொலி பெட்டியோட ஒலியளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க, எக்கோ அடிக்குது. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகம் என்ன?
2: எங்களுடைய சந்தேகமாக அது அந்த ஞாபகம் மருந்து வந்து எப்படி இரவுல தூக்கம் இருக்கிறதுனால வருமா, அது எப்படி எதனால அது மாதிரி வருதுன்றது கொஞ்சம் சார் கிட்ட கேக்குறேன்.
1: உங்களுக்கான விளக்கத்தை சார் தருவாருங்க.
0: அதாவது தூக்கமின்மைங்கிறது ஒரு நல்ல ஒரு டாபிக், அது அது மட்டுமே தனியா கூட ஒரு மணி நேரம் நம்ம பேசலாம். இப்ப தூக்கம் இல்லாத காரணத்தினால என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம நாளடைவுல இப்ப இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறோம், இன்னைக்கு ஒரு ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஈடுபடுறோம், அது நம்ம மனசுல ஸ்டோர் ஆகணும்னா நமக்கு ஒரு டீப் ஸ்லீப் தேவை. தூக்கத்துலதான் நம்மளோட மெமரி வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். இப்ப நாளடைவுல ஒரு அஞ்சாறு நாள் ஒழுங்கான தூக்கம் இல்ல, ஒரு ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு அடுத்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்ல தே வில் ஹேவ் மெமரி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட். சோ தூக்கம் மிகவும் முக்கியமானது மெமரி ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும்.
1: மெமரி ஸ்டோரேஜ் அது பாதிக்கும், ஆனா அது வந்து அல்சைமரா கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் கம்மி தான்.
0: அது நம்ம உடனடியா நம்ம அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணி நம்மளுடைய தூக்கத்தோட ஹேபிட் ஸ்லீப் ஹைஜீன் நம்ம மாத்திக்கிட்டோம்னா தட் மே நாட் பி அன் அல்சைமர்ஸ் டிசீஸ். அது அல்சைமர் நம்மளால ஈக்குவலேட் பண்ண முடியாது.
1: சரிங்க டாக்டர், அடுத்த நேயர் இருக்காரு, அவருடைய சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
3: வணக்கம். ஐயா, எங்களுக்கு வந்து 48 வயது ஆகுது.
0: ஓகே.
3: 65 ஏஜ் வெயிட் இருக்கறா, அப்படி லைட்டா கழுத்து இப்படி மேல் தூக்கணும் மட்டும் அப்படி ஒரு கிரிகிர் போற மாதிரி இருக்குது. அது எது நரம் பால்ட்டுங்களா, அது என்ன ஐயா சொல்லுங்க ஐயா.
0: ஓகே, ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு மறதி பத்தி பேசுறேன், பட் இருந்தாலும் நான் ஒரு நரம்பியல் டாக்டர்ங்கறனால சொல்றேன். உங்களுக்கு திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ கழுத்தை திருப்புறது குமிஞ்சு நிமிரும் போது உங்களுக்கு தலை கிருகிருப்பு வருதுன்னா வெர்டைகோன்னு சொல்லுவாங்க. அது சில சமயம் காதுல உள்காதுல நரம்பு காது ரிலேட்டட் நரம்புகளை சில பிரச்சனைகள்னால கூட வரலாம். அதை நீங்க அப்ராப்ரியேட்டான அடுத்த இருக்கக்கூடிய நியூரலஜிஸ்ட் பார்த்துட்டு இது வெர்டைகோவா இல்ல வேற ஏதாவது காரணத்தினால தலைகிருகிருப்பு வருதாங்கிறது நம்ம கிளினிக்கலி இவாலுவேட் பண்ணி பார்க்கணும்.
1: சரிங்க, அடுத்த நேரையும் சந்திச்சலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து? சரிங்க, உங்களுடைய சந்தேகங்களை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
4: ரொம்ப அதிகமா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என்ன ஒரு பொருள் வச்சுட்டு வேற இடத்துல தரணும் மேடம், ரொம்ப ரொம்ப மரியாதை கேவணும். இதுக்கு காரணம் என்ன ஐயா சொல்லணும்?
1: சொல்லுவாருங்க.
0: இது இப்போ ஹலோ
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
0: இவருடைய வயசு இது ஆக்சுவலி இவர் ஒரு நடுத்தர, இவரோட குரலை கேட்கும் போது ஒரு நடுத்தர வயசா இருக்க மாதிரி.
1: ஆமாங்க ஐயா, கண்டிப்பா.
0: இப்ப அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்துட்டு அவருடைய ஒரு விஷயம் செய்யும் போது அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டார், பல விஷயங்களை ஒருமிச்சு அதாவது மண்டையில போட்டு இந்த பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அது அவருடைய ஒரு கான்சென்ட்ரேட்டிங் எபிலிட்டி அதாவது கவனக்குறைவு தான் உண்டாக்கும். அப்படி ஒரு கவனக்குறைவை உண்டாக்கும் போது என்ன ஆகும், திடீர்னு ஒரு பொருளை வச்சுட்டு எங்க வச்சோம் அப்படிங்கறத மறதி இருக்கலாம். இது அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே நடந்திருக்கும், இதை நம்ம பெருசுப்படுத்திக்க வேண்டாம். பட் இது டெய்லியே ஏற்படுது, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டின் ஒரு நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே அது பாதிக்கிற மாதிரி இருக்குங்கும் போது அது நம்ம பிரச்சனையா தான் கண்டிப்பா பண்ணணும்.
1: கண்டிப்பா இங்க, கண்டிப்பா. அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், அப்பே கோலல மூர்த்திக்கு.
1: சரிங்க மூர்த்தி, உங்களுடைய சந்தேகம் சொல்லுங்க.
5: இப்போ வந்து நம்ம எலும்பு தோல்பட்டு வழியா நரம்பு வழியா பிடிந்து போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்றோம். இதுல வந்து எலும்பு கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட், நரம்பு வழியான்றது அதுலயே கண்டுபிடிக்க முடியுமா என்னன்றதான்.
1: சரிங்க சார் சொல்லுவாரு. இனிப்பில இந்த மணிக்கு நன்றி.
0: நீங்க நரம்புக்குன்னு தனி ஸ்கேன் எடுக்கிறோம், எலும்புக்குன்னு தனி ஸ்கேன் எடுக்கிறோங்க. ஜென்ரலி நம்ம நரம்பு உதாரணத்துக்கு கழுத்துல இருந்து நரம்பு வருது, இடுப்புல இருந்து நரம்பு வருது, மூளைகள்ல இருந்து நரம்பு வருது. உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அந்த சிம்டம்ஸ் அனுசரிச்சுட்டு தான் நாங்க டாக்டர்ஸ் ஸ்கேன் பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ உதாரணத்துக்கு தலைவலினா தலைக்கு தனி ஸ்கேன், கழுத்து வலினா கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகளுக்கு தனி ஸ்கேன் இருக்கு.

0: அந்த மாதிரி செப்பரேட் ஸ்கேன்ஸ்ல செப்பரேட்டான பகுதிகளை நம்ம பார்க்க முடியும்.
1: சரிங்கய்யா, அடுத்த நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவருடைய சந்தேகத்தையும் கேட்டு விளக்கம் அளிச்சிடலாம். வருக, வணக்கம்.
2: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: ம், சொல்லுங்கய்யா.
2: எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்குமா, கேட்கலாமா?
1: ம், கேளுங்கய்யா.
2: முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த பரதி டிம்னிஷியால எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா?
1: ம்,
2: அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த அல்சைமர் நோய்

0: முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த பரதி டிம்னிஷியால எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த அல்சைமர் நோய் வந்து
1: சில பேஷண்ட்ஸ் அன்றாட அவங்களுக்கு ஒரு மறதி பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அப்ப அவங்க வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது பெரிய லெவல்ல அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ பாதிக்காது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறி போகும்போது பாத்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ பாதிச்சு அவங்க இன்னொரு உதவிகளை நாடி நிக்கிற அளவுக்கு வரும். அது ஒரு மாடரேட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கடைசி ஸ்டேஜ்ங்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தமா அவங்களுடைய நடை திறன், பேச்சு திறன், அவங்களுடைய ஞாபகம், அன்றாட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே டெப்ளீட் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு ஈவன் இன்ஃபேக்ட் பெட்ரிடன் ஸ்டேட்டா கூட போகலாம். இது ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் 3-4 இயர்ஸ், சம் பேஷன்ஸ்க்கு 8 இயர்ஸ் வரைக்குமே கூட ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆகி இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வரலாம். ஸோ இதுதான் வேரியஸ் ஸ்டேஜஸ். நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த மைல்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டும் மைல்ட் டிமென்ஷியா ஸ்டேஜ்லயும் இருக்கக்கூடிய ஆளுங்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ உதவியோ பண்ண முடியுமான்னு பாக்குறது. உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ரெண்டாவது கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க, அதாவது வந்துட்டு ரெண்டாவது என்ன கேட்டாரு, அல்சைமர்ஸ்ல
2: வந்து சின்ன குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கறத
1: பத்தி முன்னாடி கேள்விகளிலே பதில் சொல்லிருக்கோம். பொதுவா இது வந்து 80 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, 80 to 85 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சின்ன வயசு அதாவது 40 வயசு 50 வயசு அப்படின்னா, நம்ம நீங்க மேடம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மரபியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஜெனிடிக் டிசீஸ் ஜெனிடிக் காசஸ் ஆஃப் டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அப்ப அது ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பத்துல வேற யாருக்காவது இருக்கா என்னங்கிறது நம்ம டீடைல்டா ஹிஸ்டரி கேட்டு இவாலுவேட் பண்ணணும். அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது, பட் வரலாம். அது ரேர், ஜெனெட்டிக்லி வர்றது கொஞ்சம் ரேர்.
2: சரிங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நேரம் 9:37. இது உங்கள் உள்ளங்களை கவர்ந்தளிக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நம்ம கூட இணைஞ்சி பல்வேறு தகவல்களை வழங்கிட்டு வராங்க நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் தெரிஞ்சிக்க அழைக்கப்பட வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் புதிய நேயர்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவாக்கிக் கொள்ளலாம். டாக்டர், பொதுவாக பார்த்தோன்னா இந்த நோயாளிகளுக்கு கவனம்ன்றது ரொம்ப தேவைப்படும். எந்த நோயாளிகளுக்குமே கவனம் ரொம்ப தேவைப்படும். மறக்கிறாங்க அப்படின்னா அவங்களால திரும்ப வீட்டுக்கு கூட வர முடியாது. வெளியே எங்கேயாவது போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற பட்சத்தில் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தோட கன்சர்ன் எந்த அளவுக்கு இருக்கணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்றத சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நீங்க சொல்ற பாயிண்ட் இங்கிலீஷ்ல கேர் கிவர் பர்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப மறதி நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களுடைய தேவைகள் ரொம்பவும் அவசியம். உதாரணத்துக்கு இப்ப அவங்க ட்ரெஸ் பண்ற மெத்தடாலஜியை மறந்து போயிடலாம், அல்லது வெளியில போயிட்டு திரும்பி வரத்துக்கான வழி மறந்து போயிடலாம், வீட்லயே எதையாவது ஒரு விஷயங்கள் மாத்தி மாத்தி பண்றதுனால பாதிப்புகள் ஏற்படலாம். இப்ப அவங்க பாத்துக்கிறவங்க இனிஷியல் காலகட்டங்கள்ல கொஞ்சம் பாத்துக்குவாங்க, பட் இது போக போக போக அந்த கேர் கிவருக்கு ஒரு மன உளைச்சலையும் கொடுக்கும். இப்ப அதனால என்ன ஆகும்னா அவங்க மனசோர்வு அடைந்துட்டு என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க மேல ஒரு சின்ன ஒரு வெறுப்பு வரும். சோ இந்த அந்த கேர் கிவர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதை நம்ம மனசளவுல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மறதி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரு குறைபாடுனாலதான் இப்படி ஏற்படும். சோ இதனால இந்த மறதி பிரச்சனைக்கு மறதி மட்டும் கிடையாது. நான் முன்னாடி சொல்ல மறந்தேன் பாத்துக்கிட்டீங்கன்னா, மறதி இல்லாத அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு ரொம்ப சத்தம் போடுறது, ஒரு மாதிரி ஃபேமிலியில இருந்து வித்ராயா இருக்கிறது, அதாவது பிஹேவியரல் சிம்டம் ஜாஸ்தியா இருக்கு டிமென்ஷியா அல்லது மறதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. சோ அதை நம்ம கம்பேக் பண்றதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க இதை பத்தின விழிப்புணர்வோட இருக்கு. விழிப்புணர்வோட இருந்தால் மட்டுமே தான் அவங்கள பார்க்க முடியும். இந்த விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கும் சில சமயங்கள்ல ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது அவங்களுக்கு அதை ஒரு பேர்டன் ஆகும், அவங்க ட்ரைட் அவுட் ஆகும் ஃபீல் பண்ணும். அப்ப அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க தான் அடுக்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அணுகி ஒரு கன்சல்டேஷனோ அல்லது எப்படி இதை நம்ம ரிலீவ் பண்ணிக்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மறதி அதிகமா இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் மேனேஜ் பண்றதுக்கு பாலியேட்டிவ் கேர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள் எல்டர்லி பேஷண்ட் மறதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோம் லைஃப் ஸ்டே அந்த மாதிரியும் கூட பண்ணியிருக்காங்க. அதுல ஜாயின் பண்ணி பாத்துட்டு வைக்க முடிஞ்சிருந்தாலும் அதை கூட. செகண்ட் க்வெஸ்சன், இது ட்ரீட்டபுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது எல்லா பொது வலைதளங்கள்லயும் எல்லா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது, ஞாபக மறதி பிரச்சனை வந்தா ட்ரீட் பண்ணலாம். சில ஞாபக மறதி பிரச்சனைகள், உதாரணத்துக்கு சில பேருக்கு தைராய்டு தொந்தரவுகள் இருக்கிறதுனாலயோ அல்லது பி12 வைட்டமின் குறைபாடுகள் ஏற்படுறதுனாலயோ அல்லது தலையில நீர் போட்டு அதனால ஞாபக மறதி பிரச்சனை ஏற்பட்டுருந்தாங்க, அது

0: அந்தந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ரிவர்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நார்மல் மெமரி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே. உதாரணத்துக்கு B12 சப்ளிமெண்ட் பண்றது, தைராய்டு மெடிசின் கொடுக்கறது, நீர் கட்டு இருந்தா அந்த நீர் கட்டு எடுத்து விடுறது, இந்த மாதிரி இருந்தா ஞாபகங்கள் திருப்பி வரலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தேய்மானம் ரிலேட்டட் பிரச்சனைகள், அதுல மோஸ்ட் காமன் காஸ் அல்சைமர்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடியது. அது இல்லாம இன்னும் நிறைய சப்டைப்ஸ், ஆங்கிலத்துல ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா, லிவி பாடி டிமென்ஷியா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவோம். நம்மளோட இந்தியால சர்க்கரையும் ரத்த கொதிப்பு லெவலும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மூளையில ஸ்ட்ரோக் வந்துட்டோம், அல்லது சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் வெளியில தெரியாம அதோட பேர்டன் ஜாஸ்தியாயி ஞாபக மறதி பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண. இப்ப விஞ்ஞான ரீதியாகவும் அடிஷ்னல் ஒரு அட்வான்சஸ்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அல்சைமர்ஸ் டிசீஸ ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவன சிதறல், சின்ன சின்ன பொருட்கள் மறக்கிற அந்த ஸ்டேஜஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு தேவையான ஸ்கேன்ஸ், ரத்த பரிசோதனை, முதுகுல நீர்த்தங்களை டெஸ்ட், நீர் எடுத்து பரிசோதனை பண்ணிட்டு அதுல நமக்கு தேவையான மார்க்கருக்கு நமக்கு அந்த பேஷண்ட் ஃபிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி ட்ரக்ஸ் இருக்கு. அந்த ட்ரக்ஸ் இப்ப வந்து 18 months to 2 years வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லிட்ரேச்சர்ல சொல்லப்படுது. பட் அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லி, முடிச்சு கண்டினியூஸ் எடுத்து முடிக்கிறது. பட் அஃபோர்டபிள் பேஷண்ட்ஸ் அது பண்றாங்க. அது ஒரு புதிய திருப்பு முனையா வந்து அறிவியல்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அல்சைமர்ஸ் டிசீஸ பொறுத்தவரைக்கும் அந்த ட்ரக் பேரு லெக்கானமாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பத்தி படிச்சு பாக்கலாம்.
1: சரிங்க டாக்டர், அந்த ட்ரக்கை வந்து நீங்க ஒரு 2 வருஷம் பக்கம், 8 months to 2 years
0: அப்படின்னு வரைக்குமே கொடுக்கலாம்.
1: அப்படி எடுத்துக்கும் போது சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் வராதுங்களா?
0: சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. மூளையில ரத்த கசிவு ஏற்படலாம், சிலருக்கு மூளை வீக்கம் ஏற்படலாம், ஏதாவது ஃபீவர் லைக் இல்னஸ் அந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த சிவியாரிட்டி ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கறது இருக்கு. இது ஒரு ஷெட்யூல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். லெக்கானமாப் இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் இருக்கும், இந்த ஷெட்யூல்ல டைட்டா கொடுக்கணும், அப்பப்ப நம்ம MRI பண்ணி செக் பண்ணி பாத்துக்கணும் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறது.
1: சரிங்க டாக்டர், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்திற்கு பிறகு.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 kg ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தொன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேயர்களின் கவனத்திற்கு இன்று பகல் 10 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல உங்க குரல்ல நீங்க வாய்ஸ் மெசேஜா அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய நிலைய நம்பரான அதாவது வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை வாய்ஸ் மெசேஜா அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல வானொலியில கேட்டு மகிழலாம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு பகல் 10 மணிக்கு நீங்கள் கேட்டவை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பல்வேறு தகவல்களை வழங்கிட்டு வராரு நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள். டாக்டர், அடுத்த க்வெஸ்சன் ஒன்று இருக்கு டாக்டர். அது என்னன்னா, எக்ஸசைஸ் பண்றது அல்சைமர் பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே இந்த அல்சைமரை கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, முதல் கேள்வி எக்ஸசைஸ். இப்ப வயதானவங்களுக்கு தான் அல்சைமர்ஸ் டிசீஸ் வருது அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருந்தோம்.

0: வயதானவங்களுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கும். சிலருக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நரம்பு பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால அவங்களால ஹெவி எக்ஸசைஸ் பண்ண முடியுமா இல்ல. சோ அவங்களோட உடல் நலத்தை குறிச்சு, அதாவது அவங்க உடல் வாக்குக்கு ஏத்த மாதிரி மினிமலிஸ்டிக் எக்ஸசைசஸ் எல்லாருமே பண்ணணும். எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளால டிமென்ஷியா வராம பாத்துக்க முடியுமா அப்படிங்கறத காட்டிலும், எக்ஸசைஸ் பண்றதுனாலயும் கூட சமூகமா மற்றவர்களோட பேசி பழகிறது, அவங்களுடைய மூளை திறன செயல்பாட்டை கூட்டுற மாதிரி ஏதாவது புதிர்கள் அந்த மாதிரி ஏதாவது ரீடிங் அந்த ஹேபிட் பண்றதுனாலயும் அவங்க மூளை சோர்வடையவாம வச்சுக்கிறதுக்கு நம்ம பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் ஒரு மினிமல் எக்ஸசைசஸ் தட் ஹெல்ப்ஸ் இன் ஒரு ஒரு மாதிரி பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க, முன்னறிகுறிகள்
1: இல்லைங்க, அது ஆரம்பத்திலேயே எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான்
0: கேக்குறேன். ஓகே, ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் இது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம கண்டுபிடிச்சோம்னா, நான் சொன்ன இல்லைங்க போன க்வெஸ்சன் சொன்ன மாதிரி, இந்த லெக்கானிமாப்ங்கிற இன்ஜெக்ஷன் இப்ப இந்தியாலயுமே அவைலபிளா இருக்கு. அப்ப தேவையான ஸ்கேன்ஸ் எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணிட்டு, பிளட் டெஸ்ட்கள் கொஞ்சம் பிளட் டெஸ்ட்கள் இருக்கு இப்ப அறிவியல் மூலமா, ஈவன் ஒரு மாதிரி நுண் என்ன சொல்றது மோர் போக்கஸ்டா பிளட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு.
1: அந்த
0: டெஸ்ட் இருக்கு, ஆமா, அந்த போக்கஸ்டா இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்கள் பண்ணணும்னா அதுல இந்த பேஷண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இந்த லெக்கானிமாப் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இது என்ன, இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம்னா, கம்ப்ளீட்டா அல்சைமர்ஸ் மாத்திரமான்னு கேட்டா கிடையாது. இந்த டிசீஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வேகமா ப்ராகிரஸ் ஆகுறத அதோட ப்ராகிரஷன் ஸ்லோ டவுன் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா ஆகும், 2 வருஷம் 3 வருஷத்துல படுக்கையில போறவங்களா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதை அப்படியே ஸ்லோ பண்ணி அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம. அதுதான் இந்த ட்ரக்கோட ஃபங்க்ஷன்.
1: சரிங்க டாக்டர், தூக்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு?
0: தூக்கம் மிகவும் முக்கியம் தான். நான் சொன்ன மாதிரி நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளோட பிரெயின்ல மெமரியா ஸ்டோர் ஆகணும்னா, நம்ம அது தூங்கும் போதுதான் அது மெமரியில போய் ஒரு சிப் மாதிரி ஸ்டோர் ஆயிக்குது. சோ அப்ப தூக்கம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் தன்மை கம்மியா இருக்கும். சோ தே வில் டெஃபினெட்லி வில் ஹேவ் மெமரி சிம்டம்ஸ். இது ஆல்ரெடி ஞாபக மறதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களோட ரொட்டீன் அந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷனல் நெட்ஒர்க்கே மாறினதுனால தூக்கமும் குறையும். சோ அப்படி தூக்கம் இருக்கும் போது மெமரி கம்ப்ளைண்ட்ஸும் ஜாஸ்தி ஆகும். சோ நம்ம தூக்கம் இல்லை அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் சிலருக்கு தூக்கத்துக்கான மருந்துகளை கொடுத்து நம்ம அதை சப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுவே நடத்துற ஆட்களுக்கு அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் பிஹேவியர்ஸ் அண்ட் ஹைஜீனை மாத்திக்கிட்டோம்னாவே ஒரு ப்ராப்பரான தூக்கத்தை நம்ம கொடுக்கலாம்.
1: சரிங்க டாக்டர், இணைப்புல நேர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா, அவருடைய சந்தேகத்தை கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
2: காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் தர்மபுரி மதிவான் பாலி மோகன் பேசுறேம்மா.
1: சரிங்க,
2: அல்சர் வந்துட்டு பின்னாடிங்கயா அது எப்படி எல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஒண்ணு, ரெண்டாவது அல்சர் வராம இருக்கிறதுக்கு சரியான நேரத்துல சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
1: மோகன் ஐயா, நாங்க வந்து அல்சைமர் பத்திய பேசிட்டு இருக்கோம், அல்சைமர் ஒரு மறதி நோயை பத்தி பேசிட்டு இருக்கோங்க ஐயா. சரிங்க, இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாரு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஃபர்கெட்டிங், மறத்தல்ன்றது வாழ்க்கையில ஒரு சில இடங்களில இம்பார்ட்டன்டாவும் இருக்குதானுங்க சார். ஒரு ஒரு நெருங்கிய உறவுகளோட இழப்பு, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு திட்டுறாங்க, அது வந்து மறுபடியும் நம்ம மனசுல ரீகால் ஆகுது இல்லைங்க சார். அந்த மாதிரி இதை மறக்க தானதாங்க சார் செய்யணும். அது மறுபடியும் ஒரு சில நினைவுல வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை மறந்துதானங்க சார் ஆகணும். அதற்கு உங்களோட கருத்து சொல்லுங்க சார்.
1: சொல்லிடலாங்க.
0: நல்ல ஒரு கேள்வி. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றது நம்மளுடைய சொந்த விருப்பம் இல்லாம, நம்மளுடைய இதே இல்லாம மறந்து போறது பத்தி தான். அதுதான் வியாதி இல்லைங்களா, டிமென்ஷியான்னு சொல்லக்கூடியது. இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு கசப்பான அனுபவங்கள், ஒருத்தருடைய இழப்பு, அது நம்மளே மீண்டும் மீண்டும் வளம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது, நாம சுயமா மறக்கிறதுங்கிறது வேற.

0: ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சில
1: ம்
0: விஷயங்கள் நம்ம மறந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற மக்கள் அது டெஃபினட்டா மறந்துட்டு அதுல இருந்து வெளியே வருது. இட்ஸ் 100% அட்வைசபிள் தான் நான் சொல்லுவேன். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். பன்னெண்டுல இருந்து கே ராஜஸ்மா.
1: சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் சொல்லுங்க.
2: ஹலோ,
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேட்டுட்டு தான்
0: சொல்லுங்க, கேக்குது.
2: எனக்கு இப்ப வயசு 71 ஆகுதுங்க. ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும் போதே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே மறந்துடுறேன், ஞாபகமே வர்றது இல்ல. எவ்வளவு நேரம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஞாபகமே வர்றது இல்லைங்க. ஒரு சில டைம்லதான் ஞாபகம் வருது, ஒரு சில டைம் சுத்தமா ஞாபகம் வர்றது இல்ல. அது என்ன காரணம்னு சொல்லி டாக்டர்.
1: சரிங்கம்மா, சொல்லி.
0: காரணங்கள் இருக்கு. உங்களுடைய வயது 71 சொல்றதுனால நீங்க எல்டர்லி பாப்புலேஷன்ல தான் வருவீங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாவது விட்டமின் குறைபாடுகளோ தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வேற எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இல்ல உங்களுக்கு அது எதுவும் இல்லைன்னா உங்களுடைய ஞாபக திறன் பத்தி ஒரு டெஸ்ட் இருக்கு, ஒரு அசஸ்மெண்ட் எடுப்போம். எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு டிமென்ஷியா ரிலேட்டட் ப்ராப்ளமா இல்லையா அப்படிங்கறது ஒரு கன்சல்டேஷன் நீங்க எடுத்தா அதை கிளாரிஃபை பண்ணுங்க. சின்ஸ் 71 இயர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஒரு நியூரலஜிஸ்ட் அணுகி பாக்குறது நல்லதா.
1: சரிங்க, இப்போ அல்சைமர் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா உணவு வகைகள்ல?
0: அப்படி நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க இல்ல. அல்சைமர்ஸ்க்கு எல்லா உணவு வகை, இப்ப இந்த உணவு வகையில சாப்பிட்டா வந்துட்டு நமக்கு ஞாபக மறதி குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் சில உணவு வகைகள் வந்துட்டு ஒரு நல்லதை தரும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது. நம்ம வெஸ்டர்ன் டயட்ல இந்த மாதிரி ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ்னு சொல்லுவோம். பட் நம்மளோட சைட்ல கீரை வகைகள், பச்சை காய்கறிகள் அதை எடுத்துக்கலாம். கொழுப்பு சத்துக்கள்லயுமே பாத்துட்டீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரோட்டீன்ஸ்ல ஃபிஷ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன், எக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனுமே வந்துட்டு உங்களுக்கு மெமரி அண்ட் பிரெயின் செல்ஸ்க்கு உதவும் அப்படின்னு இருக்காங்க. சோ யூஸ்வலி இதெல்லாம் வந்துட்டு ஒரு யங் பிரெயின்ல டெவலப்மெண்ட்க்கு மேபி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். பட் அடிஷனலா ஓல்டர் பிரெயின்ல மெமரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இட் மேபி சப்போர்ட்டிவ். இதை சாப்பிட்டா தடுத்துடலாம் அப்படிங்கறதுலாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அது இதுலயும் நிறைய வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு வேற ரீதியா அது ஞாபகத்தை பாதிக்கலாம். உதாரணம், அது உங்களோட பிளட் லெவலோட சுகர்ஸ், உப்புத்தன்மை, பிபி அதெல்லாம் ஏத்திட்டு அதனால ஏற்படக்கூடிய மைக்ரோவாஸ்குலர் இன்ஃபார்க்ட்னாலையும் ஞாபகம் மறதி பிரச்சனை நம்ம. சோ அதை தவிர்க்கணும் நம்ம.
1: சரிங்க, இணைப்புல அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிறது?
3: நான் தர்மபுரி உழவர் சந்தையில வானொலி பெரிய முனைப்பு தான் பேசுறேன். சிறப்பு அறிஞர்களுக்கும் நாயனுக்கும் காலை வரும். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா சொல்லுங்க.
3: ஐயா எனக்கு வந்து சுகர் இருக்கு ஐயா, வயசு 53 இந்த நரம்பு பின்னாடி பேக் பெயின், முதுகு, இந்த கால் பகுதியெல்லாம் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிது, அது மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க.
0: உங்களுக்கு 53 சுகர் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. சுகர் ரொம்ப வருஷமா அன்கண்ட்ரோல்டா இருக்கிறவங்களுக்கே நரம்பியல் பிரச்சனை வரலாங்க, நரம்புல தேய்மானம் ஏற்படலாம். ரெண்டாவது, நீங்க இதை வெயிட் கீட்டு அதிகமா தூக்கும் போது உங்களுக்கு முதுகு தண்டுல டிஸ்க்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு டிஸ்க் இருக்கும், அதாவது ஜவ்வு. அந்த ஜவ்வுல வந்து தேய்மானம் ஏற்பட்டு ஜவ் பிரிங்கி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலையும் வரலாம். இல்ல சில பேருக்கு இது இல்லாம அடிஷனலா விட்டமின் குறைபாடுகள், விட்டமின் B12, D3 அது மாதிரி விட்டமின் குறைபாடுகள் இருந்தாலும் காலில் வந்து குறக்கலி பிடிக்கிற மாதிரியும் நரம்பு வலிகள் வரலாம். இதுல பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன காரணம்ங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் கன்சல்டேஷன் எடுத்து பார்க்கும் போது அதை கிளியரா செக் பண்ணி சொல்லலாம்.
1: சரிங்க, இப்போ வந்து அல்சைமர் பற்றி மக்களிடம் இருக்கும் பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்ன, அதை தவிர்க்க அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற தகவலை சொல்லுங்கயா. நீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
0: சோ அல்சைமர்ஸ்ங்கறது வந்துட்டு சில பேர், இப்ப நம்ம நம்ம நம்ம போன தடவை நம்ம வந்து எபிலெப்சி பத்தி பேசியிருந்தோம். இது எபிலெப்சினா காத்துக்கற பண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிருப்பாங்க.
1: ஆமா, ஒரு பொதுவான மூட நம்பிக்கை.
0: ஆமா. சோ ஆனா அல்சைமர்ஸ் இருக்கிறவங்க நம்ம வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல என்னன்னு பண்றாங்கன்னா இவங்களுக்கு உண்மையானமே மறதி பிரச்சனை இருக்கும். சோ மறதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன், இவங்க வந்து ஏமாத்துறாங்க, இவங்க வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சில ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க. சோ இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருளை வச்சுட்டு மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன், இந்த பொருள் இவங்க திருடிட்டாங்க, இவங்க எங்கேயாவது போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுப்பாங்க. இது சில ஃபேமிலிஸ்ல ரன் ஆகிற மாதிரி இந்த இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறத இப்ப ஒருத்தவங்க வேணும்னே பண்றாங்களா, இது அவங்க டே டு டே ரொம்ப அதிகமாயிட்டே போட்டுதான் இது அவங்களுடைய சுகாமம் இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கறத ஃபேமிலி

0: ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களை பண்றதோ அல்லது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ பார்க்கணும். இது ஒரு மாதிரி ஃபால்ஸ் பிலீஃப் இந்த மாதிரி இருக்கு. மற்றபடி மறதி பிரச்சனைங்கிறது இப்பத்திய காலகட்டங்கள்ல மக்கள்கிட்டயே கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு. ஏன்னா மரம் தான் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாதிக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதனால அவங்க வந்துடுறாங்க ஓரளவுக்கு. பட் ஏர்லி ஸ்டேஜ்ல வராங்களான்னு கேட்டா கொஞ்சம் பேர் தான் வராங்க. இன்னமும் அந்த சின்ன சின்ன ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த வெச்சா மறந்து போறது, பேசுறதுல நடுவுல ஸ்டக் ஆகி போறது, ஒரே வார்த்தைகளை திருப்பி திருப்பி கேட்கறது, அந்த ஸ்டேஜ்லயே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க.
1: சரிங்க, மிகவும் பயனுள்ள தகவல்களை எங்களோட ஒரு மணி நேரம் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி ஐயா.
0: தேங்க்யூ, நன்றி.
1: அன்பான நேயர்களே, நம்முடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. அதனால் நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது தொடர்ந்து நினைவாற்றல் தொடர்பான மாற்றங்கள் தெரிந்தால் வயசானதால் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செல்லாமல் சரியான மருத்துவ ஆலோசனையை பெறுவோம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உலக அல்சைமர் தினத்தை முன்னிட்டு அல்சைமர் பற்றிய பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நேரிலேயே சிறப்பு விருந்தினரா நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள் அல்சைமர் பற்றிய பல்வேறு தகவல்களை அருமையாக எடுத்துச் சொன்னார். அவருக்கும் கேட்டறிந்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய வானலியில் வசந்தம் நிகழ்ச்சி. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர

0: சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: கையில் மூன்று பெரிய டிராவல் பேக்குகளோடு வந்து நின்றார் நண்பர் புகழ்மதி. அப்பாடா, எம்புட்டு கணம், மூன்று நாட்களுக்கு இவற்றை எப்படி தூக்கி சுமக்கப் போகிறனோ என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டும் வந்தார். என்னங்க புகழ்மதி, என்ன திடீர்னு அமெரிக்கா பயணமா, இம்புட்டு பைகளோடு வந்து நிற்கிறீங்க என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லைங்க, ஒரு நாள் ஆந்திராவில் வேலை இருக்கிறது, போவதற்கு முன்னால் உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் புகழ்மதி. ஒரு நாள் வேலைக்கு எதற்காக மூன்று பைகள் நான் கேட்டேன். ரொம்ப சரியாக கேட்டீர்கள், இதை நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு பையாக திறந்து காட்டத் தொடங்கினார். பார்த்தீர்களா, இந்த பையில் இதில் என்னுடைய உடைகளையெல்லாம் வைத்திருக்கிறேன். மூன்று சட்டை, மூன்று பேண்ட்டுகள், மூன்று டீஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள், மூன்று துண்டுகள், கைக்குட்டைகள் எல்லாம் இந்த பையில். பார்த்தீர்களா, இந்த பையில் இதில் இருப்பவையெல்லாம் உணவுப் பொருட்கள். காலை இரவு சாப்பிட இட்லி, தக்காளி சட்னி, பருப்பு பொடி சகிதங்கள். நண்பர்கள் சாப்பிட புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சிப்ஸ், ஊறுகாய் பாட்டில் மற்றும் 6 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள். பார்த்தீர்களா, இந்த பையில் முழுக்க முழுக்க முறுக்கு, அதிரசம், காராய்ச்சேவு, கடலை மிட்டாய் போன்ற நொறுக்கு தீனிகள் கூட்டல் ஜூஸ் பாட்டில்கள். எப்படி, பெருமையோடு காண்பித்தார் புகழ்மதி. நான் வாயடைத்து போனேன். என்னங்க புகழ்மதி, ஆந்திராவில் ஒரு நாள் வேலை என்கிறீர்கள், 2 நாட்கள் ரயில் பயணத்தில் முடிந்து போகும், அதற்காக இத்தனை துணிமணிகளா, அது என்ன இவ்வளவு சாப்பாடு ஐட்டங்கள், நீங்கள் என்ன ஆள் இல்லாத தீவுக்கா போகிறீர்கள் கேட்டேன் நான். நமக்கு ஆந்திரா உணவு ஒத்துக்காது, அதனால்தான் வீட்டிலேயே 3 நாளைக்கும் தயாரிக்க சொல்லிவிட்டேன். ரயில் பயணத்தில் 2 நாள், அங்கு 1 நாள் என்றாலும் எதற்கு மிருக்கட்டுமே என்றுதான் கூடுதலாக துணிமணிகளை எடுத்துக்கொண்டேன். நாமா சுமக்கப் போகிறோம், ரயில்தானே சுமக்கப் போகிறது என்றார் புகழ்மதி. எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. வெளியூர் போனாலும் சரி, சுற்றுலா போனாலும் சரி, மிக குறைவான பொருள்களோடு பைகளோடு போனால்தான் சுற்றுலா சுகப்படும், பயணம் இனிமைப்படும். போகின்ற இடத்தில் கிடைக்கின்ற உணவை சாப்பிடுவதிலும் ஒரு புதுமை சுவை கிடைக்கும். இங்கிருந்தே வீட்டை காலி பண்ணி போகிற இடத்துக்கு எடுத்துச் சென்றால் அது எப்படி சுற்றுலாவாகும்? எடுத்துச் செல்லும் நம்முடைய உணவுகள் எத்தனை நாளைக்கு கெடாமல் தாங்கும்? மகாத்மா காந்தியடிகள் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஒரு முறை லண்டன் பயணமானார். அப்போதெல்லாம் கப்பல் பயணம்தான், பல நாள் பயணத்திலேயே கழிந்துவிடும். பயணத்திற்கான பொருள்களை மீரா பென் எடுத்து வைத்திருந்தார். காந்தியடிகள் பயணப்பைகளை பார்த்து அயர்ந்து போனார். அந்த பையில் சில தேன் பாட்டில்களும் சில தட்டுமுட்டு சாமான்களும் இருந்தன. இத்தனை தேன் பாட்டில்கள் எதற்கு கேட்டார் காந்திஜி. லண்டனில் தூய்மையான தேன் கிடைக்காது, அதனால்தான் ஆசிரமத்தில் இருந்த தேன் பாட்டில்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டேன். நீங்கள் பயணத்திலும் லண்டனிலும் உணவில் அவசியம் தேன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றார் மீராபென். நான் மகாராஜா கிடையாது, இந்தியாவில் உள்ள ஏழைகளின் பிரதிநிதியாக லண்டன் போகிறேன். இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்வது ஆடம்பரம். அங்கு லண்டனில் எந்த பொருள் எளிமையாக கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் காந்தி. எளிமையே இனிமை என்பதே காந்தியம். இல்லத்திலும் சுற்றுலா போகும் இடத்திலும் கூட. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை உங்களுக்கு பிடித்த பாடலை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நாங்கள் அதை ஒளிபரப்புறோம், நீங்க கேட்டு ரசிக்கலாம். அனுப்ப வேண்டிய நிலையை வாட்ஸ்அப் எண் 0343 42 24 40 30. இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம் பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் ஊர் பெயர் ஆகியவற்றை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுடைய குரலை வானொலியில் கேட்கலாம், கூடவே உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் நேயரின் குரல் பதிவு.
4: மருதேரி காமராஜி அம்மன் முருகேசன், தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். சின்னத்தம்பியிலிருந்து ஒரு பாடல் போடவும். நன்றி வாய்ப்புக்கு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: உருகி உருகி போனதடி
3: நம்ம வந்து நம்ம ஒரு கதை கேட்கிறோம், இது பண்ணா இது எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற அசம்ஷன்லதான் ஒரு படம் பண்ண முடியுமே தவிர, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது வந்து ஆப்வியஸா யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. என்ன கேட்டா எல்லா விதமான ஆடியன்ஸ்க்குமே ஒண்ணு பிடிக்கும், ஜாலியான படம் போய் ஹாப்பியா பார்த்துட்டு வரணும் அப்படின்றது பிடிக்கும்.
4: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரியோராஜ்.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நீரும் காலை 10:16. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலும் ஒளிபரப்பாகும், நீங்கள் விரும்பிய பாடலும் ஒளிபரப்பாகும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில்
8: தர்மபுரி மாவட்டம் போயர் தெரு தலவாயில் இண்டூர் அருகே எம் ராஜ்குமார் ஜோதி. படம் காலமெல்லாம் காத்திருப்பேன். பாடல் மணி மேகலையே மணியாகலே சாங். அனைவருக்காகவும் நன்றி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பத்து மணி 22 நிமிடத்தில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்.
1: ஹாய், தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். நேச்சர்லேருந்து அமுதா பேசுகிறேன். எனக்கு ஒரு பாடல் வேணும். மூவி நேம் துள்ளாத மனமும் துள்ளும். சாங் என்னிசை பாடி வரும். நன்றி, வணக்கம்.

है, दिल दीवाना है, दिल तो पागल है, दिल दीवाना है।

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 10:30. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கும் விருப்பமான பாடல உங்களுடைய குரலிலேயே கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், பொறுப்பெயர் ஆகியவற்றை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிடுங்க. உங்களுடைய குரலையும் கேட்டு ரசிக்கலாம், உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்
6: வணக்கம். குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. படம் ரம்மி, பாடல் கூட மேல கூட வச்சு கூடலூர் போற வேலை. நன்றி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டிக் கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் இடம்பெறும் நேயரின் குரல் பதிவு.
2: காலை வணக்கம். கிருஷ்ணகிரியிலிருந்து பச்சைக்கானபள்ளி. படம் விருமாண்டி, பாடல் உண்ணவிட.

0: மாட்டே. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இசையால் உங்கள் இதயங்களை இதமாக தலாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்
4: ஜருகு பி சிலம்பரசன் ராதா வானத்தை போல படத்தில் இருந்து மைனாவே மைன்ற பாடல் வழங்கவும். நன்றி, வணக்கம்.

0: தோழிகளின் கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:05 பூவே பின் பூவே பாவியர் விருப்பமாக வலம் வரும். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில
1: தருமபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். எனக்கு பிடித்தமான பாடல் பழையப்பா படத்திலிருந்து என் பேர் பழையப்பா என்ற பாடலை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: பாட்டு மன்னப்பா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது.
2: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் சந்திரன் டைலர் பேசுகிறேன். ஊர் விட்டு ஊர் வந்த படத்தில் வந்து சொர்க்கமே என்ற பாடல் போடுங்கள்.

ஒழித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு நேயர்களுக்கு மேலும் சார்பாக நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி கே ராஜேஸ்வரி. நன்றி நேர்களே.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் நாம் செய்யக்கூடிய ரெசிபி இனிப்பு பூரண கொழுக்கட்டை. இதென்னது பேரே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு தெரியுதுங்க. என்றைக்குமே புதுமையான விஷயங்களை செய்கிறது தானே நம்ம பண்பலையினுடைய நோக்கமே. சரிங்க, இனிப்பு பூரண கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க, வெல்லம் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல் ஒரு கப்பு, ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூனு, பாதாம் பருப்பு 5, முந்திரி பருப்பு ஒரு 5 எடுத்துக்கோங்க. சரிங்க, இனிப்பு பூரண கொழுக்கட்டை செய்யும் முறை: முதல்ல அடுப்பில் வாணலியை வச்சு அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாவை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணுங்க. அது லைட்டாக பொன்னிறமாக வந்த உடனே அதை இறக்கி வச்சுடுங்க. இப்போ இந்த மாவை நல்லா பேயக்கூடிய அளவில் மேல் மாவு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்கலாம் வாங்க. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு அதில் மறுபடியும் வாணலியை வச்சு கோதுமை மாவை கொட்டிக்கோங்க. கோதுமை மாவை கொட்டி 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா கிண்டணுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா சாஃப்டாக வருங்க. வந்த உடனே அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு சுவை சேர்க்கக்கூடிய பூரணம் செய்கிறது எப்படின்னு சொல்லி கேட்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் வாணலியை எடுத்து வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை விடணுங்க. நெய்யை விட்டுட்டு அதில் 1 கப் தேங்காய் துருவல் சொன்னோம் இல்லைங்களா, அதை கொட்டி நல்லா வறுக்கணுங்க. அதுவும் பொன்னிறமாக வந்த உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஏலக்காய் பொடி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விடணுங்க. 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கிளறணும். வெல்லம் வந்து நல்லா பாகு மாதிரி வந்துடுங்க. வந்த உடனே எடுத்துட்டு அந்த பூரணத்தை நாம் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணுங்க. நாம் ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவில் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவில் கோதுமை மாவை ஊற்றி நல்லா மென்மையாக வரும் அளவுக்கு அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறமா பட்டர் பேப்பரை எடுத்து அந்த மாவை வந்து அந்த பட்டர் பேப்பர் மேலே இல்லைனா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சு அதில் வந்து இந்த பூரணத்தை வந்து லைட்டாக வச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் ரவுண்ட் ஷேப்லேயும் வச்சுக்கலாம், குழந்தைகளுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் அந்த மாவை வச்சு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைகள் வந்து வெளியில் விளையாட போவாங்க, அப்போ வந்து டயர்டாக வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த ரெசிபி நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும். பெரியவங்களும் இது வந்து எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் ஏன்னா மினரல்ஸ், வைட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட் போன்ற பொருட்கள் இருக்கிறதுனால உடலுக்கு ஏற்ற இன்ஸ்டன்ட்டான எனர்ஜியும் கிடைக்குங்க. இதன் மூலம் வந்து எந்த ஒரு வயிற்று பிரச்சனைகளோ மற்ற தொந்தரவுகளோ எதுவும் ஏற்படாது. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க, எங்களுக்கும் சொல்லுங்க. மீண்டும் பிரிதொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அறிவிப்பாளர் மலையனூர் எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேர்களே, நம் இணையவிருப்பது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல்.

0: புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தந்ததிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: காலை நேரமோ மாலை நேரமோ நம்ம வாழ்க்கையில் எத்தனை வேலைகள் இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ரசிக்கிற அந்த நேரம் ரொம்பவே அழகானது இல்லையா? அதிலும் குறிப்பாக பெண்களுக்கென்று இருக்கும் அந்த உலகம், அது ஒரு தனி அழகு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீட்டை அன்பால் இணைப்பவள், ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை சுமப்பவள், தன்னுடைய ஆசைகளை விட தன்னை சுற்றியிருப்பவர்களின் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவள் அவள்தான் பெண். அந்த பெண்ணின் விருப்பங்கள் என்ன, அவர்களின் மனதில் ஒழிக்கும் பாடல்கள் என்ன, அவர்களுக்கு பிடித்த நினைவுகள் என்ன, அவர்கள் கேட்க விரும்பும் இசை என்ன, அத்தனைக்கும் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு அழகான இடம் இருக்கு. அதுதான் பூவி பின் பூவி. பெண்களின் மனதை போல மென்மையான இசையும், அவர்களின் நினைவுகளைப் போல இனிமையான பாடல்களும், அவர்களின் விருப்பங்களைப் போல அழகான தருணங்களும் இங்கே உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுடைய விருப்ப பாடல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை இசையாக மாற்றி உங்கள் காதுகளுக்கும் மனதுக்கும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது நம்முடைய பூவே பின் பூவே நிகழ்ச்சியின் பாவியர் விருப்பம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனதில் இருக்கும் விருப்ப பாடல்களை எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும். அந்த விருப்ப பாடல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்வோம். அதை கேட்டு இசையோடு இணைந்து உங்களுடைய நினைவுகளையும் ரசிச்சுட்டே இருக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களையும் சொல்லலாம். நேயர்களே, பூவி பின் பூவி நிகழ்ச்சி இன்னைக்கு பாவியர் விருப்பமாக வளம் பெற இருக்கு. நிகழ்ச்சியில் இடியும் பெண் தோழிகள் 3 நாட்களுக்கு ஒரு முறை வர வேண்டும். ஏன்னா அப்போதும் நிறைய புதிய அறிமுக நேயர்கள் வந்து இணைப்பில் இணைந்து அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகளை பழைய நேயர்களான நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். பாரதியாரின் பாடல் வரிகள் அமைந்த ஒரு இனிமையான பாடலை கேட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: முழங்கால்ல வலியா? மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
0: பூவே பின் பூவே நிகழ்ச்சியில பாவர் பாவியர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் சில தோழிகள் நாள்தோறும் வந்துட்டே இருக்கீங்க. வந்த தோழிகளே திரும்ப திரும்ப வருவதை தவிர்த்துட்டு புதிய நேயர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. 7 நாட்களுக்கு ஒரு முறை நேயர்கள் இந்த பூவே பின் பூவே நிகழ்ச்சியில் இணைந்தால் நல்லது. நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்கும் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: பூங்கொடி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்கம்மா?
7: குமுக்கில இருந்து ஐயோ ஆனந்தமே கொடுங்க.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
7: நன்றிங்க.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
10: நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின் பூவே நிகழ்ச்சி. பாவியர் விருப்பமா வலம் வர

0: நிகழ்ச்சியில் அடுத்த பெண் தோழியாக வரவிருப்போம். அவங்களுடைய விருப்பப்பாடலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விருப்பப்பாடலையும் ஒளிபரப்பு செய்யலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சப்பானிப்பேட்டையிலிருந்து மாதுமணி பேசுகிறேன் மேம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மின்சார கண்ணா படத்துலேருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் பாட்டு போடுங்க மேம்.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்து மிக்க நன்றி.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களில் இருந்து உருவானவர்கள் கலந்துரையாடல் கேட்கலாம். தொடர்ந்து அறிவியல் செய்திகளையும் அறிந்து கொள்ளலாம். பதினோரு 11:30 இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவி பின் பூவி நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து யார் எங்கிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வருக வணக்கம்.
12: கணக்கம்பாளையம், ராஜஸ்ரீ.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படத்தில் இருந்து? சரிங்கம்மா, கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இதோ நேர் கேட்ட அந்த இணைய பாடல்கள் கேட்டு ரசித்திருப்போம்.

0: மாப்பிள்ள குப்புச்சாமி ஓட்டமும் நடையமா ஒய்யாரமா எங்க கிளம்பிட்டீரு?
1: குடுக்கற தெய்வம் கூட பிச்சுட்டு குடுக்கணும் சொல்லுவாங்க ஐயா, ஆனா எனக்கு மட்டும் போன் மூலமா குடுத்திருக்கையா?
0: சிக்கல் சிங்கார மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வரும் ஐயா.
1: அப்படி கேளும் ஐயா, நேத்து நைட்டு 8 மணிக்கு எனக்கு வந்த போன்ல உங்க நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. பரிசு தொகை வாங்கணும்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு 15,000 போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாயா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
0: நான் என்னமோ நீ விஷயம் தெரிஞ்சாலே இருப்பீன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவ்வளவு வெகுளியா இருக்கிறீரே.
1: தேங்க உடச்சுமே தெளிவா சொல்லும் ஐயா.
0: சோத்து கையில காக்கா விரட்டாத இந்த காலத்துல சும்மா யாராவது பரிசு தருவாங்களா ஐயா? நீ வேகமா நடக்கிறதுக்கு முன்னாடி உலக நடப்பு தெரிஞ்சுக்க குப்புச்சாமி.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவியர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிற பெண் தோழிகள் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது. புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி, 0 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25. இப்போ சொன்ன இந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்க வானொலியில். மற்ற நேயர்கள் வழக்கமாக வருபவர்கள் 0 43 42 என்ற முன்னணி, 0 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 இந்த இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். நிகழ்ச்சியிலே இணைகிற தோழிகள், அதாவது வழக்கமாக வருபவர்கள், கொஞ்சம் புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம். ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பாடல் கேட்டால் சிறப்பாக இருக்கும். வந்த நேயர்களே திரும்ப திரும்ப வந்து அந்த பெண் தோழிகள் வந்து ஒரு ரஷ்ஷை கிரியேட் பண்ணுறீங்க, அது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, இணைப்பில் இணையற அடுத்த தோழியை வரவேற்போம். அவங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்போம். வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தர்மபுரி மாவட்டம்.
0: உங்க இணைப்பு வந்து சரியா கேக்கலமா? இணைப்பு நல்லா

0: கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? கேக்கல, எங்க இருந்து பேசுறீங்கன்றத பதிவு பண்ணுங்க. ஊத்துப்பள்ளம் வெண்ணிலா. ஓகே ஓகே, நல்லம்பள்ளி வட்டத்துக்குள்ள இருக்கே அது. சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: பேரன் பாண்டிய படம்.
0: சரிங்கம்மா, உங்க விருப்ப பாடல கொடுத்தெல்லாம் இணைப்பில் இணைந்து மிக்க நன்றி.
1: நன்றி.
0: இதோ நேயர்கிட்ட அந்த விருப்ப பாடல்.

0: 102.5. பதினோரு மணி 44 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்,
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சில பாடல்கள் காதில் கேட்கும், சில பாடல்கள் மனதில் நிற்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வரும். அப்படிப்பட்ட பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட இடம்தான் பூவி பின்பூவே நிகழ்ச்சியினே பாவி விருப்பம் நிகழ்ச்சி. பெண் தோழிகள் பலவிதமான பாடல்களை எங்களோட வானொலியில் பகிர்ந்துக்கிட்டு வரீங்க. உங்களுடைய ரசனைகளை வெளிப்படுத்துகிற விதமாக அதெல்லாம் அமைஞ்சிட்ருக்கு. அடுத்த பெண் தோழி யார், எங்கிருந்து அவங்களுடைய ரசனையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிருப்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
5: தர்மபுரியிலேருந்து சங்கீதா பேசுகிறாங்க.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், எந்த திரைப்படத்தில் இருந்து?
5: இனிமையான
1: பாடல்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த தோழி எங்கிருந்து பாடலை கேட்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வருக வணக்கம்.
4: ஹலோ, காலை வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்துமா?
4: சின்ன சிறப்பாப்பட்டிருந்து கவிதா பேசுறேங்க மேடம்.
3: சரிங்கம்மா, சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க?
4: ஆமாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? சாப்பிட்டீங்களா மேடம்?
3: நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்கும் நம்ம பயங்கர மழை. சரிங்க மேடம், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: பாண்டி நாட்டு படத்துல இருந்து மேடம் ஏதோ ஒரு பாடல் போட்டிருக்கோம் மேடம்.
3: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்து மிக்க நன்றி.
4: சரிங்க மேடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விவசாயி
3: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.
2: கடவுள் என்னும் முதல்

நேர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களில் இருந்து உருவானவர்கள் ஒரு கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகள் ஆகியன கேட்கலாம். இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் பகுதியைச் சேர்ந்த கே. மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லவள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நேற்றிலே இதுவரை இணைந்திருந்தோம்
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய பூவி பின் பூவி நிகழ்ச்சி. இன்று பாவியர் விருப்பமாக வலம் வர கேட்டு ரசித்தோம்.

நேர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களில் இருந்து உருவானவர்கள் கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகள். 12:50 சூழல் காப்பம், அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி விஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம். பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் பகுதியைச் சேர்ந்த கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைத்தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மனதை மயக்கும் பாடல்களோடு மாலை தின்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல்.6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி.

ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திமலர் கேட்கலாம் வழங்குகிறார் எஸ் ராஜசேகரன். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பூதபால சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றலின் தலைப்பு சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வளம் பெற உள்ளது. 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை. அதனைத் தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் பெற உள்ளது. இவையாவும் ஒளிபுரா வர காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. மீண்டும் ஒருமுறை இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. எப்போதும் இணைந்து இருப்போம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் பிற்பகல் 12:10. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது அறிவியல் மலர்.
1: அறிவியல் மலர்.
2: இரவு நேரங்களில் வானத்தை பார்ப்பது அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நிலவு, இது எல்லாமே நமக்கு 1000 கதைகளை சொல்லும். ஆனால் அந்த கதையோட சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா, ஒரு பிறப்பு இருக்கா, அது எப்படி உருவாகுது, இந்த மாதிரியான ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம அறிவியல் மலர் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நம்ம உடல்லையும் நம்ம சுற்றி இருக்கும் பொருட்கள்லையும் காணப்படக்கூடிய பல தனிமங்களின் பயணத்துல நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களை இன்னைக்கு நம்ம வானத்தை நோக்கி பயணிச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அறிவியல் மலர் நிகழ்ச்சியில நட்சத்திரங்களின் தூசுகளில் இருந்து உருவானவர்கள் கலந்துரையாடல் கேட்கலாம். தமிழ், நீ ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கியா, இந்த இரவு நேரத்துல அந்த வானத்தை ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா பாரு. நிறைய நட்சத்திரங்கள் நம்மளை பார்த்து கண்ண சிமிட்டு இருக்க மாதிரி இல்ல?
3: ஆமா,
2: ஆனா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு பிறப்பு அப்படின்றது இருக்கு. நமக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி, அதுக்கு ஒரு பிறப்பு, ஒரு வாழ்க்கையும் இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. அது உனக்கு தெரியுமா?
3: தெரியுமே. அது மட்டும் இல்ல சீதா, இன்னொரு ஆச்சரியமான ஒரு உண்மையும் இருக்கு. நாம பாக்குற நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு.
2: சரி, அப்படி என்ன தொடர்பு இருக்கு?
3: அந்த தொடர்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை பத்தி சொல்றேன், கேட்டுக்கிறியா?
2: நம்ம வானத்தை ஆராய்ச்சி செஞ்ச வில்லியம் ஹெர்ஷல், அவரை பத்தி தானே சொல்ல போற?
3: ஆமா சீதா, ஆமா, அவரை பத்தியே தான்.
2: அவரு 18th century வாழ்ந்தவரு. இரவு வானத்தை ஆராயறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவரு. இந்த மாதிரியான தகவல் தானே சொல்ல போற?
3: ஆமா ஆமா, சரியா சொன்ன. அது மட்டும் இல்ல, அவர் வந்து நம்ம எல்லாரும் வானத்தை பார்த்த மாதிரி சாதாரணமா பார்த்தவரே கிடையாது. அவரு அவரோட தொலைநோக்கிகள் மூலமா தான் வானத்தை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தாராம். நட்சத்திரங்களையும் விண்வெளி

0: பொருட்களையும் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருந்தாரு. அவரோட மிக பிரபலமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான் யுரேனஸ் கோல்.
1: அதாவது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும் நவீன விண்வெளி தொலைநோக்கிகளுக்கு முன்னோடியா இருந்த காலத்திலேயே மனிதர்கள் வானத்தை அறிவியல் ரீதியா புரிந்து கொள்ள தொடங்கிட்டாங்க. கரெக்டா
0: சீதா? இரவு நேரத்துல வானத்தை பாக்குறப்போ எல்லா நட்சத்திரங்களும் வெள்ளை கலர்ல தானே தெரியுது?
1: அப்படி இருக்கலாம், ஆனா உண்மையில நட்சத்திரங்களின் நிறத்துல வித்தியாசமே இருக்காது. சில நட்சத்திரங்கள் நீலமாக, சில நட்சத்திரங்கள் வெள்ளையாக, இன்னும் ஒரு சிலது மஞ்சள் நிறமாகவும் சிகப்பு இல்லனா ஆரஞ்சு நிறமாகவும் இருக்கும்.
0: அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை தான். பொதுவா நீல நிற நட்சத்திரங்கள் அப்படின்னா ரொம்ப அதிக வெப்பமா இருக்கும், அதே வெள்ளை நிறம்னா கொஞ்சம் அதிக வெப்பம், மஞ்சள் நிறம்னா கொஞ்சம் நடுத்தர வெப்பநிலையில இருக்கும், அதே சிவப்பு நிறம் அப்படின்னா கொஞ்சம் குறைந்த மேற்பரப்பு வெப்பநிலையில் இருக்கும்.
1: அப்போ நம்ம சூரியன்
0: மஞ்சள் வெள்ளை நிறத்துல தோன்றதால அதோட மேற்பரப்பு வெப்பநிலை வந்து சுமார் 5800 கெல்வின் இருக்கும் சீதா.
1: சரி, இப்போ இந்த நட்சத்திரங்களோட வெப்பநிலை மற்றும் அதோட நிறத்தை வச்சு நம்ம விஞ்ஞானிகள் அது எல்லாத்தையுமே வகைப்படுத்தி இருக்காங்க. அதுல முக்கியமான வரிசை என்ன தெரியுமா?
0: என்ன?
1: ஃபர்ஸ்ட் ஓ, அடுத்து பி, அடுத்து ஏ, எஃப், ஜி, கே, எம், இதுதான் அதோட வரிசை.
0: கரெக்டா சொன்ன. இதுல ஓ வகை நட்சத்திரங்கள் தான் ரொம்பவும் வெப்பமானது. வரிசையா எம்முக்கு வரும்போது அதோட வெப்பநிலை குறைஞ்சுகிட்டே வரும். அதனாலதான் வானியல் மாணவர்கள் இந்த வரிசையை வந்து நினைவுல வச்சுட்டு படிக்கிறாங்க.
1: சரி, அப்போ நம்மோட சூரியன் எந்த வகை?
0: நம்மளோட சூரியன் ஜி வகை நட்சத்திரம். இன்னும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா G2 சொல்லலாம்.
1: சரி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுல முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த HR டயக்ராம் தான். அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா
0: சீதா? HR டயக்ராம் அப்படின்னா ஹெட்ஸ்பர்க் ரிசல்ட் டயக்ராம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சாதாரண வரைபடமே கிடையாது. இந்த வரைபடம் மூலமா தான் நட்சத்திரங்களோட வெப்பநிலை, ஒளிர்வு, நிறம், அதோட பரிணாம நிலை, இது எல்லாமே வந்து வானியலாளர்களுக்கு புரிஞ்சுக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான கருவின்னு சொல்லலாம் சீதா.
1: அதாவது ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை தனித்தனியா பார்க்கறதுக்கு பதிலா அதோட பண்புகளை ஒரு வரைபடத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியும். சரிதானே?
0: சரிதான், அதான் இதோட சிறப்பே. HR டயக்ராம்ல ஒரு பக்கமா நட்சத்திரங்களோட ஒளிர்வும், இன்னொரு பக்கமா அதோட மேற்பரப்பு வெப்பநிலை இல்லனா ஸ்பெக்ட்ரல் கிளாஸ் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் காட்டுவாங்க. அதுல நட்சத்திரங்கள் எல்லாமே சிதறி கிடக்கிறது இல்ல. பெரும்பாலான நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில திரண்டுதான் காணப்படும். அதுதான் மெயின் சீக்வன்ஸ்.
1: மெயின் சீக்வன்ஸ்னா நட்சத்திரங்களோட முக்கியமான வாழ்க்கை பகுதியா?
0: சரியா சொன்ன சீதா. ஒரு நட்சத்திரத்தோட மையத்துல ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியமா மாறும். அதுதான் அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். இது நடைபெறக்கூடிய காலம் தான் அதோட மெயின் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபியூஷன் மூலமா மிகப்பெரிய அளவுல ஆற்றல் உருவாகும். அதுதான் நட்சத்திரத்தை ஒளிர செய்து.
1: அதாவது நம்மோட சூரியனும் இப்போ மெயின் சீக்வன்ஸ் நட்சத்திரம் தானே?
0: ஆமா ஆமா. சூரியன் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள் வயசானது. இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள் மெயின் சீக்வன்ஸ் நிலையிலே இருக்கும் சீதா.
1: சரி, ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகும்?
0: விண்வெளியில வெறுமை மட்டும் இல்ல, அங்க மிகப்பெரிய அளவுல வாயு மற்றும் தூசி மேகங்கள்லாம் இருக்கு. இத நெபுலா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த வாயு அப்புறம் தூசி இது எல்லாமே ஈர்ப்பு விசையால ஒன்னா சேர்ந்து சுருங்குறப்போ மைய பகுதியில வெப்பமோ அழுத்தமோ அதிகரிக்குது. அதுல இருந்து புரோட்டோஸ்டார் அப்படின்றது உருவாகுது. மையத்துல நியூக்ளியர் ஃபியூஷன் தொடங்கினதும் ஒரு புதிய நட்சத்திரம் பிறக்குது.
1: அப்படின்னா எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழணும்?
0: இல்லவே இல்ல. அதுல முக்கியமான விஷயம் நிறைதான். ஒரு நட்சத்திரத்தோட நிறை அதிகமா இருந்தா அது பொதுவா அதிக வெப்பமாவும் அதிக ஒளிர்வுடனும் இருக்கும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிக நிறையுள்ள நட்சத்திரங்கள் வேகமாக எரிபொருளை செலவழித்து கொஞ்ச காலம் தான் வாழும்.
1: அதாவது பெரிய நட்சத்திரம் அப்படின்னா நீண்ட ஆயுள் அப்படின்னு நினைக்க கூடாது, சரியா?
0: கரெக்டா சொன்ன. சிறிய நிறையுள்ள நட்சத்திரங்கள் அதுக்கான எரிபொருளை மெதுவா பயன்படுத்துறதுனால அதுதான் மிக நீண்ட காலம் வாழும்.
1: அப்படின்னா மெயின் சீக்வன்ஸ் முடிஞ்சதும் என்ன நடக்கும்?
0: என்ன நடக்கும் அப்படின்னா அதோட நிறையை பொறுத்துதான். சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் ரெட்ஜென்ட் நிலைக்கு போகும். அதோட வெளிப்புற அடுக்குகள் வெளியேறின பிறகு மையப்பகுதி ஒயிட் டிராஃபா மாறும்.
1: அப்படின்னா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம்
0: அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான பாதையை சந்திக்குது. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கடைசியில சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெடிப்பை சந்திக்க கூடும். அதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய மையத்தோட நிறையை பொறுத்து நியூட்ரான் ஸ்டார் இல்லனா பிளாக் ஹோல் இந்த மாதிரியான உருவாகலாம்.
1: சரி, இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன்.
0: அப்படியா, என்ன அது?
1: இன்னைக்கு நம்ம நட்சத்திரங்களின் தூசுகளிலிருந்து உருவானவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா?

0: இது கேட்கவே ஒரு கவிதை மாதிரி இருக்குதே.
1: கவிதை மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ரொம்ப அழகான அறிவியல் உண்மை இருக்கு சீதா. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கார்பன், ஆக்சிஜன், கால்சியம், இரும்பு இந்த மாதிரி பல தனிமங்கள் பிரபஞ்சத்தோட முந்தைய தலைமுறை நட்சத்திரங்களின் உள்ளே உருவானவை, அப்படி இல்லைன்னா நட்சத்திரங்களின் இறுதி நிகழ்வுகள் மூலம் விண்வெளியில பரவியவை அப்படின்னே சொல்லலாம்.
0: அதாவது நம்ம சாப்பிடும் உணவுல இருக்கும் கால்சியமும், நம்மளோட ரத்தத்துல இருக்கும் இரும்பும், நம்மளோட உடல்ல இருக்கும் கார்பனும் ஒரு காலத்துல நட்சத்திரங்களோட தொடர்புடைய பொருட்களா?
1: ஆமா ஆமா, நட்சத்திரங்கள் உருவாகுது, அதுக்குள்ள அணுக்கரு இணைவுகள் மூலமா புதிய தனிமங்கள் உருவாகுது. நட்சத்திரங்கள் இறுதியில அந்த பொருட்களை விண்வெளியில சேர்த்துருது. அந்த பொருட்கள்ல இருந்து அதுக்கப்புறமா புதிய நட்சத்திரங்கள், கோள்கள் அப்படி எல்லாம் உருவாகுது.
0: அப்படின்னா பூமி உருவான பொருட்களும் இதே பிரபஞ்ச பொருட்கள் இருந்துதானா?
1: கண்டிப்பா. சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் வாயு தூசி நிறைந்த ஒரு பெரிய மேகத்திலிருந்து உருவாச்சு. அந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் சூரியனையும் கோள்களையும் உருவாக்குச்சு. அதுல ஒண்ணுதான் நம்மளோட பூமி.
0: அதனாலதான் நட்சத்திர தூசி அப்படின்ற வார்த்தை இவ்வளவு அழகா இருக்கு.
1: வில்லியம் ஹெர்ஷல் காலத்துல தொலைநோக்கி ஒரு முக்கியமான கருவி. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட மிகப்பெரிய தரைதள தொலைநோக்கிகள், விண்வெளி தொலைநோக்கிகள், ரேடியோ டெலிஸ்கோப், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கணினி மாதிரிகள், இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு.
0: குறிப்பா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் நட்சத்திரத்தோட ஒளிய பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கும் தனிமங்கள் பற்றிய தகவல்களையும் நம்மால அறிய முடியும்.
1: அதாவது நட்சத்திரத்துக்கு போகாமலேயே அது வெளியிடக்கூடிய ஒளிய ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அதோட வேதியியல் அமைப்பு, வெப்பநிலை, இயக்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: ஒரு சின்ன நட்சத்திரத்தை இதுக்கு மேல அதை வெறும் ஒளி புள்ளியா பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு பிறப்பு இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு பரிணாமமே இருக்கு, அப்படித்தானே பார்க்க முடியும்?
1: கண்டிப்பா. அதுக்கும் மேல அந்த நட்சத்திரங்களோட வரலாற்றுல உருவான பொருட்களே ஒரு காலத்துல நம்மளோட பூமியின் பகுதியாகவும் நம்மளோட உடலின் ஒரு பகுதியாகவும் மாறியிருக்கு.
0: அதனாலதான் நாம் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கவில்லை, நம்முடைய பிரபஞ்ச வரலாற்றையே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று வானத்தை பார்த்தால் வெறும் ஒளிரும் புள்ளிகளாக மட்டும் நட்சத்திரங்களை பார்க்காதீர்கள். அவை பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய தொழிற்சாலைகள். அவற்றுக்குள் உருவான தனிமங்கள் விண்வெளி பயணத்தை கடந்து ஒரு நாள் பூமியின் பகுதியாகவும் நம் வாழ்க்கையின் பகுதியாகவும் மாறியிருக்கின்றன. அதனால் நம்மை சுற்றி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் ஆச்சரியத்தோடும் கொஞ்சம் அன்போடும் பார்த்து கொண்டே இருப்போம். வானம் எப்போதும் நமக்காக ஒரு புதிய கதையை வைத்திருக்கிறது. அந்த கதையை தேடும் பயணத்தில் மீண்டும் அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நேர்கள் இதுவரை நட்சத்திரங்களின் தூசுகளில் இருந்து உருவானவர்கள் கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: இனி கேட்கலாம் அரசியல் செய்திகள்.
1: இன்னைக்கு அறிவியல் செய்திகளில் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட் விதிகளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வெளியுறவு அமைச்சகம் பாஸ்போர்ட் ரூல்ஸ் 2026 என்ற புதிய திருத்த விதிகளை அறிவித்துள்ளது. இந்த விதிகள் 2026 செப்டம்பர் 17 அன்று இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு அதே நாளில் அமலுக்கும் வந்துள்ளன. இந்த திருத்தத்தின் மூலம் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட் கால வேலிடிட்டி மற்றும் கட்டண முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 15 வயதிற்குட்பட்ட குழந்தைக்கு வழங்கப்படும் சாதாரண 36 பக்க பாஸ்போர்ட் 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும், அல்லது குழந்தை 18 வயதை அடையும் நாள் வரை செல்லுபடியாகும். இது எது முதலில் வருகிறதோ அதுவரை மட்டுமே பாஸ்போர்ட் செல்லுபடியாகும். இதற்கு முன்பு இருந்த விதிமுறைகளில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் கட்டணத்தில் ஷெட்யூல் 4 குறிப்பிட்டுள்ளபடி 2026 ஜூலை 1 முதல் புதிய விண்ணப்பங்கள், புதுப்பித்தல் மற்றும் தட்கல் சேவைகளுக்கான கட்டணங்கள் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளன. 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான சாதாரண 36 பக்க புதிய மறு வழங்கப்படும் பாஸ்போர்ட்டின் கட்டணம் 1750 உள்ளது. இதற்கு முன்பு இந்த கட்டணம் 1000 இருந்தது. சிறு குழந்தைகளுக்கான 10% தள்ளுபடி, 8 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கு 10% கட்டண தள்ளுபடி தொடர்ந்து வழங்கப்படுகிறது. இந்த தள்ளுபடி புதுப்பித்தல் விண்ணப்பங்களுக்கு பொருந்தாது. பொதுவாக இந்தியாவில் 36 பக்க மற்றும் 60 பக்க பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. ஆனால் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருத்தப்பட்ட விதிகளில் குறிப்பாக 36 பக்க பாஸ்போர்ட் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் வேலிடிட்டி குழந்தையின் வயது மற்றும் பாஸ்போர்ட் வழங்கப்பட்ட தேதியை பொறுத்திருக்கும். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட் விதிகளில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. பாஸ்போர்ட் வேலிடிட்டி முதல் கட்டண மாற்றம் வரை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை இன்னைக்கு நம்ம அறிவியல் செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: நிறைவு பெற்றது அறிவியல் மலர்.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். எடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை காலை 10 மணி அளவில் எஸ் தாத்தம்பட்டி கிராமம் தீர்த்தமலை உள்வட்டம் அரூர் வட்டத்தில் நடைபெறவுள்ளது. மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசு துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர். எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 25ஆம் தேதி. வருகின்ற 25ஆம் தேதி மாலை 5 மணி வரை அவகாசம் உள்ளது. தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில்

0: மாவட்டத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தொகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmapuri.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளெல்லாம் செமதூளு.
1: சங்கீத சாரலில் எஸ் உமா மகேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100 மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கு

0: 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
2: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014 ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும், பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20 வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20 வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23 வரை பக்தர் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டில், பார்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ

இரட்டை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் பிற்பகல் 12:50. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து. இன்று நண்பகல் 12 நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 4500 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது.

0: ராசாத்தி, ஏ ராசாத்தி, என்ன கையில ரெண்டு பைய எடுத்துக்கிட்டு எங்க வெரசா கிளம்பிட்ட?
1: அதுவா, வீட்ல நிறைய பழைய பொருள்லாம் இருக்கு. சரி, அதது தனியா பிரிச்சு வைப்போமே அப்படின்னு தான் பைய வாங்கிட்டு போறேன்.
0: அப்படியா, எதுக்கு அதெல்லாம் பிரிச்சு வச்சிட்டு இருக்க? அப்படியே காயெல்லாம் கடைக்கு போனா காசு வரும்ல?
1: அதாவது இந்த வேஸ்டா இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே தூக்கி போட முடியாது. அதாவது ஈரக்கழிவு, உலர்கழிவுன்னு தனித்தனியா பிரிக்கிற காய்கறி தோள்களு, பழத்தோள்களு, உணவு கழிவுகள், இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாவும், பிளாஸ்டிக் கவரு, அட்டைப்பெட்டி, கண்ணாடி, இதெல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிச்சு வச்சு வீட்டை சுத்தம் பண்ணலாமேன்னு தான் பையன் வாங்கிட்டு வந்த.
0: காயெல்லாம் தூக்கி குடுத்தி சட்டியில போட்டுட்டு நோட்டு புக்கு இதெல்லாம் பழைய இரும்பு கடைக்கு போட்டு காசை வாங்கறத விட்டுட்டு அதுலயும் தனித்தனியா பிரிச்சிட்டு இருக்காளாம். அது பிரிச்சு வைக்கிறதுனால என்ன பயன் கிடைக்க போகுது? டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது.
1: என்ன செவந்தி இப்படி சொல்லி போட்ட? வீட்டு குப்பிலேயே மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாதான் அதெல்லாம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும்ல.
0: அப்படியா சொல்ற? நம்ம தூக்கி போடுற பொருள்ல இன்னொரு வாழ்க்கை இருக்கா?
1: உதாரணத்துக்கு பார்த்தனா அட்டைப்பெட்டி, சில வகையான பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாத்தையும் மறுசுழற்சி செய்யப்பட்டு புதிய பொருட்களா தயாரிக்க பயன்படுத்துறாங்க.
0: நல்ல விஷயம் தான் ராசாத்தி. ஆனா நம்ம ஊர்ல பல இடத்துல குப்பைய அப்படியே தானே கொட்டுறாங்க?
1: அததான் நாம மாத்த வேண்டிய பழக்கம். குப்பைய கண்ட இடத்துல கொட்டினா மண் மாசுபடும். மழை காலத்துல அந்த கழிவுகள் எல்லாம் நீர்நிலையோட சேர்ந்து நீரும் மாசுபடும். சில கழிவுகளை எரிக்கப்படும் போது காத்தும் மாசுபடுது பிள்ள.
0: சரிதான், நம்ம ஊர்ல சில பேரு பிளாஸ்டிக் பையும் குப்பையும் சேர்த்து எரிக்கிறத பாத்துங்கிறேன்.
1: அதை தவிர்க்கணும் இல்லையா? நம்மளும் குறிப்பா பிளாஸ்டிக் கழிவுகளை திறந்த வழியில எரிப்பதுனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கு பதிலா அது எல்லாத்தையும் தனியா சேகரித்து உரிய முறையில மறுசுழற்சிக்கு அனுப்பணும் நாம.
0: அப்போ நாம நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாமா?
1: கண்டிப்பா, நம்ம வீட்டுல குப்பைய சரியா பிரிப்பதிலிருந்தே தொடங்க.

0: போட்டுக்கலாம், கரெக்டா இருக்கும்.
1: ஆமாமா ராசாத்தி, இப்போ காய்கறி கழிவுகள், நம்ம சாப்பிட்ற பழம், உணவு கழிவுகள்லாம் இருக்கு. இந்த ஈரக்கழிவுகள்லாம் என்ன செய்யலாம்?
0: காய்கறி மற்றும் அந்த பழத்தோள்கள் இது எல்லாத்தையும் மக்கும் கழிவுகளை முறையா சேகரித்து வீட்லயே உரமாக்கலாம் பிள்ளை. அதுல இருந்து கிடைக்கும் இயற்கை உரத்தை நம்ம தோட்டத்துக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம்.
1: செம்ம ஐடியால குப்பனை நினைச்சது உரமா மாறுதே.
0: ஆமா பிள்ளை, இயற்கை நமக்கு கொடுத்த பொருளை மறுபடியும் இயற்கைக்கே பயனுள்ள வகையில திருப்பி கொடுக்கலாம் தெரியுமா?
1: அட்ரஸ் அக்க, உலர்கழிவுகளா கொடுக்கலான்ற.
0: இந்த காகிதம், அட்டை, கண்ணாடி பொருள் இது எல்லாத்தையும் தனியா சேகரிச்சு மறுசுழற்சி செய்யும் நிறுவனங்களுக்கு நாம உரிய முறையில ஒப்படைக்கலாம்.
1: சரிதான் ராசாத்தி, நம்ம ஊர்ல எல்லாரும் இத பின்பற்ற ஆரம்பிச்சா ஊரே சுத்தமா மாறிடும், சரிதானே?
0: அதுதான் நம்ம இலக்கு. வீடு சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, தெரு, கிராமம், அதாவது குளம், வயல், சுற்றுப்புறம் எல்லாமே தூய்மையா வச்சுக்கணும் இல்லையா?
1: அப்படின்னா இன்னிலிருந்தே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாமா?
0: என்ன முடிவு எடுக்கலாம் இல்ல, நீ சொல்லு.
1: குப்பைகளை கண்ட இடத்துல கொட்டக்கூடாது, குப்பைய எரிக்க கூடாது, அத ஈரக்கழிவுகள் உலர்கழிவுகள்னு பிரிச்சு மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தனியா சேகரிப்போம், சரிதானே?
0: நீ சொல்றது எல்லாமே சரிதான் பிள்ள. அதோட நம்ம நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் கண்டிப்பா இத பத்தி சொல்லணும்.
1: கண்டிப்பா சொல்லலாம்.
0: எப்பல இன்னைக்கு நாம பிரிக்கிற ஒவ்வொரு கைப்பிடி குப்பையும்
1: நாளைய தலைமுறைக்கு சுத்தமான பூமியை தரும் ஒரு பெரிய முயற்சியாக மாறலாம் இல்லையா?
0: கண்டிப்பா மாறும்.
2: குப்பையை பிரிப்போம், வளத்தை மீட்போம், கழிவுகளை மறுசுழற்சி செய்வோம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: பண்பலியில் தொடர்வது
8: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த 2026-2027 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன. இப்பல்கலைக்கழக தமிழ்துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையும் +2 முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 98/65/53/31/25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஆதார் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. முகாம் நடைபெறும் இடங்கள் இருளப்பட்டி சமுதாய கூடம், பயர் நத்தம் சமுதாய கூடம், சித்தேரி சமுதாய கூடம். நடைபெறும் நாள் 25/7/2026 சனிக்கிழமை. இவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, முகவரி சான்று, ஜாதி சான்றிதழ், பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடையது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பணியாளர்

ஐடி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2027ஆம் ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.

பண்பலையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. உங்கள் நெஞ்சம் கவர்ந்த இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது, நேயர் விருப்பம். நிறைய நேர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கடித மயிலாக எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ஏணிப்படிகள் என்ற திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரலில், கண்ணதாசன் பாடல் வரிகளில் KV மகாதேவன் இசையில். ஏணிப்படிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை கடித மயிலாக விரும்பி கேட்டிருக்கும் அந்த இனிய நேயர் நாகலாபுரம் மாரியப்பன் வேலு. இந்த நேயர்களுக்காக அவர்கள் கேட்ட அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1:16. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இந்த பாடலை கடிதம் வாயிலாக விரும்பி கேட்டிருக்கும் அந்த இனிய நேயர் பாலக்கோடு பாபா ஜான் கேட்டிருக்காரு. இதோ அவர் கேட்ட அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: ரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 1:21 நேயர்கள் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SV பாலசுப்ரமணியம் உமாரமணன் குரலில் வருகிறது. இந்த அருமையான பாடலை கடிதம் வயலாக விரும்பி கேட்டிருக்கும் அந்த இனிய நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி அப்படின்ற நேயர் கேட்டிருக்காங்க. இதோ அவங்க கேட்ட அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 1:27. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கை கொடுத்த தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை கடிதம் வாயிலாக விரும்பி கேட்டிருக்கும் அந்த இனிய நேயர் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியிலிருந்து கோவிந்தசாமி அப்படின்ற நேயர் கேட்டிருக்காரு. இது அவர் கேட்ட அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: நேர்களை தொடர்ந்து நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தீப்புண் காயங்கள், அதை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து விளாவரியா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் பக்கம் இதை பத்தி பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதை நான் ஏன் இன்னைக்கு திரும்ப பேச ஆரம்பிக்கிறேன்னாக்க, நிறைய இந்த அதுவும் இந்த குழந்தைகள், அதாவது வந்து ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள குழந்தைகள் வந்து இந்த தீப்புண்ணால் வந்து பாதிப்பாகி செஞ்சு பண்ணி வர்றவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ சமீபமாக விளையாட்டுத்தனமாக விட்டுடுறாங்க, போய் அதுக்கு வந்து அடுப்பில் இருந்ததுன்னா அதில் கையை விட்டுருதுங்க, காலை விட்டுருதுங்க, இல்லைனா வந்து சுடுதண்ணி இருந்ததுன்னா அதில் போய் உக்காந்துட்டாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒன்று கை வந்து அதை கொண்டு போய் வந்து இதே மாதிரி வந்து சுடுதண்ணியில் உள்ளே விட்டுருச்சு. கம்ப்ளீட்டாக வந்து அந்த கை வந்து இந்த முட்டி வரைக்குமே வந்து பூராவுமே வந்து எல்லாமே தோலுகள் எல்லாமே உறிஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம், சர்ஜரி பண்ணோம், என்னென்னமோ பண்ணி செஞ்சு பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு செஞ்சு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விரலோட தன்மைலாம் அதுக்கு வரல, செயலை பண்ணல. இத்தனைக்கும் ரைட் ஹேண்டு ஒரு பெண் குழந்தை லைஃப் லாங் அது வந்து பாருங்கள் அதோட சிக்கலாகி போயிடுச்சு, செஞ்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் குழந்தைங்களை வந்து ஒரு பொருள்கிட்ட விடும்போது செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த பேர்ன்ஸ், அதாவது வந்து இந்த தீப்புண் காயம் அப்படின்றது வந்து பல வகையில் வரலாம். அதாவது வந்து ஒரு கெமிக்கல், ஏதாவது ஒரு கெமிக்கல், எனக்கு தெரிஞ்சு ஒரு கெமிக்கல்லாம் கூட பொண்ணு அலுமினியம் மாதிரி ஒரு இந்த காப்பர் சல்ஃபேட் மாதிரி ஒரு சில கெமிக்கல்லாம் வந்து கையில் எடுத்து செஞ்சு பண்ணி அதெல்லாம் தீஞ்செல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சுடுதண்ணியில் வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரிக்கு ஷாக் அடிக்கிறது, இது ஒயரில் கூட வந்து தெரியாதனமாக கொண்டு போய் கையை கையை விட்டு செஞ்சு பண்ணி அந்த மாதிரி ஆகிருக்கிறதும் நான் பார்த்துருக்குறேன், செஞ்சுருக்கிறேன்.

0: அதனால் வந்து இந்த தீப்புண்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணிக்கிறது பரவாயில்ல. இதில் நம்ம வந்து 4 டிகிரியாக வந்து பிரிப்போம். யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. இந்த ஃபஸ்ட்டு டிகிரி பேர்ன்ஸ்ன்றது வந்து சும்மா லைட்டாக இருக்கும், அந்த மேலே வந்து அந்த கொப்பளம் கப்பளம் எதுவும் போடாத செய்யாத இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செயல் பண்ணல. இன்னொன்று, ஒரு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி என்ன இருந்து செஞ்சு பண்ணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிகிரி நீங்கள் என்ன பண்ணி செஞ்சு பண்ணிங்கனாலும் நம்ம காப்பாற்ற தான் முடியுமே தவிர, அந்த ஒரிஜினலான அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வருமா வராதான்றது எனக்கு வந்து டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை. அது ஒரு சில குழந்தைங்களெல்லாம் வந்து பிறப்புறுப்புலலாம் வந்து அந்த மாதிரி உக்காந்து அது தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் ஆகி அதை நாங்கள் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டுட்டோம். அது வந்து ஒரு செப்சிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கிருமி தாக்குதலுக்கெல்லாம் ஆளாகி செஞ்சு பண்ணி அதை ஐசியூவில் வச்சு செஞ்சு பண்ணி ரொம்ப காப்பாற்றி தான், கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை எடுத்தோம் செஞ்சோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் தான். அது நம்ம ஃபஸ்ட் டிகிரியில் வரமா செகண்ட் டிகிரியில் வரமான்ட்டுன்னு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரினா சும்மா அந்த கொப்பளத்தோடு நிற்கிறது செய்கிறது. தேர்ட் டிகிரினா வந்து தோல் மாதிரி ஆகிடும், அப்படி ஒரு லெதர் மாதிரி, லெதர் தோல் மாதிரி வந்து ஆய்வு செஞ்சு பண்ணிடுறது. அதெல்லாம் கொஞ்சம் டீப் டிகிரி, கொஞ்சம் தோலை தாண்டி உள்ளே போகிறத செய்கிறது. அதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே தோலே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை புண்ணை ஆற வச்சு செஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து மேற்கொண்டு வந்து ஏதாவது ஸ்கின் கிராஃப்ட்டுக்கு இது போடுதா இல்லை அதே ஆறுதான்றதை பார்த்து செஞ்சு பண்ணி பண்ண வேண்டியது. பேர்ன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். ரெண்டாவது, அதோட வலி எரிச்சல் இருக்குது பாருங்கள், அது எந்த விதமான ஒரு வியாதியிலும் அந்த மாதிரி வராது. அந்த வலியும் எரிச்சலும் குழந்தைங்க அது வெளியே சொல்ல தெரில, வீணாக அழுதுகிட்டு செஞ்சுட்டு மட்டும் இருந்துருதுங்க செஞ்சுருதுங்க. பட் ஆனால் வந்து அதோட தாக்கம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ ஆண்கள்லாம் வந்து வந்தாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருவிழாவில் பட்டாசு விடுறோம்னு சொல்லிக்கிட்டு வீர விளையாட்டு காமிச்சிட்டு பண்ணுறது செய்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது எல்லாமே அந்த ஏஜில் வந்து விளையாடுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அது பின்னாடி ஒரு எஃபெக்ட் ஆச்சு செஞ்சு பண்ணிச்சுன்னா அதோட எரிச்சலெல்லாம் எங்களாலே அவங்க படுற பாட்டை பார்த்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தூக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட கேட்காதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த பேர்ன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வியாதிகள், தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சில வியாதிகள். அதனால் கொஞ்சம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. இது மாதிரி மேலும் தகவல்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேர்களை, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. இந்த பாடலை கடிதம் வாயிலாக விரும்பி கேட்டிருக்கும் அந்த இனிய நேயர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி பகுதியிலிருந்து ரகுவரன் கவிதா அப்படின்ற நேயர் கேட்டிருக்காங்க. இது அவங்க கேட்ட அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. பாடலை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வாழ்க்கை குடும்பம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சி பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதியன்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதியுதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ரூபாய் 6000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீம நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால்

0: பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் மதியம் 1:55.
2: புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்துள்ளது. அதிகபட்ச மழையளவாக கிருஷ்ணகிரி பெட்டமுகிலாளம் பகுதியில் 148.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் அதிகபட்ச வெப்பநிலை சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரி பகுதியில் 21.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று செப்டம்பர் 20, 2026 காலை 8:30 அளவில் கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நாளை செப்டம்பர் 22 அன்று மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அதனுடன் கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. நீலகிரி, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளைச் சார்ந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால்
3: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
4: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை

0: அணைச்சுக்கிறாங்க. மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன். எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கே கார்த்திக்.
6: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம் சார்.
6: இப்போ ஜாலியூரில் இருக்கீங்க, எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
7: ஒரு 3.5 இருக்குது சார்.
6: 3.5 ஏக்கர் நிலம் இருக்குது?
7: இருக்குது.
6: இப்போ 3.5 ஏக்கர் நிலத்தில் என்ன வெள்ளம் பண்ணுறீங்க
7: சார்? சம்மை இருக்குது, குண்டுமல்லி இருக்குது, பரந்தோசை இருக்குது சார்.
6: இப்போ பூ சாகுபடி தான்?
7: பூ சாகுபடி. இந்த மழை சீசன் வந்தால் குச்சி கொஞ்சம் நடக்கும், 1.5 ஏக்கர் நடக்கும்.
6: கிழங்கும் வைப்பீங்க?
7: ஆமாம், கிழங்கும் வைக்குவோம்.
6: இப்போ பட்டன் ரோஸு இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ சம்மங்கி, அதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க வைக்கிறதுக்கு?
7: ஒரு டிராக்டரில் 5 கலப்பு ஓட்டி, 2 சால் ஓட்டிட்டு, அப்புறமெல்லாம் வெறுவு கொட்டி, திருப்பி 5 கலப்பு ஓட்டி, ரோட்டாவது வச்சு நட்டுருவோங்க.
6: சம் பண்ணிடுவீங்களா?
7: சம் பண்ணிடுவோங்க. அப்புறமா
6: நடுவீங்க? இப்போ பட்டன் ரோஸ்னா
7: தண்ணி அதிக பாசனமாக இருந்தால் கால் போட்டு நடுவோங்க. தெளிவு மேலே தெளிக்கிறது போட்டோங்கன்னா கால் தேவையில்ல, ஆடிக்கு ஒரு கால் போட்டுக்குங்க. அந்த கால்லேயே போயிட்டு ரெண்டு பக்கம் நான் அழுகு மாதிரி பண்ணிக்குவேன், அடிக்கு ஒரு செட் நடுவோங்க.
6: இப்போ பட்டன் ரோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தெளிப்பு நீர் பாசனம் தான் வச்சுருக்கீங்க?
7: பட்டன் ரோஸுக்கு வந்து ஆடிக்கு ஒரு கால்,
6: ஆடிக்கு ஒரு கால்,
7: ஆடி 8 அடி வைக்கலாம்.
6: கால் போட்டே வச்சிடறீங்க?
7: கால் போட்டு.
6: இப்போ செடி எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க பட்டன் ரோஸு?
7: புரோகன் எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர்றாங்க.
6: அவங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறீங்க. இப்போ எவ்வளோ கிடைக்கும் அந்த செடி?
7: ஒரு செடி வந்து 25 ரூபா இன்னைக்கு.
6: பட்டன் ரோஸ் செடி வந்து 25 ரூபாய்?
7: செடி 25 ரூபா.
6: இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க பட்டன் ரோஸு?
7: பட்டன் ரோஸ் ஒரு 600 செடி.
6: 600 செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க. ஒரு 3/4 ஏக்கர் வருமா?
7: வரும் சார், 1/2 ஏக்கர் வரும்.
6: 1/2 ஏக்கர்,
7: 1/2 ஏக்கர் வரும்.
6: வரும். இப்போ வந்து கால் போட்டு வச்சுருக்கீங்க?
7: நான் கால் போட்டு வச்சுக்கிறோம்.
6: இப்போ சொட்டு நீர்லாம் இல்லை, அதுக்கு திறந்த வழியாக தான்.
7: இல்லை சார், சொட்டு நீர்,
6: சொட்டு நீர்,
7: தண்ணி அதிகமாக தான் கா பாய்க்கலாம். தண்ணி கம்மியாக இருந்தால் சொட்டு நீரே விட்டுக்கலாம்,
6: விட்டுக்கலாம். இப்போ நம்ம செடி வாங்கிட்டு வரும்போதே பூவோடு தான் வருமா?
7: பூவோடு தான் வரும் சார்.
6: அப்போ வந்து எத்தனை மாதம் செடியாக இருக்கும் அது?
7: அது இருந்தால் அவங்கள்ட்ட தான் 6 மாதம் 13 6 மாதமாக இருக்கும். நம்மளுக்கு பூவோடையே வருது,
6: பூவோடையே வருது. இப்போ நம்ம வச்சு ஒரு 10 நாள்லேயே பூ அறுக்க ஆரம்பிச்சிடலாமா?
7: அந்த வந்து பூ வரும், பூ ஒன்றும் பூ வரும். அது போக மொங்கு வச்சு அப்படி பூ வச்சிடும், ஆரம்பிச்சிடும்,
6: ஆரம்பிச்சிடும். பட்டன் ரோஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான்,
7: அப்படி தான்.
6: இதுக்கு வந்து நிறைய களையெல்லாம் முளைக்கும்,
7: களை முளைக்கும். நம்ம மிஷின் இருந்தால் மிஷின் ஓடலாம், பார்மி இருந்தால் பார் மிஷின் போட்டால், இல்லைன்னா நம்ம கையை ஆள் வச்சு கொத்திக்க வேண்டியதான்,
6: கொத்திக்க வேண்டியதான். இப்போ நீங்களாம் வந்து கையிலேயே கொத்தி கொண்டிருந்தான்?
7: இப்போ தான் மிஷின் அதிகமாக தரிசையெல்லாம் மிஷின் தான் ஓட்டுறாங்க.
6: எப்படி மிஷின்னு சொந்தமாக வச்சுக்கிறீங்களா இல்லை வாடகைக்கு விட்றாங்களா?
7: சொந்த மிஷின் இருக்குது.
6: சொந்த மிஷின் இருக்குது. இப்போ நம்ம 1 மணி நேரம் ஓட்டணும்னா கூட ஒரு 2 லிட்டர் டீசல் போட்டு ஓட்டிக்கலாம்,
7: ஓட்டிக்கலாம்.
6: எப்படி
7: சரியான மட்டும் ஆள் கொத்திக்குங்க, சென்டர் சும்மா காலத்தில் மிஷின் ஓட்டிக்கிறோம்.
6: மிஷின் ஓட்டிக்குங்க. இப்போ எப்படி அது வந்து மானியத்தில் வாங்கினீங்களா இல்லை எப்படிங்க?
7: இல்லை சார், 92,000 கொடுத்து விலை கொடுத்து வாங்கினது.
6: விலை கொடுத்து வாங்கி
7: மானியத்தில் இருக்குது. அது கொத்தற மிஷின் மட்டும் கிடைக்கும், இது கால் போகிறது இதெல்லாம் இதில் இது இந்த மிஷினில் கிடைக்கும்.
6: ஓ, இதில் வந்து நிறைய வேலை செஞ்சுக்கலாம்.
7: செஞ்சுக்கலாம்.
6: அதனால் காசு கொடுத்து
7: வாங்கிட்டீங்க.
6: அடிக்கடிக்கு வந்து நம்ம குத்துறதுக்கு
7: கால் போகிறதுக்கு
6: காசு கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக செலவாகும்,
7: செலவாகுது.
6: இது நம்ம வேணுங்கும் போது நம்ம பண்ணிக்கலாம்,
7: நம்ம காட்டு மட்டும் பயன்படுத்திக்கலாம்.
6: இப்போ ஆள்லாம் கிடைக்குமா நமக்கு ஊருக்கு?
7: ஆள் கொஞ்சம் பட்டா வந்த குட்டை வேலை இருந்தால் அதெல்லாம் அதுக்கு அதிகமாக போகிறன்றாங்க. இது ஏதோ சில பேர் தான் வரன்றாங்க.

0: சிவன் வல்லனிடுறாங்க.
1: அதனால பற்றாக்குறைக்கு இது பரவாயில்ல.
0: மிஷின் இருந்தால் நமக்கு சரியாக மட்டும் கொதிக்கிறாங்க, நாமளே கொதிக்குங்களாம்.
1: இப்போ பட்டன் ரோஸ் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க? பூவெல்லாம்
0: பட்டன் ரோஸ் காலையில்னா அறுத்துணும் சார்.
1: காலையிலனா அறுத்துணும்.
0: ஆமாம், பூ விரிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே போனால்,
1: அதுக்கு மேலே போனால் விரிஞ்சு இதெல்லாம் கொட்டிடுமா?
0: கொட்டி சாதாரணா கொட்டாது, ரொம்ப மறந்து வாட ஆரம்பிச்சிடும். காலை காலை அறுத்துடணும்.
1: காலையில் காலையில் எப்படி டெய்லியாக இருப்பீங்களா?
0: டெய்லியும் இப்போ பூ கம்மியாக இருக்கிறனால விட்டுலாம், அதிகமாக இருக்கும்போது டெய்லியும் அறுத்தணும்.
1: அதிகமாக இருக்கும்போது டெய்லியும் அறுத்துருவீங்க.
0: மறந்து போக மட்டும் அறுக்க வேண்டியது வரும்.
1: இப்போ பட்டன் ரோஸ் வச்சோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்?
0: ஒரு 2 வருஷம் வைக்கலாம் சார்.
1: 2 வருஷம். அதுக்கு மேலே தாங்காதான்.
0: அதுக்கு மேலே முள் அதிகமாகி எல்லாம் பரவிடுங்க. நம்ம கையெல்லாம் அறுக்க முடியாது. அது அழில் துளுக்கும், கை விட்டு தான் இருக்கணும். நம்ம கிளிக்கும், முள் குத்தும்.
1: ஓ,
0: அதனால் வந்து
1: அதனால 2 வருஷத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு முடியுது.
0: முடியாது. ஏன்னா செடியை வெட்டி விட்டு புதுசாக துளுத்து வந்து அதில் அது சில நேரத்தில் ஜூ ஜூ கொடுத்தாங்கன்னா நல்லா வரும். இல்லைனா அது இல்லை வராது.
1: சரியாக முன்னாடி வச்ச மாதிரி ஈல்டு வராது.
0: வராது.
1: அதனால் அழிச்சிட்டு திரும்ப புதுசாக கூட வச்சுக்கலாம்.
0: புதுசாக வைக்கலாம்.
1: அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ குண்டு மல்லியும் வச்சுருக்கீங்க, அதுக்கு எப்படி நிலம் தயார் பண்ணீங்க?
0: அதுக்கும் அஞ்சிக்கால் போட்டி, வெறுவு கொட்டி, வேப்பனாக்கெல்லாம் போட்டு, நோய் இருக்கிறனால வேப்பனாக போடுறேங்க. அது செடி தாக்கூடாது. குண்டு மல்லியெல்லாம் வேறு கொஞ்சம் தின்படுத்துது, செத்து போயிடுதுங்க. அதெல்லாம் ஆரம்பத்துலேயே போடுறது.
1: போட்டுறது. இப்போ அந்த மாதிரி வைக்கிறீங்க. அந்த நாத்தெல்லாம் எங்கே வாங்கிட்டு வரீங்க?
0: அது ராமேஸ்வரம்.
1: குண்டு மல்லியெல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து வருது.
0: ராமேஸ்வரம் நாங்கள் போக மாட்டோங்க, அதுக்கு புரோக்கிறாங்க. சொன்னாங்களா சேர்ந்து கொடுத்துட்டு வாங்கிடுவோம். செடி 3 ரூபா.
1: செடி 3 ரூபா. இங்கே வந்து கொடுக்கும்போது 3 ரூபா இல்லை அங்கேயும் 3 ரூபா?
0: இல்லை இங்கே 3 ரூபா. அவங்களுக்கு எவ்வளோ தெரியாது நமக்கு. ஒரு குழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செடி இல்லை 3 செடி நடுவோங்க.
1: ஒரு குழிக்கே 4 செடி தேவைப்படும்.
0: அது நாற்றா தான் வரும். அதை மண்ணில் வச்சு தேர்தல்னால நாற்றா தான் வரும்.
1: நாற்றா தான் வரும்.
0: ஆமாம்.
1: அது நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே 1 வாரம் வச்சிருந்து கூட நடலாமா இல்லை எப்படிங்க?
0: இல்லை சார், உடனே நட்டுருணும்.
1: உடனே நட்டுருணும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இல்லைன்னா வாடி போயிடும்.
0: அவங்க கவரில் வச்சுருந்தா, மண் வச்சுருந்தா சாவாது. 1 ரூபா வச்சுக்கலாம், 20 ரூபா தான் வச்சுக்கலாம். இதான் நாற்று அப்படியே வருது இல்லையா?
1: நாற்று அப்படியே பிடிங்கி அப்படியே கொடுத்து
0: அப்படியே வந்ததுனால நம்ம ஒன்றே வச்சே தான் வரும்.
1: இப்போ அது எவ்வளோ வச்சுருக்கீங்க?
0: அது வந்து ஒரு 600 செடி 700 செடிக்கும்.
1: குண்டு மல்லி வந்து இப்போ அங்கே வாங்கிட்டு வந்து நாற்று வச்சிட்றீங்க. அந்த செடிக்கு வந்து இடைவெளி எவ்வளோ விட்ருக்கீங்க?
0: 3 அடிக்கு 3 அடி.
1: அதுவும் வந்து சம இதில் தான் வச்சுருக்கீங்களா இல்லை?
0: இல்லை சார், அதுவும் சமல் தான் வச்சுருக்கேன். குழி நோண்டி வைக்கணும்.
1: குழி நோண்டி வைக்கணுமா?
0: ஆமாம் ஆமாம்.
1: எவ்வளோ ஆளுங்க நோண்டுவீங்க?
0: ஒரு 1.5 அடி.
1: 1.5 அடி குழி நோண்டணும்.
0: கொஞ்சம் குழி விட்டுருவோங்க. அது பெருசாக பெருசாக மண் மூடிக்கும்.
1: தண்ணி போட்டால் கூட போய் குழியில் தண்ணி நம்பிடுற மாதிரி
0: மாதிரி.
1: அது ஏன் அவ்வளோ ஆழத்தில் வைக்கிறீங்க?
0: 1.5 அடி ஆளுனா நம்ம மண் கொஞ்சம் சேர்த்தனங்கள்லாம் கொஞ்சம் வந்துடுதா, ஒரு 1.5 அடி கேப் தான் கிடைக்கும். அது தனிக்கும் பார்த்து சரியாக போயிடுது. அது
1: சரியாக போயிடுது.
0: சரியாக போயிடுது.
1: அதாவது இப்போ உரம் உரிய போடுறதா கூட அந்த குழியிலேயே போட்டோம்.
0: குழியிலே போட்டு
1: செடிக்கு முழுசும் போய் சேர்ந்துடும்.
0: சேர்ந்துக்கும்.
1: அதுக்காக அப்படி எடுக்கிறீங்க. இதெல்லாம் அப்படி பண்ணிடுறீங்க. இப்போ அந்த குண்டு மல்லிக்கு வந்து எந்த மாதிரி நோய் வருது?
0: ஆரம்பத்துலேயே மொக்கிலேயே சேர ஒரு வண்டு ஒன்று வைக்குது. அது 7 முட்டை வைக்குதான். அது ஆரம்பத்திலேயே அழிச்சா அழிச்சிடலாம். ஆரம்பம் விட்டுட்டுங்கன்னா திருப்ப அந்த ஒரு 15 நாள் பூக்குமே பாசினே இருக்கும். எத்தனை வந்து அடிச்சாலும் கேட்காது.
1: அது ஆரம்பம் செடி விட்டு போகவே போகாது.
0: போகாது. அது 7 முட்டைக்குது. ஒன்று போனால் தான் ஒன்று உற்பத்தி ஆயிரும். முட்டையிலேருந்து உற்பத்தி ஆயிரும். அதனால வந்து அடிச்சுனே இருக்கணும்.
1: அடிச்சுக்கணும்.
0: ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா கட்டுப்பாடு.
1: வந்தாலும் வரலாலும் அடிக்கணுமா அதுக்கு இல்லை எப்படி?
0: ஆமாம், வந்தாலும் வந்தாலும் அடிச்சிடணும். ஒரு பூசி வந்து ஒரு முட்டை வச்சுன்னா 7 முட்டை ஆகுது. அது 7 குஞ்சு பெருசுதான் வந்துடுது. அந்த 7 குஞ்சு ஒழிக்க முடியுது
1: இல்லை.
0: அது ஆரம்பத்தில் அடிச்சுங்களா எதுவுமே இல்லை.
1: செலவே கம்மியாயிடுது.
0: கம்மியாயிடுது.
1: இப்போ குண்டு மல்லி நமக்கு வந்து பூ பறிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுங்க?
0: பூ பறிக்க இப்போ இளஞ்சல் ஆள் தேவையில்ல, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன். ஆள் தேவை.
1: ஆள் தேவை.
0: ஆமாம், தேவை.
1: இப்போ நம்ம நடும்போதே வந்து அதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிருதா?
0: அதுவும் பூவே. அது நாற்று, அந்த நாற்று பூவோட தான் வருது.
1: ஓ, இப்போ பட்டன் ரோஸ் மாதிரியே தான் அதுவும் பூவோடைய தான் வருது.
0: அது வந்து பெருசெடி 1 வருஷம் ஆச்சுன்னா செடி வெட்டி விடணும். இல்லை கொடியாட்டம் போயிடும்.
1: இப்போ படர்ந்து போயிடும்.
0: படர்ந்து போயிடும். அப்போ பூ வைக்காது. அப்போ கொனையில் போய் 4 பூ தான் வைக்கும். வெட்டிட்டுங்களா அது 4 அரும்பு 5 அரும்பு வரும். அந்த 5 அரும்பு பூவை தான் வரும். 5 நாள் பூ இருக்கலாம். 5 நாள் ஒரு வெட்டி விட்டணும்.
1: 5 நாளைக்கு 5 நாளைக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணுமா?
0: அவன் பண்ணிக்கணும்.
1: இது எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்?
0: இது வைக்கலாம் 40 வருஷம் 50 வருஷம்.
1: குண்டு மல்லி வந்து 40 வருஷம் 50 வருஷம் வச்சுக்கலாமா? 2 தலைக்கட்டே வச்சுக்கலாங்கிறீங்களே?
0: வைக்கலாம்.
1: ஆனால் அந்தளவுக்கு பராமரிக்கும் தானே?
0: பராமரிப்பினோம்.
1: இப்போ நீங்கள் 15 நாளைக்கு 15 நாள் ஒரு டைம் கவாத் பண்ணி திரும்ப விடுறீங்க. இப்போ அது மாதிரி நேரத்தில் வந்து என்ன மாதிரியான உரம் கொடுப்பீங்க?
0: கல்லப்பினாக்கு, அப்புறம் டிஏபி, காம்ப்ளெக்ஸு எல்லாம் கலந்து கொஞ்சம் போடுவோங்க.
1: அப்பப்போ போடுவீங்களா இல்லை?
0: இல்லை இல்லை, ஒரு அறுப்புக்கு ஒரு டைம்.
1: இப்போ நீங்கள் சொட்டு நீர் பசங்க சொட்டு நீர்லேயே விட்றீங்களா இல்லை எப்படிங்க?
0: தண்ணி படம் தான் சொட்டு நீர் விடுவோங்க.
1: இல்லைன்னா அப்படியே குழியில் பக்கமாக போட்டு இது பண்ணிடுவீங்க.

0: ஆ குளிர் போட்டு தண்ணி விட்டுக்குவோம் அப்படியே.
1: இப்போ காலையிலேயே பூ அறுப்பீங்களா எப்படிங்க?
0: காலையில் தான் தானும், காலையில் 8 மணிக்கு மேலே காலை கொஞ்சம் இளம்பு பார்க்கும், கொஞ்சம் வெயில் வந்தால் கொஞ்சம் பெருக்கும். அந்த பூ அறுத்தங்கன்னா ஒரு 8, 10, 11 மணிக்கு அறுப்புங்க.
1: அறுப்பீங்க. இப்போ பட்டன் ரோஸ்லாம் பெருசாக இருக்குது, அதனால நாமளே அறுத்துடலாம்.
0: ஆமாம்.
1: இது வந்து சின்ன சின்ன சின்ன பூவாகுது.
0: ஆமாம்.
1: இப்போ ரொம்ப வரும்போது ஆள் வச்சு தான்,
0: ஆள் வச்சு தான் ஆகணும்.
1: இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி கூலி கொடுப்பீங்க?
0: 100 ரூபா கிலோவுக்கு.
1: கிலோ பறித்து கொடுத்தா 100 ரூபா.
0: 100 ரூபா.
1: ஆஹா. இப்போ வந்து விலை அதிகமாக வைக்கும்போது ஒன்றும் தெரிவிக்காது, கம்மியாக வைக்கும்போது நஷ்டம்லாகும்.
0: அதை கொடுத்தாகணும்.
1: ஆ,
0: பூ அறுக்க முடியாது.
1: இப்போ நம்ம அது மாதிரி ஒரு போகத்துக்கு விட்டுட்டு அடுத்த போகத்துக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட முடியாதா?
0: விட முடியாது.
1: ஆ,
0: பூ அதுலேயே விட்டாங்களா அந்த பூ காஞ்சியாக திருப்ப அதுலேயும் உற்பத்தி ஆகும் புதுவுங்க. அதனால் நம்ம பூ அறுத்து கீழே தான் போடலாம்னு தவிர சாயந்தரம் அறுக்க முடியல இன்னைக்கு சூழ்நிலை அப்படின்னா அந்த பூ சாயந்தரம் தான் அறுத்து கீழே போட்டுடணும்.
1: மொத்தத்தில் பறிச்சு நீ கீழே போடுவீங்களா?
0: ஆ, செயலக்கூடாது பூ.
1: ஆ, அது மாதிரி இருந்தால் நோய் தாக்கம் அதிகம்,
0: நோய் தாக்கம் குறையும். ஒட்டுங்கன்னா நான் நோய் தாக்கம் அதிகமாயிரும்.
1: இந்த மாதிரி வந்து குண்டு மல்லியும் பண்ணிக்கிட்டு வரீங்க. நிகழ்ச்சியில் ஒரு

0: இப்போ வந்து சம்மங்கியும் வச்சுருக்குறீங்க,
1: சம்மங்கி இருக்குது.
0: அதுக்கு எப்படி நிலம் தயார் பண்ணிங்க?
1: நிலம் இதே மாதிரி தான், அஞ்சு கால் ஓட்டியே எருவுலாம் கொட்டியே ரொட்டாரில் ஓட்டியே ஆடி ஒரு கால் போடுவோங்க. அது வந்து
0: ஆறடிக்கு ஒரு காலா?
1: ஆறடிக்கு
0: ஒரு கால்.
1: அந்த தெளி போடுறதுனால சொட்டு நீராக இருந்தால் ஒரு மூணு கிழங்கு நாலு கிழங்கு தான் வைக்க முடியும் கால் போட்டுங்களா. இது தெளி போடுறதுனால ஆடி ஒரு கால் போடலாம். நடந்து போய் நம்ம கை கேட்டுற மட்டும் பூ இந்த தனியாக கை கேட்டுற மட்டும் திரும்ப அடுத்த காலுக்கு போனால் அந்த கை கேட்டுற மட்டும் கால் நம்ம இதுதான் நான் பார்த்து போடுறோம்.
0: நம்ம விருப்பத்துக்கு தகுந்த
1: விருப்பத்துக்கு தான் போடலாம். அஞ்சுக்கும் போடலாம், ஆறுக்கும் போடலாம்.
0: நீங்கள் வந்து ஆறடிக்கு ஒன்று
1: போடலாம்
0: போட்டிருக்கீங்க. இப்போ வந்து அது மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ இது கிழங்கு வேணும், ஏன்னா மற்றதுக்கெலாம் வந்து செடி
1: இப்போ கிழங்கு இருக்குது, பழைய கிழங்கு நட்டுக்கிறாங்க இல்லையா, அவன் பூ வறுக்காம தண்ணி இல்லாமல் எதுவும் நோவு போயிடுதுன்னு வச்சுக்குவேன். அந்த கிழங்கு நம்ம மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த கிழங்கு வெட்டினது நல்லா.
0: இப்போ மூணு வருஷத்துக்கு கிழங்கு தான் நடணும்?
1: நடணும்.
0: இளங்கிழங்குலாம்
1: நட முடியாது, மூணு வருஷத்துக்கு கிழங்கு தான்
0: நட. மூணு வருஷத்துக்கு கிழங்கு இருக்கிற இடத்துல நம்ம
1: வாங்கி தான்.
0: இப்போ எப்படி அதுக்கு வந்து ஏதாவது காசு கொடுத்து வாங்கணுமா?
1: ஆமாம், ஒரு மூட்டை கணக்கு சாக்கு கணக்கு சாக்கும் 1000 ரூபாய்
0: சாக்கு. 1000 ரூபாய்?
1: ஆமாம், வெட்டி அவங்க கொடுத்துருவாங்க.
0: இப்போ நம்ம ஒரு 1.5 ஏக்கரா நடணும் அப்படின்னா எவ்வளோ சாக்கு பிடிக்கும்?
1: 1.5 ஏக்கர்னா ஒரு 8 சாக்கு பிடிக்கும்.
0: 8 சாக்கு தேவை?
1: ஆமாம்.
0: 8000 ரூபாய் கிழங்குக்கு போச்சு
1: போச்சு.
0: இப்போ 6 அடிக்கு தூரம் இடைவெளி விட்டு வச்சுருக்கீங்க. இப்போ எப்படி கையிலேயே தண்ணி விட்டு நட்டுருவீங்களா எப்படிங்க?
1: தண்ணி விட்டு கையிலேயே.
0: இப்போ கிழங்கு எவ்வளோ தூரம் போடுவீங்க?
1: 1.5 அடி கேப்பு.
0: 1.5 அடி கேப்பு
1: ஏன்னு கேட்டால் தொலை வைக்கலாம், பில்லு வந்துடும், அது கொத்தினே இருக்கணும். அடிக்காமல் தால் முடிக்குதா, அப்புறம் நடக்கிற பாதை மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். அது நடக்கிற மாதிரி பாதை மட்டும் நம்ம கொத்த வேண்டியது வரும்,
0: கொத்த வேண்டியது வரும். அங்கே மட்டும் தான் களை வரும்,
1: களை வரும்.
0: இப்போ இது களை வராத கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
1: இது ஒரு 6 மாதம் ஆகும் சார். எல்லாம் பற்றி தால் மூடணும், அப்போ தான் இந்த தாளம் தாள் மூணு போது தான் பில்லு வராது. அது வரைக்கும் பில்லு வர வந்துட்டு தான் இருக்கும்,
0: வந்துட்டு தான் இருக்கும்.
1: ஆமாம்.
0: இப்போ இது வந்து நம்ம கொத்தணும் அப்படின்னா கிழங்கு அடிபட்டுறாதா?
1: அடிப்படாது சார். பில்லு பெருசாக விட்டுங்களா அடிபட்டுறோம். நம்ம சிறுவம் பிள்ளைகளையும் சும்மா மண்ணை சீச்சு விட்டா காஞ்சி போயிடும்.
0: இப்போ அது மாதிரி எத்தனை முறை பண்ணணும்?
1: ஏன்னா மழை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பில்லு அதிகம் விரல் இருந்தால் காற்று வர விலையும் மச்சினே இருக்கும். மழை இல்லைன்னா பில்லு கொஞ்சம் குறையும்.
0: அந்த மாதிரி பண்ணிக்கும். இப்போ வந்து நமக்கு சம்மங்கி வந்து பூ வரத்துக்கு எவ்வளோ ஆகும்?
1: ஒரு 6 மாதம் ஆகும் சார்.
0: 6 மாதம் ஆகிடும்?
1: ஆமாம் சார். கிழங்கு வந்து துளுத்து தாள் வந்து அதுலேருந்து பூ வர்றதுக்கு 6 மாதம் ஆகும்.
0: 6 மாதம். இப்போ 6 மாசமாக வந்து நம்ம அதை வந்து பராமரிச்சுட்டு தான் இருக்கணும்.
1: பராமரித்தான் ஆகணும்.
0: இப்போ சம்மங்கிக்கு எந்த மாதிரி நோய் வருதுங்க?
1: சம்மங்கி அந்த வெள்ளைப்பூசி தான் அதிகம். அது தெளி போகிறதுனா அந்த வெள்ளைப்பூசியும் இல்லை, தெளியிலனா அந்த வெள்ளைப்பூசி அந்த தாள் இருக்குங்க எல்லாம்.
0: இப்போ தெளிப்பு நீர் போட்டால் வந்து வெள்ளைப்பூச்சி கட்டுப்படுத்துது,
1: கழிவு போடுதுங்க, உட்கார விடுறதில்ல,
0: உட்கார விடுறது, இலையில உட்காரத்துக்கு
1: விடுறதில்ல. அது நம்ம சொட்டு நீர் மட்டும் போட்டாங்களா அந்த இலையில போய் அள்ளி உட்காந்துக்குது,
0: அடியில் இருந்தே உற்பத்தி ஆயிருது. இப்போ அதுக்கு எதாவது மருந்து அடிக்கணுமா?
1: மருந்து இருக்கு கேட்கறதில்ல. மருந்து என்ன மேலே மட்டும் அடிக்க முடியும், அள்ளில் போய் நம்ம அள்ளுக்கிற பூச்சி என்ன
0: பண்ண முடியும்
1: தெளித்தான் ரைட்டு.
0: அப்போ வந்து வெள்ளைப்பூச்சி வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: இப்போ
0: 6 மாதம் கழிச்சு ஒரு 1.5 ஏக்கரை போட்டிருக்கீங்க. இப்போ எவ்வளோ பூ கிடைக்கும்?
1: பூ ஒரு 30 கிலோ 40 கிலோ கிடைக்கும்.
0: 6 மாதம் கழிச்சு?
1: 6 மாதம் கழிச்சா.
0: எத்தனை வருஷத்துக்கு அறுக்கலாம்?
1: படிப்படியாக ஏறும், 5 கிலோ 10 கிலோ ஆரம்பத்தில் இருந்தால் கொஞ்சமே ஏறினு அப்படியே போவோம்.
0: ஆனால் அது டெய்லியும் தான் இருக்கணும்.
1: சீசன் மாதிரி தான், குறிப்பிட்டா இருக்கும் திருப்பி டக்குன்னு குறையும், திரும்ப ஏறும், திரும்ப உரங்கிற போடணும் டக்குன்னு ஏறிக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு உரம் போட்டோங்களா 6 கிலோ ஒரே மாதிரி
0: குறையும். ஆனால் பூ இருக்கும்,
1: பூ இருந்து இருக்கும்.
0: இப்போ அது மாதிரி எத்தனை வருஷத்துக்கு நம்ம இருக்கலாம் சம்மிங்க?
1: இது ஒரு 3 வருஷம்.

0: இருக்கலாம் சார்.
1: 3 வருஷம் தான்.
0: ஆ
1: இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் அறுக்க ஆரம்பித்தோம்னா 2.5 வருஷத்துக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக டெய்லியும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
0: அறுக்கலாம், டெய்லியாக இருக்கலாம். அதில் சத்து இருக்க வரைக்கும் அறுக்கும். சத்து மண் சத்து போச்சுன்னா அப்புறம் நம்ம சத்து கொடுத்தா அறுத்துனே இருக்கோம். சத்து நம்ம குறைஞ்சி உரத்தை போட்டு போட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, சத்துவில் போயிடுது, மண் சத்து போயிடுது. பூ எல்லாம் சிறுவும் பூவாக வச்சு ஆரம்பிச்சிடும். 3 வருஷத்துக்கு எவ்வளோ அறுக்கும். அப்போ
1: சிறுவனியாக போனால் நம்ம விற்க முடியாது,
0: விற்க முடியாது. அறுத்து நம்ம யாரோ பூ குறைஞ்சி போச்சுன்னு விட்டுருவோம்
1: அவ்வளோதான். அது மாதிரி பண்ணி அறுத்து எல்லாம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி, குண்டுமல்லி, பட்ரோஸ் இதெல்லாமே அறுத்துறீங்க காலையில், எங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க?
0: நாங்கள் புரோக்கராங்க வாயின் போகிறதுக்கு கொடுத்துருவோம். அவங்க தனிமதியும் கொடுத்துருவாங்க.
1: கொடுத்துருவாங்க.
0: ஆமாம்.
1: இப்போ நம்ம வந்து எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இல்லை, அங்கேயே கொடுத்துட்றீங்க?
0: ஆ, இங்கேயே காட்டனே வந்துடுவாங்க.
1: எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க எல்லாத்தையும் அறுத்து?
0: சம்மங்கி போய் காலையிலே போயிடும், பட்ரோஸ் ஒரு 10 மணியே போயிடும், குண்டுமல்லி ஒரு 11-12 போயிலே போயிடும்.
1: அப்போ டைம் கணக்கில் கொடுத்துடணும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: எது எது ஃபஸ்ட்டு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அடுத்தடுத்து
0: கொடுத்துருவோம். அப்படிதான்.
1: இப்போ அது மாதிரி கொடுக்குறீங்களே, காசுலாம் கரெக்டாக வந்துடுதுங்களா?
0: நான் காசு மாசம்னா ஒரு 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ வந்துடும். இதில் யாரும் செஞ்சாங்களோ அவங்க கூலியெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு என்ன மிச்சம் தான் பார்க்கலாம்.
1: அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து 1 மாதம் கழிச்சு தான் கூலியெல்லாம் கொடுப்பீங்களா?
0: இல்லை, திடீர்னு கேட்பாங்க, அதுவும் கொடுத்துருவோங்க.
1: இடையிலையும் கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு கணக்கு வச்சு தான் வாங்குவீங்க?
0: வாங்குவோங்க. பூக்காசு அப்படி தான் வரும்.
1: இப்போ அது வரைக்கும் நம்ம பராமரிப்பு செலவுலாம் நம்ம கை காசு தான்.
0: ஆமாம். குண்டுமல்லி 10 நாளைக்கு 15 நாளைக்கு அறுப்பா, 15 நாள் அறுப்பு இல்லையா? குண்டுமல்லி 15 நாளைக்கு கழிச்சிருவாங்க, பூ கொஞ்சமே கழிச்சிருவாங்க.
1: பூ கழிச்சதும் அடுத்து திரும்ப 5 நாள் கழிச்சு வரத்துக்குள்ளே
0: அப்போ தான் அப்போ பண்ணிக்குவாங்க அதை.
1: இப்போ இந்த மாதிரி பறந்தனால இப்போ 3 வகையான பூ வச்சிருக்கிறதுனால ஒன்றில் குறைஞ்சாலும் ஒன்றில்
0: ஒன்று இறங்கும், ஒன்று ஏறும், திரும்ப ஒன்று இறங்கும். இப்போ முகூர்த்தம் அது இது வந்தால் ஏறிக்கும். முகூர்த்தம் ஆகும்போது கொஞ்சம் கீழே இறங்கும்,
1: குறை இறங்கும்.
0: 10 ரூபாய் சமயம் போகலாம். 10 ரூபாய் விற்கும், 20 ரூபாய் விற்கும், 100 ரூபாய்க்கும், 80 ரூபாய் விற்கும். அது சீசனை பொறுத்து, அது
1: சீசனை பொறுத்து நமக்கு விலை கிடைக்கிறதுனால
0: கிடைக்கிறது.
1: ஒன்றில் போனாலும் ஒன்றில் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகிக்குது.
0: குண்டுமல்லி வந்து அப்படி இல்லை, அது இதுக்கு போகிறதுனால 200 ரூபாய் கீழே இல்லை,
1: 200 ரூபாய் கீழே குண்டுமல்லி கிடையவே
0: கிடையாது. கிடையாது.
1: ஆனால் ஒரு சீசனுக்கு வந்து ரொம்ப இல்லாதப்போ 2000 கார்த்திகை மாதம்
0: பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே 2000-3000 விற்கும். அப்போ பனி சீசனு, பூவை அறுக்கவே முடியாது,
1: அறுக்கவே முடியாது.
0: ஆஹா. 1000 செடினா தான், 1000 செடினு பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பூ இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும்.
1: பூ விடாதுங்களா? எப்படிங்க
0: பூ விடாது? பனிக்கு வரவே வராது,
1: கருகி போயிடும்.
0: கருகி போயிருந்துங்கலாம். என்ன மருந்து நானும் அடிச்சிடலாம், எவ்வளோ மருந்து அடிச்சு பார்த்துங்க, அது வரதில்லை.
1: வரதில்லை.
0: வரும் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ, அந்த 3 வைக்கும் போது ஈக்குவலி இப்போ பழைய காலத்துக்கு ஈக்குவலி ஆகிடும்.
1: இப்போ நல்ல ஒரு 500 ரூபாய்க்கு விற்கும் போது 10 கிலோ வரதும் ஒன்று தான், அப்புறம் அப்போ 1/2 கிலோ வரதும் ஒன்று தான்.
0: நம்ம குண்டுமல்லி அந்த சீசன் பார்த்தீங்கன்னா காக்கனாவும் குண்டுமல்லி தான் இருக்கும், வேறு எந்த பூ விற்காது.
1: இருக்காது.
0: சம்மையெல்லாம் இருக்கும், இந்த பட்ரோஸ் இருக்கும், வேறு எந்த பூ விற்காது. பூ மல்லி குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா அது இருக்காது. குண்டுமல்லி வந்து பெரிய விஷயமா இருக்கும், அதில்
1: விஷயமா இருக்கும். அதனால் இப்படி வந்து பூ சாகுபடி வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான்.
0: ஆமாம். 10 வருஷமாக பண்ணிங்கிறேன்.
1: 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு?
0: நான் சின்ன பையனே விவசாயம் பண்ணுறேங்க, எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு. அதுக்கு மேலே நான் எடுத்து 10 வருஷம் பூசி வச்சு நம்ம பார்க்குறோம்,
1: பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பூ தவிர கிழங்கும் வைக்கிறீங்க?
0: கிழங்கு அது மழை வந்தால், மழை இல்லாதனால இல்லை, மழை வந்தால் குச்சி வாங்கி நட்டுருவோங்க.
1: நட்டுருவீங்க. இப்போ அதில் என்ன ரகம் வைப்பீங்க?
0: குச்சிக்கா? ஹைப்ரிட்டு.
1: ஹைப்ரிட்டு பர்மா அந்த மாதிரி
0: அதெல்லாம் தண்ணி வேணும். ஹைப்ரிட் தண்ணி தேவையில்ல, மேட்டுக்கட தேவையில்ல.
1: ஓ, மானாவரியிலேயே வருதா?
0: ஆ, மானாவரிய வருது, மலைக்கு மட்டும் வரும்.
1: இப்போ அதுக்கு வந்து குச்சியில் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: குச்சி பக்கத்தில் யாருன்னா பிடிந்தாலும் அவங்க கூட வேலைக்கு வந்துடுவாங்க,
1: பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. எப்படி அதெல்லாம் பிசு கணக்கு தானே கொடுப்பாங்க?
0: பிசு கணக்கு தான்.
1: எவ்வளோ பிசு?
0: ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிசு பிடிக்கும்.
1: பிசு என்ன ரேட்டு?
0: குச்சி ஹைட்டாக இருந்தால் ஒரு 6 பிசு, மட்டமாக இருந்தால் ஒரு 7-8 பிசு பிடிக்கும்.
1: அப்படி பிடிக்குது. என்ன ரேட்டுக்கு கிடைக்குது
0: குச்சி வந்து பார்த்தீங்கன்னா? அன்றைக்கி ரேட் என்னவோ, அதிகமாக இருந்தால் கம்மியாக வரும், கம்மியாக இருக்கும்போது அதிகமாக விற்குவாங்க.
1: அதிகமாக விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ குச்சி வந்து எந்த அளவில் கட் பண்ணுவீங்க?
0: ஒரு 3 இன்ச், ஒரு 5 கணுவு 6 கணுவு
1: அது பார்த்து
0: கட் பண்ணிடுவோம்.
1: இப்போ அதுக்கு தனியாக கத்தி இருக்குது?
0: கத்தி இருக்குது.
1: நம்ம வச்சிருக்கிற கத்தியில் அதை கட் பண்ண முடியாதுங்களா?
0: இல்லை இல்லை, அதுக்கே தனியாக கத்தி இருக்குது. கீழேயும் ஒரு கத்திக்கும் மேலே கத்தி வெப்பம் வெட்டினா வெட்டிக்கும்.
1: வெட்டிக்கும். அது மாதிரி வெட்டி எடுத்துறீங்க?
0: எடுத்துறேங்க.
1: இப்போ அதுக்கு வந்து நிலத்தை வந்து எப்படி பதப்படுத்துறீங்க?
0: அது 5 கால் ஓட்டியே வெறுவெலாம் கொட்டியே 1 வருஷம் பண்ண இல்லையா, அது சீராக பண்ணிவிட்டு நம்ம குச்சி வச்சுருவேன்.
1: 1 வருஷம் இருந்தனால என்னென்ன பண்ணுவோம் முன்னாடியே பண்ணிடுவோம்.
0: பண்ணிடுவோம்.
1: எருவெல்லாம் முன்னாடியே கொட்டிடுவோம்,
0: வெறுவு கொட்டி எல்லாம் பண்ணிடுவோம்.
1: சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த கரணையை வந்து பாத்தி பாத்தியாக போட்டு பாத்தியில் தண்ணி விட்டு நடுவாங்க.
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் எப்படி நடுறீங்க?
0: நாங்கள் அப்படி இல்லை, தண்ணி அதிகமாக அதிகமாக இருந்தால் சொட்டேரில்

0: இது சொன்னது எங்கள் ஊர் தான், அங்கே வச்சுருவோங்க. மூணு அடிக்கு மூணு கேப் பண்ணுவோம், அதுதான் அது மாதிரி பண்ணிடுவோங்க.
1: பண்ணிடுங்க. இப்போ அது கனவு பார்த்தானே வைக்கணும், மேல் வந்து முளைக்கிற கனவு மேலே பார்த்து வைக்கணும்.
0: ஆமாம்.
1: இப்போ அதெல்லாம் நீங்களே வச்சுருவீங்களா இல்லை ஆளை வச்சுருங்க?
0: இல்லை ஆள் வைக்கலாம், அதெல்லாம் தெரியும், குச்சியாக ரொம்ப பழக்கமாக தான் இருக்கும், தெரியும்
1: தெரியும். அது கனவு பார்த்து வச்சுருவாங்க,
0: வச்சுருவாங்க அவங்களே.
1: இப்போ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து எவ்வளோ கூலி கொடுக்கணும் இருக்கும்?
0: இன்றைக்கி ரேஞ்சுக்கு 300 ரூபா வந்துருச்சு கூலியே.
1: கொடுத்தாகணும் கொடுத்து வச்சிருவீங்க,
0: வச்சிருவோம்.
1: இப்போ அதிலலாம் புலக்குச்சியெல்லாம் போக முடியா கிழங்க பொறுத்த வரைக்கும்?
0: ஆமாம்.
1: இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: இந்த குச்சி கத்தரிக்கும் போதே ஒன்றும் குச்சி மிச்சம் ஆயிடுது இல்லையா, கத்தரி குச்சி.
1: ஆமாம்.
0: வர தண்ணி எங்கே அதிகமாக ஊறுதோ அங்கே பதியம் போட்டுருவோங்க.
1: இந்த நறுக்கணு குச்சியோ பதியம் போட்டு
0: பதியம் போட்டுருவோங்க. அது பத்தின பிறகு திரும்ப செத்து போச்சா திரும்ப அங்கே ஊனிடுவோங்க. பத்தி அப்படியே
1: அங்கே போய் பதி, இப்போ அங்கே பதியம் போட்ட இடத்துல வேர் விட்டு திரும்ப பிடிக்கிட்டு போய் வச்சா அப்பெல்லாம் ஒன்றும் ஆகுறது இல்லைங்களா?
0: வேர் ரொம்ப போகக்கூடாது, சும்மா சல்லி வேர் இருக்கும் போது நட்டா பத்திக்கும்,
1: பத்திக்கும்.
0: வேர் ரொம்ப போச்சுன்னா செடியும் பெருசாக போயிடும், அது வராது
1: வராது. அதனால் அப்படி வந்து புலக்குச்சி ஊனிடுறீங்க. இப்போ அதிலலாம் வந்து கலவரம்
0: கலவரம் அது ஆலோசித்தான் குத்தி ஆகணும்,
1: ஆலோசித்தான் குத்தி ஆகணும். இப்போ நம்ம வண்டி இது மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது,
0: அது மூளைக்கு போ ஓட்டலாம், கிழங்கு வேர்லாம் அடிபட்டுரும், அதனால் அது ஓட்டுறதில்லை,
1: ஓட்டுறதில்லை. இப்போ கை கழியவே தான் கை
0: கை கழுவி தான்
1: கொத்தி எடுத்துறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அதுக்கு வந்து இலையெல்லாம் இனுக்கணுங்கிறாங்க.
0: ஆமாம். இல்லை சார், அது ஏன்னா 5 செட்டாக 4 செட்டாக 2 செட்டம் தேவை, அங்கே 4-3லாம் வரும்.
1: 4-5 கிழவு வந்தால் எடுத்துருவீங்களா?
0: ஆமாம் ஆமாம்.
1: 2 கிழை தானே விடணும்?
0: 2 கிழை தான்
1: விடணும்.
0: அது விட்டோம்னா நமக்கு குச்சி புடங்கிறதுக்கு 2 கையிலும் 2 செட்டம் தான் புடங்கலாம். 4-5 தான் புடங்க முடியாது, சத்துலாம் போயிடும், தலையில் போயிடும். தலையை உடச்சிட்டங்களா மாட்டு உடச்சி போட்டுடலாம்,
1: உடச்சி போட்டுடலாம். இப்போ 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அடர்த்தியாக இருந்துச்சுன்னா காற்றோட்டம் இருக்காது கிழங்குலாம் வராது.
0: ஆமாம், கிழங்கு வராது,
1: ஒரு குச்சியாக போயிடும்,
0: குச்சியாக போயிடும்.
1: அதனால் அப்பப்போ வந்து இனிக்கி எடுத்துருவோம்,
0: இனிக்கிடுவோங்க.
1: இப்போ அது கிழங்குல வந்து என்ன மாதிரி நோய்கள்லாம் வருது?
0: அதுலேயும் வெள்ளைப்பூச்சி இப்போ தான் ஒரு 5 வருஷமாக தான் வெள்ளைப்பூச்சி அதிகமாக வருது. அந்த கொனையவே வரலோட பண்ணுதுங்க, அது மழைனால தான் பண்ணுதுங்க, மழை இருந்தால் அதுவும் வெளியே போயிடுது,
1: வெளியே போயிடும்.
0: வெயில் அதிகமாக இருக்கும் போது வெள்ளைப்பூச்சி
1: உட்காந்துக்கும். இப்போ அதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுல
0: மருந்து இருக்கு கேட்கறது சார் அது?
1: ஓ, கேட்கறதே இல்லை
0: கேட்கும், ஆனால் சில கம்மியாக தான் கேட்குறோம், காடு பூஜை பரவி தான் கேட்கறதில்ல,
1: கேட்கறதில்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது
0: இல்லை, மழை வந்தால் கழிவுபடுது
1: இல்லை, மழை பெஞ்சா திரும்ப
0: சரியாக போயிடுது அது.
1: இப்போ கிழங்கு வந்து நமக்கு எத்தனை மாதத்தில் கிடைக்கும்?
0: கிழங்கு 1 வருஷம்,
1: 1 வருஷம் 12 மாதம் ஆகிடுது,
0: 12 மாதம் சரியா.
1: இப்போ அந்த மாதிரி பார்த்து பிடிங்கிறீங்க, எப்படி இங்கேயே போட்டுருவீங்களா இல்லை மில்லுக்கு கொண்டு போவீங்களா?
0: மில்லுக்கு அது புரோக்கராங்க, அவங்க நமக்கு பேசிக்குவாங்க,
1: மூட்டை கணக்கு
0: பேசிக்குவாங்க, மூட்டை டன்னு கணக்கு பேசிக்கிறாங்க,
1: டன்னு இவ்வளோன்னு பேசிக்கிறாங்க. இப்போ அந்த வருஷத்துக்கு என்ன ரேட் போகுதோ அந்த ரேட்டு,
0: கம்மியாக இருந்தால் அது மாதிரி சேர்த்து பேசுவாங்க, கிழங்கு அதிகமாக மகசூல் இருந்தால் ரேட்டு குறைச்சிக்குவாங்க.
1: செலவு கம்மி தானே கிழங்குக்கெல்லாம்
0: செலவு கம்மி, இந்த கொத்தறதான் அதிகம், கொத்தறது உரம் போடுறங்க அவ்வளோதான்.
1: அப்புறம் திரும்ப எடுக்கும்போது மட்டும்தான் வேலை.
0: ஆமாம்.
1: இது எப்படி ஆள் வச்சு எடுத்துருவீங்களா?
0: ஆள் வந்து அவங்களே குரூப் இருக்கு கிழங்கு, அவங்களுக்கு அவங்க டன்னு கணக்கு,
1: ஒரு டன்னு கணக்கு பிடிங்கி கொடுத்தா இவ்வளோ டன்னுக்கு,
0: டன்னுக்கு ஓ.
1: இப்போ இதுக்கு நம்ம காட்டில் வைக்கிற வெள்ளாமை தலை பில்லு இதுக்கெல்லாம் அது போட்டுக்கிறீங்க?
0: மாட்டு போட்டுக்கிறோம்.
1: தனியாக தீவனத்திட்டம் வைக்கிறீங்களா?
0: தேவதோட மாடு தனியாக இருக்குது.
1: அது எவ்வளோ வச்சுக்கிறீங்க?
0: ஒரு 6 ஏக்கர் தான் போதுமானது, அதுக்கு
1: 6 ஏக்கர் போதுமானது. 3 மாடு தான் இருக்குது. என்னென்ன நிறைய வைக்கலாம்ல
0: மாடு? மாடு வைக்கலாம் சார், வேலை செய்ய முடியாது,
1: வேலை செய்ய முடியாது.
0: பூவுங்களே காலையில் பூவுங்களே நம்ம சாப்பிட்றதுக்கே 10-11 மணி ஆயிரும், அது முடியறதுக்கு. அதுக்கு மேலே மாடுகள்னு பார்த்துட்டு நாம வேலை சரியாக தான் இருக்கும்,
1: வேலை சரியாக இருக்கும். அதாவது அதிகமாக ஆள் இருந்தால் பண்ணலாம்,
0: அதிகம் ஆள் இருந்தால் பண்ணலாம். வீட்டில் வந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா
1: பண்ணலாம். இப்போ பால்லாம் கறந்து எங்கே கொண்டு போய் ஊற்றுறீங்க?
0: சொசைட்டியில், எங்கள் ஊர்லேயே சொசைட்டி இருக்குது, அதில்
1: அங்கேயே ஊற்றுறீங்க. லிட்டருக்கு என்ன கிடைக்குது?
0: 32 ரூபா 33 ரூபா போடுறாங்க,
1: 33 ரூபா வரைக்கும் வருது. நம்ம
0: எஸ்என்எஃப் அது தகுந்த மாதிரி,
1: அது தகுந்த மாதிரி போடுறீங்க. இப்போ பச்சை தீவனமெல்லாம் இது மாதிரி போட்டுக்கிறீங்க. இப்போ காஞ்சி புல்லுக்கெல்லாம் எங்கே போகிறீங்க?
0: கத்தப்பில் வாங்கிக்கிறோங்க,
1: கத்தப்பில்லு. சுரணப்புல்லாக
0: தண்ணி அதிகமாக தான் நம்ம நெல் பண்ணிக்கலாம், தண்ணி கம்மி பண்ணுறதுனால நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிங்கன்னா மழை காலத்தில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
1: இப்போ நெல்லும் பண்ணுவீங்க?
0: ஆ பண்ணுவோம்.
1: வீட்டுக்கு தேவையான அரிசியெல்லாம்
0: வீட்டில்

0: நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்.
1: பயன்படுத்துறதான், வெளியிலாம் வாங்குறதில்ல. எப்படி பண்ணுறீங்க இப்போ வந்து பூவில் வந்து ஓரளவுக்கு லாபம் வருமா?
0: ம், வரும் சார். ம்,
1: அதிகமாக இல்லைனாலும் இப்போ நஷ்டமாகாது.
0: நஷ்டமாகாது.
1: ம், தொடர்ச்சியான வேலை இல்லையா?
0: இப்போ மூணு பூ இருக்கிறனால ஒன்று முகூர்த்தம் இல்லை, கம்மி ரேட்டு போகுதுன்னா இன்னொரு பூ அதிகம் ரேட்டு விற்கும், அது ஈக்குவல் ஆகி அப்படி
1: ஈக்குவலாகும். இப்போ இந்த வெள்ளாமையெல்லாம் வைக்கிறதுக்கு முட்டுவலி செலவுக்கு மாட்டுப்பால் கை கொடுக்கும்.
0: ம், கை கொடுக்கும். ம்,
1: ஏதோ வீட்டு செலவுக்கு, அப்போ
0: வீட்டு செலவுக்கு எல்லாம் எல்லாம்
1: பண்ணிக்கிறீங்க அப்படி. இப்போ நீ உங்களை தவிர வீட்டில் இருக்கிறீங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க?
0: உதவி பண்ணுறாங்க.
1: சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. மேலும் உங்களுடைய விவசாயம் செழித்து வளரணும் அப்படின்னு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா. இதை கேட்டுட்ருக்குறீங்களும் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைப்பாங்க, உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
0: 975-146-8449
1: இந்த எண்ணுக்கு வந்து அழைக்கலாம். நன்றிங்க ஐயா.
0: நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கே கார்த்திக்.

0: கைபேசின்னு சொல்லுங்களேன்.
1: 9 75 146 8 44 9.
0: இந்த எண்ணுக்கு வந்து அழைக்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கே கார்த்திக்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:31. இனிமையான மதிய வணக்கம் அன்பு நேயர்களே. வண்ணமயமான இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அன்பு பரிமாற எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ஒரு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துற அந்த ஒரு தருணம் இருக்குது பாருங்களேன், அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா பூங்கொத்தில் வெறும் பூக்கள் மட்டும் இருக்காது, கொடுப்பவர்களுடைய அன்பும் வாங்குபவருடைய புன்னகையும் கலந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான நறுமணம் வீசுகிற அன்பான பாடல்களோட சங்கமம் தான் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1999 வெளிவந்த பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்படத்தில் இருந்து தான். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, வரிகள் எழுதியிருக்காங்க பழனி பாரதி, சாதனா சர்க்கம் அரிகரின் குரலில். இதோ நேரில் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கத்து நிகழ்ச்சியில். பூங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூக்குமே ஒரு அழகு இருக்கு. ஆனா இப்ப வரப்போற இந்த பாட்டுக்கு மட்டும்தான் உங்க மனசையே கொள்ளையடிக்கிற குணம் இருக்கு. பூவெல்லாம் கேட்டு பா திரைப்படத்தில் இருந்த அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா. வரிகள் எழுதியிருக்காங்க பழனி பாரதி, பாடியிருக்காங்க நித்யாஸ்ரீ மகாதேவன் மற்றும் உன்னிகிருஷ்ணன்.

இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1999 வெளிவந்த பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க சிவா, வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, அரிஹரன், சித்ரா மற்றும் சுஜாதா மோகன். குரலில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூமகள் ஊர்வலத்தில் இருந்துதான். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, இசையமைச்சிருக்காங்க சிவா, பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா மற்றும் அருண்மொழி.

இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே. நண்பகல் தாண்டியாச்சு, பிற்பகலே வந்தாச்சு. நண்பகல் வணக்கம் சொல்றீங்களே தோழி அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்லாம் அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன். அவ்வளவுதான் நேயர்களே, கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எங்களுடைய நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செய்து அனுப்பணும். அப்படி அனுப்பினீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் வானொலியில கேட்டு மகிழலாம். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், இருந்த இடத்துல இருந்து அந்த நொடியிலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டாலும், உங்கள் பேர் சொல்லி ஊர் சொல்லி ஒருத்தர் உங்களுக்காக ஒரு பாட்டு போடும்போது அது அலாதியான இன்பத்தை கொடுக்கும் இல்லையா? அந்த இன்பத்தை பெற நீங்கள் உடனே எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தட்டச்சு செய்து அனுப்புங்க.

அனுப்பிட்டாங்க. ஏன் அனுப்பிட்டாங்க சொல்லி செகண்ட்ஸ் கணக்கு கூட ஆகலை, அதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காதலர் தினத்திலிருந்து ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மத்தூர் பகுதியிலிருந்து மணிமேகலையை அவங்களுக்கான பாடலை கொடுத்துடலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
2: மூன்று மணி 9 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியை சேர்ந்த மோதிகா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதல் கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர்கிட்ட இனிமையான பாடல், நீங்களும் கேட்டு ரசியுங்க, பண்பலையோடு சேர்ந்து இணைந்திருங்க.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: மூன்று 3:15 இணைந்திருக்கிறோம். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடல் இந்த கட் சிவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், உங்கள் ஃபோனை எடுங்க. எங்களோட ஃபோன் நம்பர் அதாவது வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பேர், ஊர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை எல்லாமே டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்கள் பேர் சொல்லி, உங்கள் ஊர் சொல்லி உங்களுக்காக ஒலிபரப்பு செய்யப்படும் எங்கள் வானொலியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரோடு பகுதியை சேர்ந்த ஆனந்த் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆஹா என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசித்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நேர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். விறுவிறுப்பான குறிப்புகளோட நாங்க ரெடி. விடை தேட நேர்களே, நீங்க ரெடியா? ஜெய்சா பரிசு பாடல் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு பெருந்துறை பகுதியை சேர்ந்த சோமசுந்தரம் ஜானகி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு ரசிங்க நேர்களே.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
5: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்கு வந்திருந்தேன், பான் கார்டை லிங்க் பண்ணலான் வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
4: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல, நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
5: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்சம்

0: சாயந்தரம் வெயிட் பண்ணுங்க, பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
1: காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி.
0: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
2: மேடம் ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. இப்ப

3:31 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் மதராசப்பட்டினம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேர்களின் கவனத்திற்கு இன்னும் 20 நிமிடத்தில் பண்பலையில் தொடரவிருக்கும் நிகழ்ச்சி விடை தேடும் வினாக்கள். விறுவிறுப்பான குறிப்புகளோட அறிவிப்பாளர்கள் நாங்க ரெடி. விடை தேட நேர்களே, நீங்க ரெடியா? ஜெயிச்சா பரிசு பாடலும் உண்டு. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பரிசு பாடலை வெல்றதுக்கு பட்டய கலப்பும் விதமாக உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. மூன்று மணி 40 நிமிடத்தில் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இது உங்கள் உள்ளங்களை வருடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்க உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்பி வச்சால் போதுமானது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேர்களின் கேட்டு ரசித்தோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

3:48 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கும் கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய பாடல் விருப்ப பாடலாக வலம் வர இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொட்டபாளையம் பகுதியை சேர்ந்த கோகிலா பழனிசாமி இவங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
8: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

கட்சேவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சி நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அலே தருமபுரி பகுதியிலிருந்து தேவி இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் வேதம் புதிது என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, அழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது
1: வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: இன்று கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் மதுரை சேர்ந்த மணிமேகலை, தருமபுரி பகுதியைச் சேர்ந்த மோனிகா, ஈரோடை சேர்ந்த ஆனந்த், பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த சோமசுந்தரம் ஜானகி, பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன், ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த விஜயா, தொட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோகிலா பழனிசாமி, அலே தருமபுரி பகுதியைச் சேர்ந்த தேவி ஆகியோரின் விருப்ப பாடல்கள் இடம்பெற்றது. அவர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடலை கேட்க முயற்சித்த மற்ற நேயர்களுக்கும் நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. பண்பலியில் தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

0: வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் கதிரொலி.
1: வணக்கம் மாரிமுத்து.
0: ஒரு ரெண்டு மூணு நாட்களா அது பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல ஊருக்குள்ள, அதுவும் நைட்ல மட்டும்தான் மழை ஹெவியா வந்துட்டு இருக்கு. 10 மணிக்கு மேல வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வானிலை இருக்குல்ல, தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள கனமழை எச்சரிக்கை வானிலை அறிக்கை கொடுத்துருக்கு. இந்த மழை பெய்த நேரங்களில் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பிகள் இருக்குல்ல, இபி டவர் போஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்டர் பக்கத்தில் ஏதாவது துணி காய போடுறது, இல்லை அதை கொண்டு போய் ஆடு கட்டுறது, இல்லை மாடை கட்டுறது, இல்லை அது பக்கத்தில் போய் நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. அது இரவு நேரங்களில் மழை வரும்போது நிறைய வண்டிகள்லாம் போகும்போதும் பள்ளம் எது குழி எதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. அப்படி போகும்போது நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி நிகழ்ச்சியில் விடுத்த வினாக்கள் நிகழ்ச்சியில் பொதுவாக அற்புதமான குறிப்புகளோடு வந்திருக்கோம். அதுவும் குறிப்பாக இப்போ கரண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சமீபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாங்கள் கொஸ்டின்லாம் வந்து எடுத்து வந்திருக்கோம். நீங்கள் பேப்பர் படிக்கக்கூடியவங்க இல்லைனா செய்தி கேட்கக்கூடியவங்க டக்கு டக்குனுக்கு பதில் சொல்லலாம். அறிமுக நேர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்
1: 0 43 42 என்ற முன்னெடுப்பினருடன், 24 40 30 என்ற எண்ணிற்கும் மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 என்ற எண்ணில் மற்றும் 94 86 65 20 25 இந்த எண்ணில் கண்டிப்பாக அழைக்கணும். அறிமுக நேர்களும் அந்த நம்பரில் மட்டும் வாங்க, ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க நிறைய பேர் வெளியில இணைப்பே கிடைக்கிறது அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அந்த அறிமுக நேர்களுக்கு உண்டான எண்ணில் அறிமுக நேர்கள் மட்டும்தான் வருங்க. மற்றமாக வழக்கமாக பங்கேற்கக்கூடிய நேர்கள் மற்ற நேர்கள் பங்கேற்கக்கூடிய எண்ணில் வந்தலாம். இப்போ முதல் வினாவாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் ரொம்ப பரபரப்பாக ஆசிய கண்டங்களில் ஒன்று மொத்தமாக சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா. இது வந்து ஒலிம்பிக் அடுத்து மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஆசிய விளையாட்டுப் போட்டி முத முதல்ல எப்போ ஆரம்பித்தாலும் 1951 அறிமுக செய்யப்பட்டது. அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு முதலாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் தான் நடைபெறுது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டி நடைபெறும். இப்போது 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி வந்து எங்கே நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஜப்பான் வந்து இப்போது 3வது முறையே நடத்துது. இந்த ஆசிய போட்டி பார்த்திங்கன்னா இதை ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஒட்டி பவள விழா என்பது ஒரு கூடுதல் சிறப்பாகவும் இருக்கிறது. இதற்காக பல்வேறு நாடுகள் வந்து பங்கேற்கிறது. இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஈரான், தாய்லாந்து உள்ளிட்ட 45 நாடுகள் பங்கேற்கிறது. 10840 வீராங்கனை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. இந்த போட்டியில் மொத்தம் 43 விளையாட்டுகளில் 649 பந்தயங்களில் 469 தங்கப்பதக்கங்களுக்கு இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ கடந்த முறை 2201 தங்கம் வாங்கி முதல் இடத்துல சீனா இருந்தது. ஸோ நம்ம இந்தியாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. முத முதலாக 100 பதக்கங்களை வந்து கடந்த ஆசிய ஒலிம்பிக் போட்டியில் நம்ம கடந்தோம் என்பது கூடுதலான தகவல். மொத்தமாக 28 தங்கம் 38 வெள்ளி 41 வெண்கள் 107 பதக்கங்களை வென்று 4வது பட்டியலில் நம்ம சேர்ந்திருக்கோம். பட் இந்த வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நிறைய வீரர்கள் நம்ம இந்தியா சார்பாக போயிருக்காங்க, பயங்கரமான இதெல்லாம் போயிருக்காங்க. நேற்று கூட நடைபெற்ற போட்டியில் 2 வெள்ளி மொத்த நாள் செம்மையாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 2 வெள்ளியை வந்து தட்டி தூக்கியிருக்கிறோம். வரும் நாட்களில் நிறைய பதங்கள் வெல்லுவோம் அப்படின்னு இதை இவ்வளோ லீட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஆசிய விளையாட்டு பொறுத்தவரை தான் முத முதல்ல வேணாவை கேட்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
0: இனிப்பில் இனியும் நேயர் வாங்க. வணக்கங்க
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரி சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இவர் ஒரு விளையாட்டு வீரர்.
2: துப்பாக்கி
0: சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா சொல்றீங்க அப்படிதானே? இல்லீங்க, அவர் இல்லீங்க. நன்றி. இனிப்பில்
1: இருக்கீங்க?
0: மறக்க முடியுமா? வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
3: அவர் பேர் பவன் ஷெராவத்.
0: ஆஹா, பவன் ஷெராவத் என்பது சரியான பதில். இவர ஏன் கேட்டிருக்கோம் ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருக்கா கேட்டிருக்கோம்
3: அப்படின்னு? கண்டிப்பா தெரியுது. அதாவது குடியேற்றத்துக்காக கஜேந்தர் பால் சிங்க வந்து பண்ணாங்க, அவருக்கு திடீர்னு

0: ஆனதுனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க.
1: ஆமாம், ஏன்னா அந்த தொடக்க விழான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு போட்டியோட தொடக்க விழாவிலும் நிற விழாவிலும் அந்த நாட்டை ரெப்ரன்சன்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பேர் போவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவன் ஷெராவத், இவர் கபடி வீரர், இவர் வந்து கொடியேந்தி போனார் தொடக்க விழாவில், அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கொடியேந்தி போனார். ஸோ அதை நம்ம கேட்டிருக்கோம். சிவப்பிரங்க என்ன பாடல் கேட்கலாம்?
0: உங்களுக்கு விருப்பமான ஒரு இனிமையான மாலை நேரத்தில் பருவப்படுங்க.
1: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க. நம்ம தருமபுரி பண்பு 2.5, ஏற்காடு பண்பு 103.7 ஒரு சிறிய விளம்பரம், அதை தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்போம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.

நம்ம அருமையான வந்து பதில் சொன்னார். இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நம்ம இந்தியாவை சார்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்கள் வந்து போய் பங்கேற்றிருக்காங்க. ஸோ பங்கேற்றதில் பொதுவாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நம்ம குறிப்பாக கபடியில் நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்கிறோம், அதில் வந்து நம்ம தங்க பதக்கம் வாங்கிறோம். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நடைபெற்ற போட்டியில் வந்து நம்ம ஒற்றையர் பிரிவில் மற்றும் அணிப்பிரிவு ரெண்டு பிரிவிலுமே சேர்ந்து நமக்கு இளவெனில் வாளறிவன் அவங்க வந்து வெள்ளிப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. அணிப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் யார் யார் அப்படின்னா விதர்ஷா கே வினோத், ஷோனா மஸ்கர், இளவனில் வாளறிவன். இவங்க மூணு பேரும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஒற்றையர் பிரிவில் நம்ம தமிழகத்தில் பிறந்த நமக்கெல்லாம் பெருமையை சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாளறிவாளன் அவங்க வந்து நமக்கு சூப்பராக இளவெனில் வாளறிவாளன் அவங்க தான் வந்து தங்கப்பதக்கம் இது என்ன வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய போட்டிகளை வந்து பங்கு இன்றைக்கி கூட நிறைய போட்டிகளாக நடைபெறுகிறது. பேட்மிண்டன், குத்து சண்டை, கலப்பத்திற்கு அப்படி பல்வேறு போட்டிகள் நடைபெறுகிறது. இந்தியா வந்து கிரிக்கெட் போட்டிலும் கண்டிப்பாக ஒரு தங்கப்பதக்கம் வாங்கும் அப்படின்ற இது ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிலவிருக்கிறது. இப்போ நாம் கேட்ட மனுபாக்கர் அவங்களும் இன்னொரு விளையாட்டு வீரர்னா பவன் ஷெராவத், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை அணிவகுப்பு தேசிய கொடியேற்றி சேர்ந்த வீரர்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டோம். அவருக்காக ஒரு நல்ல பாடல் கேட்போம், கில் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாரு.

0: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை.
1: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: இனிமையான இந்த மாலை வேளை நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்தேர்வு வினாக்கள் நிகழ்ச்சியில் எழுந்திருக்கின்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு அற்புதமான இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற ஆசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய கபடி விளையாட்டு வீரரை பற்றி கேட்டோம். அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒன்று என்ன அப்படின்னா, 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நாளைக்கு வந்து நடக்குதுங்க. எங்கே நடக்குதுன்னா, குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தான் நகரில் வந்து நடக்குது. ஸோ இது 72வது திரைப்பட விருது வழங்கும் விழா எப்போன்னா, 2024ஆம் ஆண்டிற்குண்டான விருதுகள் இப்போ கொடுக்குது. இப்போது நமக்கு இதில் சிறந்த திரைப்பட நடிகர்கள், கதாநாயகன், கதாநாயகி, இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் பல்வேறு விருது. நம்ம குறிப்பாக சொன்னால் ராஜ்குமார் பெரியசாமி, அவர் அமரன் திரைப்படத்துக்காக த பெஸ்ட் டைரக்ஷன் ஃபில்ம் அவர் வாங்க போகிறாரு. அது மம்முட்டி அவங்க வந்து கார்த்திக் ஆரியன் இவங்க ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது அப்படின்னா பெஸ்ட் ஆக்டருக்கான விருது. நம்ம அடுத்து இது தொடர்பான ஒரு வினாக்கள் தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். என்னவா இருக்கும் அப்படின்றதான குறிப்புகளை நாங்கள் கொடுக்குறோம். அந்த குறிப்புகளை ஒன்று சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் வந்து கிடைச்சிரும். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் அப்படி சொல்கிறதுக்குள்ளே இனிப்பில் நேயர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க, பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட போயிருப்பாங்க சொல்கிறேன். இனிப்பில் வந்துட்டாங்க, இனிப்பில் இனிமே நேயர் வாங்க வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக உயரமான ஒரு விருது. அந்த விருதை பற்றி நாங்கள் கொடுக்குறோம். நாளைக்கு இது விருது வந்து கொடுக்குறாரு. இவர் ஒரு சிறந்த நடிகர். வணக்கம்
4: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
3: வணக்கம் சொல்லுங்க
4: ஐயா. நான் இந்த மதியம்பாளையம் ராமகாயிருந்து 1வது வந்து 780 ஐயா.
3: சொல்லுங்க லட்சுமணன்.
4: கொடுங்க முயற்சி பண்ணி பாக்கலாம்.
3: அப்படிங்களா, சரிங்க.
5: இவர் பாத்தீங்கன்னா ஒரு நடிகருங்க ஐயா. இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், மராத்தி, ஆங்கிலம் இப்படி பல மொழிகள்ல நடிச்சிருக்காரு. 5 சகாப்தங்கள்ல 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காரு.
3: என்னங்க அப்படிங்களா, நீங்க டீ கண்ணா கடவுள் வந்து பேசுறீங்களான்னு நினைச்சாங்களா அப்படிங்களா, சரிங்க. இப்ப டீ கண்ணா அது எங்க இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் இருக்காது, குறும்பட்டி பக்கம் அப்படிங்களா. சரி சரி, ஓகே,
5: சரிங்க. உங்களுக்கு கண குறிப்பு கொடுக்கலாமா? இவர் நடிகர் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து இவர் ஒரு நாடக கலைஞர். ஆமா,
3: இவருக்கு நாளைக்கு விருது கொடுக்குறாங்க. 72வது தேசிய திரைப்பட விருது வழங்க விழாவில் இவருக்கு விருது கொடுக்குறாங்க. அது என்ன விருது நாங்கள் சொல்கிறோம், ஆள் யாரை கண்டுபிடிச்சுன்னா சரிங்க.
5: விடை சொல்லலாமே.
3: சரிங்க, வாங்க, நல்லதுங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வாங்க வணக்கம். இனிப்பில் இனியும் நேயர் வணக்கங்க.
6: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க. ஆர்மிங்க தானே பாண்டி, தண்டபாணி. உங்களுக்கு ஒன்று குறி கொடுக்கலாம் ஐயா. சரிங்க. இவர் வந்து கன்னட நடிகருங்க, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நடிகர். இப்போ 28 வயது ஆகிறது. 1973 முதல் கொண்டு திரைப்படங்களை நடிச்சாரு. அது யாருன்னு பேர் சொல்லுங்க.
6: அவருடைய பெயர் வந்து அனந்தநாத்.
3: ஆ சூப்பருங்க, பட்டைகள் விட்டீங்களே. அனந்தநாக் அப்படிதான் பிரபலமான கன்னட சினிமாவின் முதன்மை பங்களிப்பு செய்த ஒரு இந்திய நடிகர். 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறாரு. 250க்கும் மேற்பட்ட கன்னட படங்களும் நடிக்கிறாரு. இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போது நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்குள்ள பங்கேற்கிறாரு. ஏன் இவரை பற்றி கேட்டோம் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? வழங்கப்படுகிறது. எப்படி ஒரு சயின்ஸ் துறையில இல்ல மருத்துவ துறையில நோபல் பிரைஸ்ன்றது மிகப்பெரிய ஒன் ஆஃப் த ஹைடெக், ரொம்ப உயர்ந்த ஒரு விருது. அந்த மாதிரி சினிமா துறையில இந்தியாவில கொடுக்கிற மிக உயர்ந்த விருதுன்னா தாதா சாகேப் பால்கே விருது.

0: அது 2024 ஆம் ஆண்டிற்கான இந்த நடிகருக்காக கொடுக்குறாங்க. அனந்த் நாக் கன்னட திரைப்பட நடிகர் அப்படின்பது சரியான பதில். சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டீங்க. அற்புதமான பதிலை சொன்னதுனால இவருக்கு ஒரு நல்ல பாட்டு நாங்கள் கொடுக்கணும் ஆசைப்பட்றோங்க. ஏன்னா நடிகரை பற்றி சொல்கிறதுனால ஒரு நல்ல பாட்டு சொல்லுங்க போகலாம், நம்ம கேட்கலாம், எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: இனிமையான இளையராஜா பாடுறா, உன்னை தேடி வருவேன்.
0: உன்னை தேடி வருவேன்.
1: ஆமா, 102.5 கோடை பண்பலை, ஏற்காடு பண்பலை 103.7 ரெண்டுலயுமே தேடி தேடி வந்து நாங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இன்னைக்குதான் பாட்டு வாங்கியிருக்கேன்.
0: ஒரு நாளில் மலர்ந்தேனே ஒரு நாளில் மறந்தேன். ஆஹா, என்னமோ அருமையான ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்க இல்லைங்களா, சூப்பரான பாட்டு. அந்த பாட்டை வந்து நம்ம கேட்கலாங்க. அதுக்கு முன்பாக விளம்பர இடைவெளி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
7: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
8: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: நல்லமா இருக்குங்க. சொல்லுங்க, என்ன பதில் சொல்லாமா? பக்கத்து யாராவது திட்டுறாங்க, ஏ ஏன்றாங்க உங்களை வேற அப்படிங்களா? அப்படிங்களா? சரி, என்ன மாதிரி சின்ன பையன் நட்டுங்குது? சின்ன சின்ன பசங்க நட்டுங்குது. சரி ஓகேங்க
1: சார். பத்தி ஒரு எளிமையான ஒரு வேற குறிப்பு வேணுமா? எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம் சார். முயற்சி பண்ணலாம்.
0: சரிங்க
2: சரிங்க. உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பறவை வந்து சேரி, களிமண், புற்கள், விலங்குகளுடைய முடிகளை தன்னுடைய எச்சிலுடன் சேர்ந்து தான் வந்து இந்த கூடை கட்டுமா?
1: பறவைகளா? அது நம்ம தமிழ்நாட்டில்
0: இல்லை, உலகமளவும் பறவை இருக்குதுங்க.
2: வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பறவை.
1: ராஜாளி பறவை?
0: ராஜாளி பருந்து இல்லையா? மேற்கு நிறைய டைம் வந்து கேட்டோம், சுற்றுப்புற சூழலின் பாதுகாவலன்ற மாதிரி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
3: மாலை வணக்கம் இருவருக்கும் மேடம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நல்லமில்லி ஒன்றியம் நாசமுத்தி என்ஆர் முத்து.
2: சரிங்க முத்தையா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
3: கொடுங்க மேடம், முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
2: இதனுடைய பறவைகள் பார்த்தீங்கன்னா, ஆண் மற்றும் பெண் பறவைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கும். இதில் வந்து எளிதில் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது, இது ஆண் பறவை பெண் பறவை என்று.
0: உங்களுக்கான குறிப்பு, பொதுவா இந்த பறவைகள் உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட தென் அமெரிக்கா நாடுகளான அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவே, பராகுவே, பொலிவியா போன்ற நாடுகளில் அதிகமா பறவை காணப்படுகிறது.
2: இந்த பறவை சுமார் 18 முதல் 23 சென்டிமீட்டர் நீளமும் 31 to 65 கிலோகிராம் எடையும் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர அளவிலான ஒரு பறவை.
0: சரிங்க. இனிப்பிளினியம் நேயர்
2: வருக வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: எங்கே காலையிலிருந்து லட்சுமி பேசுறேங்கம்மா.
2: லட்சுமி அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு வேணுங்களா? இந்த பறவை பார்த்தீங்கன்னா, காடுகள் மட்டுமின்றி மனிதர்கள் வாழும் விவசாய நிலங்கள், நகர்ப்புற பூங்காக்கள், தொலைபேசி கம்பங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மேலே, கட்டடங்கள் மேலே அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே கூடு கட்டி வாழ பழகி கொண்ட ஒரு பறவைன்னே சொல்லலாம். முயற்சிக்கு நன்றிமா. அந்த பறவை இல்ல, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: ரங்கசாமி ஐயா.
0: சொல்லுங்க ரங்கசாமி, என்னவா இருக்கலாம்? அப்படின்றதான் ஒரு சரியான பதில். இது வந்து அர்ஜென்டினா நாட்டோட தேசிய பறவையாகவும் இருக்குது. இந்த பறவையோட விசேஷமானது இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி தான், ஐசியன் வகைப்பாட்டில் த லீஸ்ட் கன்சர்ன், குறைந்த அளவு இருக்கக்கூடிய பறவைகள் ரூபஸ் ஆர்னரா, அர்ஜென்டினா தேசிய பறவை. 2 முதல் 4 முட்டைகள் வந்து இடும். ஆண் மற்றும் பெண் இரண்டும் குஞ்சுகளை பராமரிக்கும். பொதுவாக ஒரு சில பறவைகள் பெண் தான் குஞ்சு, அந்த சின்ன சின்ன குட்டி பறவைகளை அந்த பராமரிப்பும், இது ஆண் பெண் இரண்டு பறவைகளும் சேர்ந்து பராமரிக்கும். கூட்டு ஒரு பக்க நுழைவாயிலும் அதற்கு முட்டைகள் இருக்கும், தனி அறையும் இருக்கும். ஒரு கூடுலாம் வந்து தனியாக வசிக்கும், பறவைகளாக ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடியதான். எப்படிலாம் கூடு கட்டினா, சுட்ட மண் அடுப்பு போன்ற வடிவத்தில் இருப்பதால் இதற்கு ஹெரோனோ என்று பெயர் வந்தது. அந்த அடுப்பு மாதிரி இருக்கும். நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு வந்து செய்வாங்க. அப்போ இப்போ இருக்கலேருந்தெல்லாம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடிலாம் ஒரு 2 அடுப்பு இருக்கும். பக்கத்து அடுப்பில் வந்து பருப்பு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பானையில், இன்னொரு அடுப்பில் வந்து ரைஸ் வச்சுருப்பாங்க. ஒரு

0: ரெண்டு அடுப்பு வந்து செய்வாங்க. அப்போ இப்போ இருக்கிற இந்த ஒரு 10 15 வருஷம் முன்னாடிலாம் ஒரு ரெண்டு அடுப்பு இருக்கும். பக்கத்து அடுப்பில் வந்து பருப்பு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பானையில், இன்னொரு அதில் வந்து ரைஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கத்தில் நம்ம நெருப்பு வச்சுனா இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து ஹீட்டு அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வேஸ்ட் ஆகாத மாதிரி, அந்த மாதிரி வந்து இது கூடு கட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த பறவை. பறவைக்கு இவ்வளோ டெக்னாலஜி அறிவுகள் சார்ந்தது இருக்கிறதுனால நம்ம இதை பற்றிக்கிட்டோம். இது எதுமாரி விஷயம்லாம் சாப்பிடும் அப்படின்னா இந்த எறும்புகள், கரையான்கள், சிலந்திகள், அப்புறம் பூச்சிகள் இதெல்லாம் வந்து உண்ணக்கூடியது இந்த வகையான பறவை இனம். அற்புதமான பதில் சொன்னார் ரூபஸ் அர்னோரா அப்படின்றது தான் சரியான பதில். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பறந்த மீன் பொறியை உன் கண்களில் கண்டேன்.
0: என்னங்க படம், என்னங்க படம்?
1: படம் பூவா தலையா?
0: பூவா தலை. என்ன பழைய படங்களா புது படங்களா இது?
1: இதெல்லாம் நடுத்தர படம் தாங்க.
0: சரி ஓகேங்க. பூவா தலை என்ன படம் சொன்னீங்க?
1: மதுரையில் பறந்த மீன் பொறியை உன் கண்களில் கண்டேன்.
0: சரிங்க, சூப்பருங்க, நல்லதுங்க. வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்பலாம். அதற்கு முன்பாக சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அன்புடன் லட்சுமி டைல்ஸ்.

0: 4:42 நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெய்யக்கூடிய ஒரு அந்த கிளைமேட் மேகங்கள்லாம் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய இடங்களில் வெயில் கூட அடிக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மழை வேறு இருக்கும். யாராவது வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு கொடை அப்படி கையிலிட்டு போயிருங்க. ஏன்னா மழையில் நனைஞ்சு வந்துட்டால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் மழை பெய்யும் போது ஒரு சில பேர் பைக்கிலோட போயிட்டுருக்கீங்க, மழை பெஞ்சு கொஞ்சம் ஓரம் நின்றுட்டு போங்க. ஏன்னா அப்படி போகும்போது நமக்கு அந்த தண்ணி வந்து கண்ணெல்லாம் படும்போது நமக்கு வண்டி நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது, இல்லை வண்டிகள் வந்து சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழை வரும்போது முடிஞ்சளவு நம்ம ஓரணிட்டு மழை விட்ட பிறகு போனால் நமக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படின்ட்டு மறக்காம ஹெல்மெட்டு போட்டுப்போங்க. டூவில் போகிறவங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம இசைக்கு மயங்காத உயிரில் அப்படின்னு சொல்லுவோம். மனுஷன் பிறந்ததுலேருந்து கடைசி வரதுக்கு இசையோடு தான் நம்ம எப்பவுமே பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட இசை வரும், ஒரு வயசு குழந்தை இல்லை 6 மாதம் குழந்தைங்களுக்கு கூட இசை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் செல்ஃபோனாக கொடுத்துருவாங்க, பாட்டு மாரி வச்சு கொடுத்துருவோம், அந்த குழந்தைங்க அப்படியே கேட்டுன்னு அமைதியாக இருப்பாங்க. அதனால் இசை என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய லீடியாக கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்ததாக ஒரு இசைக்கருவியை பற்றி தான் குறிப்புகள் வந்து கொடுக்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: பெருக. வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இது பாத்தீங்கன்னா ஒரு இசைக்கருவி, சங்க காலத்துல இருந்தே குறிப்பிடக்கூடிய ஒரு இசைக்கருவி. இதை பத்தின இது பற்றி வந்து திருமுறைகள் கூட பாடல்கள் பெற்ற இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி.
0: திருமுறையில் நிறைய இசைக்கருவிகள்
2: கொடுங்க.
0: தம்பூரா இல்லைங்க, அது இல்லைங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுகிறேன் சார்.
0: தியாகராஜன், சொல்லுங்க. தியாகராஜன்
3: சார், இது எதாவது குழு சொல்ல முடியுங்களா?
0: உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க.
1: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு இசைக்கருவி.
4: கிருஷ்ணன்
1: ஐயா, குறிப்புகள் கொடுக்கலாமா?
4: சொல்லுங்க.
1: புல்லாங்குழல் முயற்சிக்கு நன்றியே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
0: வணக்கங்க.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறீங்க.
0: சொல்லுங்க அன்பு, குறிப்புகள் கொடுக்கலாமா?
5: இது நரம்பு சம்பந்தப்பட்டு இருக்குதுங்களா?
0: நரம்பு சம்பந்தப்பட்டது இல்லைங்க, தோல்.
1: நரம்பு சம்பந்தப்பட்டது
5: யாழ் சொல்லலான்னு இருந்தேன்.
0: யாழ், ஆமாங்க, யாழ் இல்லைங்களே.
5: நன்றி.
0: வாங்க இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
6: எம்எல் முருகேசன், காமராஜர் மருதேரி.
0: சரிங்க, ஒரு பாடல் இலக்கியங்கள்லாம் பாடப்பட்டிருக்கோம். தண்டு தாளமும் குளந்தன்னுமை கருவியும் புறவில் கொண்ட பூதமும் உடையார் கோலமும் பளப்பள உடையார் கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அறியதோர் கரந்தை உண்டு. இந்த பாடலில் வந்து இந்த கருவி வந்திருக்குங்க. அந்த பாடலில் பாடப்பட்ட கருவிகள் நிறைய சொல்லிருக்கேன், அது ஒரு கருவி. இது
6: என்னங்க?
0: தம்பூரா. தம்பூரா சொல்லுங்களா? தம்பூராவில் அது இல்லைங்க. நன்றி. இனிப்பில் இனிம் நேயர்
1: வருக. வணக்கம்.
7: வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். யாரிங்க?

0: எங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் வந்து பாலன் பேசுறேன்.
0: பாலன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: இது பார்த்தீங்கன்னா மீட்டுச்சொல், அறுதி, மோரா, கதி, இப்படி வந்து சங்க காலங்களில் இந்த மாதிரியான பேரில் கூட அழைச்சிருக்காங்க இந்த கருவியை.
1: உடுக்கை
0: உடுக்கை
2: இல்லைங்களே.
1: நன்றி
2: சரி,
1: நன்றி.
2: நன்றிங்க. இனிப்பிலையும் அடுத்த நேரம் வணக்கம்.
3: ஐயா, இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கங்க, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: மோதுகண்டி பஞ்சாயத்து தோமல்லி கிராமத்தில் எம் தந்தா ராஜேந்திரன்.
2: சொல்லுங்க ராஜேந்திரன்.
3: ஐயா சொல்லுங்க, எனக்கு ஒரு குறிப்பு பத்தி கேட்டிருக்கீங்க.
0: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா இது மென்மையாக ஒளி எழுப்பக்கூடியது, அதனால கூட இதுக்கு அதனுடைய பெயரே வந்திருக்கு.
3: அப்படின்னா மிருதங்கம் சொன்னாங்களா?
0: என்னங்கய்யா?
3: மிருதங்கம்.
2: அது இல்லைங்களே.
0: ஆனா அதுல ஒரு வகை தான் ஐயா.
2: சரிங்க. இனிப்பிள்ளை நீம் நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசலாமே, நீங்க பேச கேட்க மாட்டேங்க. கெட்டலினா இங்க ராமர்குடல் சந்தாரப்பட்டி பக்கம் இருக்க அந்த கெட்டலிங்க? இண்டூர் பக்கம் இருக்குதா? என்ன என்ன பண்றீங்க? எடுத்து அறிமுக நேரங்களா இருக்கும் பேசுறீங்களா?
4: ஆல்ரெடி பேசிருக்கேன்.
2: சரிங்க, பாருங்க, உங்களுக்கான குறிப்பு இதுதான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக் வரும் இல்லைங்களா, அந்த மியூசிக் தான்
4: உரிமை
2: உரிமை இல்லைங்களே. சரிங்க, நன்றிங்க. வாங்க இனிப்பிள்ளை நீ மறுத்த நேரம் வணக்கம்.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
5: என்ஜோ காலிலிருந்து ராணி.
0: ராணி அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: நீங்க எதிர்ப்பத சொல்லுவோன்னு சொன்னீங்க, ரொம்ப மென்மையா இருக்குன்னு சொல்லி. தன்மை
0: தன்னுமை எப்படி கண்டுபிடிச்சீங்க?
5: அதாவது ரொம்ப மென்மையா வாசிக்கும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா,
2: திருவிளையாடல் புராணம் பாத்திருங்க, திருவிளையாடல் அப்படின்னு பாத்திருப்பீங்களா? நம்ம சிவாஜி சார் நடிச்சிருப்பாருங்களா? சோ அந்த மாதிரி பழமையான திரைப்படங்கள், இந்த புராண திரைப்படங்கள்ல இந்த மாதிரி இசை எல்லாம் வாசிக்கப்படும். அதுதான் வந்து தன்னுமை என்பது சரியான பதில். இதை பத்தி என்ன சில குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க சொல்லுங்க. சரிங்க, என்ன அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய பேர் இருக்குமோ வரல. சரிங்க, ஓகேங்க.
5: தமிழே வரல.
2: சரிங்க, இதை பத்தி இன்னும் சில குறிப்புகள் எல்லாம் வந்து கதிரொலி கொடுப்பாங்க. என்ன பாலகலை சொல்லுங்கம்மா?
5: தர்மதுரை படம், பழைய தர்மதுரை, ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
2: சரிங்க, கேட்கலாங்க. அதுக்கு முன்பாக கதிரொலி இதை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா. நேயர் வந்து சரியான பதிலை சொல்லிட்டாங்க. என்ஜிஓ காலனியிலிருந்து ராணி சொல்லியிருக்காங்க, தன்னுமைன்றது வந்து தான் சரியான பதில். இது வந்து தொன்மையான தமிழ் இசைக்கருவிகளில் ஒன்று. இது ஒரு தோளால் செய்யப்பட்ட தாள வாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இது கொட்டு இசைக்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. மிருதங்கம் இல்லை, ஆனால் மிருதங்கத்தில் ஒரு வகையான ஒரு இசைக்கருவி. இது அகப்புற முழவு எனப்படும் நடுநிலை தாள கருவிகளில் ஒன்றா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம், திருமுறையிலலாம் தன்னுமை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. பாடல் பெற்ற ஒரு இசைக்கருவினே சொல்லலாம். இது மென்மையான ஒளியை எழுப்பும் தன்மை கொண்டதுனால சிலப்பதிகாரம் இதை வந்து தாள் குரல் தன்னுமை அப்படின்னே அழைக்கப்படுது. இக்கருவியை காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று மிருதங்கத்தில் ஒரு வகையான ஒரு இசைக்கருவியாக வந்துடுச்சு.
2: சரிங்க, அவருக்கான ஒரு பாடலை கேட்போம், தர்மதுரை என்ற திரைப்படத்திற்காக.

0: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு.

0: கிருஷ்ணகிரி.
1: 4:56 நிகழ்ச்சியில் விடுத்த வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த குறிப்பாக நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் மிக முக்கியமாகவும் புகழ்பெற்ற வைண திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது, 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் ஆழ்வார்களால் மங்கள சாஸ்திரம் பாடப்பட்ட இந்த திருக்கோயில், அது என்ன திருக்கோயில் அப்படின்றத நீங்கள் பதில் சொல்லணும். இனிப்பில் இனிய நேயர்
2: வருக, வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம். வைணவ திருத்தலத்துல ஒன்று, அதே மாதிரி வைணவர்கள் போற்றக்கூடிய 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக போற்றப்படக்கூடிய ஒரு பிரபலமான கோவில். உங்க வானொலியோட அளவை வந்து குறைச்சு வச்சுக்கலாமே.
1: சொல்லுங்க பாக்கலாம், யாரா இருக்காங்க டக்குன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி நிறைவுகள் இருக்கு. நாம காலாஸ்தி இல்லைங்களா? இனிப்பில் இனிமே ஆயிருவாங்க. வணக்கம்.
2: வருக, வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் அந்திய சந்தி நிலையம் கைப்பேர் ஜனநாயகம்.
2: சரிங்க, உங்களுக்கு அந்த குறிப்பு கொடுக்கலாமா?
3: கொடுங்கம்மா.
1: இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குதுங்க.
3: சரிங்க,
1: எந்த கோயில்னு சொல்லணும்
2: விடை சொல்லாம. ஈஸியான குறிப்பே வந்து என்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லிட்டாரு. பூரி ஜெகநாதர் ஆலயங்களா? முயற்சிக்கு நன்றியா. கடந்த நிகழ்ச்சி
1: கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். இனிப்பிள்ளை நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க. வருஷத்துக்கு 6 மாசம் மட்டுமே இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படும். அது ஏன்னா இமயமலை பகுதியில் இருக்கிறதுனால கடும் குளிர் காரணமாகவும் பழி பொணி காரணமாகவும் இதுக்கு பர்மிஷன் கிடையாது. மே முதல் நவம்பர் மாதம் மட்டும் நம்ம இதை தரிசிக்கலாம் அந்த கோயில.
4: மாதா கோயிலுக்கு
1: இல்லைங்க. இல்லைங்க. இனிப்பிள்ளை நேயர் வாங்க. வணக்கம்.
2: வருக, வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
4: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பெரியதுலப்பட்டி சண்முகம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சொல்லிட்டீங்க. நேரடியாக குறிப்பு
2: இந்த கோவில்ல வந்து இறைவன் எப்படி இருப்பாருன்னா, இவர் தியான கோலத்தில், அதாவது பத்மாசனம் கோலத்துல வந்து காணப்படக்கூடியவர், மூலவர் அப்படிதான் இருக்கிறாரு. படுத்த தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பத்மாசனம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கோலத்துலதான் இருப்பாங்க.
1: வாங்க. வணக்கம்.
2: வருக, வணக்கம்.
1: சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க?
5: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
1: சொல்லுங்க அக்பர், என்ன குறிப்பு இருக்கா? ஆஹா, சருப்பு தான், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கோயில். கேதார்நாத்துக்கு கூட ஒரு பேர் வந்துடும், எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிரமாண கோயில் தான்.
2: கேதார்நாத்துக்கு வந்து தொடர்புடைய ஒரு கோயில்னே சொல்லலாம்.
1: வாங்க. வணக்கம்.
2: ரைமிங்ல முடியக்கூடிய ஒரு கோவில் இது.
1: சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க?
6: சார், பைசலி பஞ்சாயத்துக்கு எங்க சேட்டிக்குல இருந்து விஜயா பேசுறேன்.
1: சொல்லுங்க விஜயாங்களா?
6: அமர்நாத்.
1: அமர்நாத் சொல்றீங்க, கேதார்நாத்
2: சொல்றீங்க,
1: ஒரு பிரபலமான விளையாட்டு வீரர் பேர் கூட பேர் இருக்கும் இந்த கோயிலோட பேர்ல இருக்கும்.
2: வணக்கம்
1: சார். சொல்லுங்க. சொல்லுங்க கர்ணாகரன். என்ன பழம் என்ன இருக்கும்? அப்படி போடுங்க, அவ்வளவுதாங்க. சரிங்க, சூப்பருங்க. ஆமா, அற்புதம், அற்புதமா
5: சொல்லுங்க.
1: அப்படிங்களா?
2: சரியான பதில கடைசி நேரத்துல சொன்னதுனால பாடல் வந்து உங்களுக்கு
1: உங்களுக்காக தாங்க. அஞ்சு டு ஆறு வரகள் அத்தனை பாடல் உங்களுக்காக தாங்க. மாலை தண்ணி உங்களுக்கு. சரிங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு 5 வினாக்கள் வந்து கேட்டோம். முதல் வினாவாக ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆசிய விளையாட்டு போட்டி. அந்த விளையாட்டு போட்டி தொடக்க விழாவிலே தேசிய கொடி ஏந்தி சென்ற கபடி வீரர் பவன் ஷராவத், அது முதல் வினாவாக கேட்டோம். ரெண்டாவது வினாவாக, நாளைக்கு செப்டம்பர் 22 நாளைக்கு குஜராத்தில் வந்து 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சி நடக்குது. அதில் 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கன்னட நடிகர் அனந்த் நாக் அவருக்கு கொடுக்குறாங்க. மூன்றாவது என்ன கேட்டோம்?
2: ஒரு பறவை பத்தின குறிப்பு கொடுத்தோம். இது வந்து ரூஃபஸ் ஆரேனரோ, அதாவது செம்பழுப்பு ஹார்னரோ அப்படின்ற ஒரு பறவை பத்தின குறிப்பு கொடுத்தோம். அடுத்து வந்து தன்னுமை இசைக்கருவி, சங்க காலங்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு தன்னுமை இசைக்கருவி பத்தி கொடுத்தோம். அஞ்சாவதா இப்போ வந்து புரட்டாசி மாதம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி விஷ்ணு பெருமாளுடைய 108 திவ்ய தலங்கள்ல ஒன்றான உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாத் திருக்கோயில பற்றி.
1: அது புரட்டாசி மாசம் 5 சனிக்கிழமை வரும். நேற்று முதல் சனிக்கு நேற்று முன்னாள் முதல் சனி வந்துச்சு.

0: நான்கு சன்னிகள் பெருமாள் கோயில் பிரபா சொன்னால் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் நிறைய பெருமாள் கோயில்கள் அங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அதுக்காக நம்ம பத்ரிநாத் கோயிலை பற்றிக்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சி இதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து
1: மற்றும் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி. நன்றி நேர்களே.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆலண்டி அடைநேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களாக ஐசியூவில் அட்மிட்டான கேசஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, குழந்தைகள் தவறுதலாக சீமெண்ணையோ இல்லை பெயின் தின்னரையோ குடிச்சிட்டாலோ இல்லை குடிக்கும்போது புறையேறினாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைகளுக்கு ஐசியூ தேவையா, எத்தனை நாள் தேவை, என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை ஆஸ்பிரேஷன் நியூமோனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வயிற்றுக்கு போகிறதுனால பெரியதளவில் பாதிப்பு இருக்காது. அன்லஸ் ரொம்ப அதிகமாக போய் கேஸ்ட்ரைட்டிஸ் சிவியராக இருக்குன்னா தான் அதனால் பிரச்சனை வரும். நம்ம அதை குடிக்கும்போது எப்படியும் காஃப் பண்ணுவாங்க, அப்போ ஆஸ்பிரேட் ஆகி நுரையீரல் சுவாச குழாய்க்குள்ளே போச்சுன்னா தான் இந்த கிரோசினோ தின்னரோ ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு உயிர் சேதம் கூட ஆயிருக்கு. அதனால் இதை ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பெப்சி பாட்டிலில் ஸ்ப்ரைட் பாட்டிலில் அதில் நம்ம கிரோசினோ இல்லை தின்னரோ ஊற்றி வைக்கிறது, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்களால அதை துறக்க முடியாத டைட்டான வேறு மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க. இது எல்லாரும் ஒரு பெரிய லெசனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் போயிருக்கு. இப்போ ஐசியூ தேவையா எல்லாருக்கும்? ஒரு சில பேருக்கு அவங்க மைல்டாக தான் வயிற்றுக்குள்ளரையே போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம அப்சர்வேஷன் மட்டும் ஒரு 24 hours பண்ணால் போதும், ஐசியூ கூட தேவையில்லை. ஆனால் ஒரு சில பேர் வரும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும், காஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாகிற வரைக்கும் ஐசியூ தேவை. கொஞ்சம் மூச்சு வாங்கிறது சரியாயிட்டதுக்கப்புறம் வேணால் நம்ம நார்மல் வார்டுக்கு மாற்றலாம். ஸோ தின்னர் கிரோசின் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிம்டம்ஸ் சைன்ஸ் தான் உண்டாக்கும். ரெண்டுமே பேரண்ட்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது அது குடித்ததுக்கப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக பக்கத்தில் இருக்க குழந்தைங்க டாக்டர் இல்லை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ண சொன்னாலும் அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அவங்கள நம்பி அட்மிட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப ரொம்ப சிவியர் கண்டிஷனும் போகும். ஸோ கிரோசின் ஆஸ்பிரேஷன் மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். டெங்கு, ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு சொல்லக்கூடிய உண்ணி காய்ச்சல், அப்புறம் வேறு சில லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வீசிங், நிமோனியா போன்றவை, இது எல்லாமே பாதிக்கப்படுற குழந்தைகள் எப்படி வந்து சிக்காகிறாங்க, அதாவது எந்த மாதிரி குழந்தைகள் சிக்காகிறாங்க, அந்த மாதிரி சிக்காகிற குழந்தைகள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத டீட்டெயில்டாக கடந்த 10 நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி ஒரு தனி பதிவாகவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற ஐசியூ அப்படிங்கிற தலைப்பில் வர இந்த வீடியோவையும் குழந்தைகள் நலம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க டைமில் நிறைய பேர் டவுட்ஸும் அப்பப்போ கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில பேர் கேட்ட டவுட்ஸு அதை இன்றைக்கி நான் ஒரு பகிர்ந்துக்கிறேன். இப்போது ஐசியூவில் அட்மிட் ஆகிற குழந்தைகள் வந்து நிறைய பேர் சிக்காவாங்க. அது வந்து உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் சிக்காகிறாங்கன்னா உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? உங்களால் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஒருத்தரே பார்த்து அத்தனை பேரையும் கேர் பண்ணிக்க முடியுமா, இது சாத்தியமானு கேட்டாங்க. அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு டீம் வச்சுருப்போம். ஐசியூ ரன் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு 2 பேர் 3 பேர் கூட பத்தாது. நல்ல நர்சஸ் ஒரு 5-6 பேர், டாக்டர்ஸ் ஒரு 5-6 பேர், ரவுண்ட் த கிளாக் இருக்கிற மாதிரி டியூட்டி டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே தேவை. நம்ம ஹாஸ்பிட்டலையும் இவங்க எல்லாமே இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஐசியூவிலும் அதான் நடக்குது. ஒரு நல்ல டீம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஐசியூவை ரன் பண்ண முடியும், நிறைய குழந்தைகளை காப்பாற்ற முடியும். ஸோ மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக

மாலை நேரம் 5:06, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருந்த மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கிற நேரம். சூரியன் தன் பயணத்தை முடித்து கொண்டு மறைய தொடங்கும் இந்த அழகான மாலை பொழுதுல உங்களோடு இனிமையாக பயணிக்க வருகிறது உங்கள் மனதுக்கு பிடித்த நிகழ்ச்சி மாலை தின்றல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் பாப்பாரப்பட்டி.
5: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் அக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
6: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: மாலை தென்றல் ஒரு நாளின் சோர்வை மறைக்க வைக்கும் இசை, மனதை வருடி செல்லும் மெல்லிசை, நினைவுகளை மீண்டும் நம் கண்முன்னே கொண்டு வரும் பழைய பாடல்கள், இன்றைய தலைமுறையின் விருப்ப பாடல்கள், இவை எல்லாமே இனிமையாக சங்கமிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மாலை பொழுதை இன்னும் அழகாக்க நாங்கள் தயாராக பாட்டுகளோட ரெடியாக இருக்கோம். வேலை முடித்து வீடு திரும்பி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஓய்வாக அமர்ந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பயணத்தில் நம்மோடு இணைந்து இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் உங்கள் காதுகளில் இசையும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் உங்கள் நினைவுகளில் இனிமையும் நிறையட்டும். இதோ மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது 2004ஆம் ஆண்டு வெளியான ஜெயராம் திரைப்படத்தின் ஒரு பாடல். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் அனுப் ரூபேன்ஸ் இசையில் சுமங்கலியின் குரல்வனத்தில் கேட்டு ரசித்து இணைந்திருப்போம் பண்பலையோடு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மனதை உருட வருகிறது. 2009 வெளியான லீலை திரைப்படத்திலிருந்து சதீஷ் சக்கரவர்த்தியின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் ஒரு இனிமையான பாடல்.

5:15 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு.

நேர்களே, 5:25 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான மனதிற்கு மகிழ்ச்சியை ஊட்டும் பாடல்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது 2009 வெளியான காதல்னா சும்மா இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் உதித் நாராயண் மற்றும் சுஜாதா மோகன் குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல். கேட்டிருந்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

5:31 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷலின் கொஞ்சம் குரலில் கேட்டு இணைந்திருங்கள் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷலின் கொஞ்சம் குரலில் கேட்டு இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: இதயம் தொட்ட இதமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது இளையராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரல் வண்ணத்தில் ஜூலி கணபதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
4: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
5: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
8: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: ஐந்து மணி 45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையில் தவசி திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் உங்கள் உள்ளங்களை கவரும் ஒரு பாடல், இனிய பாடல். அதை கேட்டு மகிழ்ந்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம்.

0: மறியல் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: பண்பலை இசை பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 5:52. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம்மை ஆள வருகிறது. அரசி என்ற திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் விஜய், யேசுதாஸ் மற்றும் சுஜாதா.

0: தம்பி, தம்பி
1: சொல்லுங்கக்கா.
0: இந்த மெஷின்ல இருந்து ஒரு 5000 ரூபா எடுத்து கொடுப்பா.
1: சரி கார்டை கொடுங்க. எவ்வளோ எடுக்கணும், நம்பர்லாம் சொல்லுங்க.
0: ஒரு 5000 ரூபா எடுத்து கொடுப்பா. இந்தப்பா அந்த நம்பரு, இந்த இதில் எழுதியிருக்கு பாருப்பா, இதை பார்த்து எடுத்து கொடுப்பா.
1: சரிக்கா.
0: எடுத்தாச்சாப்பா, ரொம்ப நன்றிப்பா.
1: ஐயோ காடை விட்டு போயிட்டாங்களே. ஆஹா, நமக்கு வேற பண தேவை இருக்கு, பக்கத்தில் யாரும் இல்லை. ஒரு 10000 ரூபா எடுப்போம்.
0: என்னது இது, என்ன அனுப்பியிருக்காங்க? ஏதோ சவுண்டு வந்துட்டே இருக்கே. இதில் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையே. யார் அனுப்பியிருப்பா? யார், யார்கிட்ட போய் கேட்கறது? இந்த அந்த அக்கா வராங்க. சரி அந்த அக்காட்ட போய் கேட்போம். அக்கா இதில் என்னக்கா அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கக்கா.
2: கொண்டாங்க பாப்போம். ஏடிஎம்ல இருந்து இப்ப பணம் எடுத்தீங்களா?
0: ஆமாக்கா, நேற்று 5000 ரூபா எடுத்தேன்.
2: 5000 ரூபாயா? நீங்க 15000 ரூபாயிலமா எடுத்திருக்கீங்க.
0: இல்லையேக்கா, நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் 5000 தானேக்கா எடுத்தேன்.
2: இந்தா பாத்துட்டேமா, 2 தடவை மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல ஒரு 5000 ரூபா எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஒரு 10000 ரூபா எடுத்திருக்கீங்க.
0: அய்யோ இல்லக்கா.
2: சரி யார் எடுத்தாங்க பணம், நீங்க எடுத்தீங்களா?
0: இல்லக்கா, எனக்கு தான் அதெல்லாம் எடுக்க தெரியாதே. ஏடிஎம் போனேனா, அங்க ஒரு பையன் நின்று இருந்தான். அந்த தம்பியை கூப்பிட்டு கொஞ்சம் 5000 ரூபா எடுத்து கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன்.
2: சரி அந்த பையல்கிட்ட கார்டு கொடுத்துருப்பீங்க, அப்ப நம்பரும் கொடுத்துருப்பீங்கல்ல?
0: ஆமாக்கா, கார்டு நம்பர் சேர்த்து தான் கொடுத்தேன்.
2: அந்த பையன் முதல்ல 5000 ரூபா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் 10000 ரூபா அந்த பையன் எடுத்திருக்கான்.
0: ஐயோ என்னக்கா பண்றது, இப்போதான்க்கா ஞாபகம் வருது, ஏடிஎம் கார்டை வேற நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்க்கா.
2: இதுக்கு தான் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்க ஏடிஎம் கார்டையோ பின் நம்பரையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. இனிமேலாவது கவனமா இருங்கம்மா.

0: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜர் திருக்கோயில். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நடன கலைஞரும், குறிப்பாக பரதநாட்டிய கலைஞர்களும் நடன கடவுளான நடராஜரை வணங்குகிறார்கள். சிதம்பரத்தில் உள்ள நடராஜரின் பஞ்சலோக உருவம் உலக புகழ் பெற்றது. சிதம்பரம் என்பது யாராலும் ஆராய முடியாத அல்லது அதன் வேர் அல்லது முடிவை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியம். உலக புகழ் பெற்ற இந்த கோயிலில் கோவிந்தராஜர் என்ற பெயரில் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் கோவில் அமைந்துள்ளது. இங்கே இறைவன் ஆதிசேஷர் என்ற ஏழு தலை பாம்பின் மீது படுத்திருக்கிறார். நாம் முதலில் பார்ப்பது நடராஜரின் உருவம். உள்ளே செல்லும் போது நாம் கோவிந்தராஜ பெருமாளை தரிசிக்கலாம். இந்த கோவில் திராவிட பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார் துறவிகளின் ஆரம்ப கால இடைக்கால தமிழ் கொள்கையான திவ்ய பிரபந்தத்தில் இது மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகை காக்கும் விஷ்ணுவின் 108 முக்கியமான கோவில்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று இது. இங்கு அவரது துணைவியார் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி புண்டரீகவள்ளி என்று அழைக்கப்படுகிறார். பூசாரிகள் ஒரு நாளைக்கு 6 முறை திருவிழாக்கள் மற்றும் தினசரி பூஜைகள் செய்கிறார்கள். இங்கே நாம் சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோவிலில் இணைந்திருப்பதை காண்கிறோம். இரண்டு கடவுள்களுக்கும் இடையில் எந்த

0: வித்தியாசமும் இல்லை, இருவரும் ஒன்றுதான் என்பதை இது குறிக்கிறது. பிரம்மா நான்கு முகங்களுடன் விஷ்ணுவின் கடற்படை நான் மீது அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். ஆனால் அவர் இங்கு நின்று கொண்டு காட்சியளிக்கிறார். பஞ்சபூதங்கள் ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர் மற்றும் பிருத்திவி. பெருமாள் ஆகாயத்தை நோக்கி இருக்கிறார். ஆகையால் இது ஆகாயத்திற்கு சொந்தமானது. கருவறைக்கு மேலே உள்ள விமானம் சாத்விக விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஊர்வல தெய்வம் தேவாதி தேவன் தாயார்களுடன் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். நின்ற கோலத்தில் மற்றொரு ஊர்வல தெய்வம் தனது பாதங்களுக்கு அருகில் தலைமை தாங்கும் இறைவனுடன் உள்ளது. கோவிந்தராஜர் சித்திரசபை எனப்படும் கோவிலில் தனது கொடிக்கம்பத்துடன் தனி கோவிலில் இருக்கிறார். முன் மண்டபத்தில் நின்று கொண்டு பக்தர் நடராஜர், கோவிந்தராஜர் மற்றும் பிரம்மா ஆகியோரை ஒரே நேரத்தில் தனது கடற்படை நானில் ஒன்றாக காண முடியும். இந்த சிவ விஷ்ணு பிரம்மா தரிசனம் இந்த கோவிலில் மட்டுமே பக்தர்களுக்கு கிடைக்கும். இது பக்தர்கள் முக்தியை விரும்பும் பூமி. கலிங்க மன்னன் காவேரனுக்கு லோபமுத்ரா என்ற மகள் இருந்தால். அகத்திய முனிவரை மணந்தாள். முனிவர் லோபமுத்ராவை காவிரி நதியாக மாற்றினார். காவேரனும் அவன் மனைவியும் தினமும் நதியில் நீராடி தங்கள் மகள் லோபமுத்ரா காவேரியிடம் முக்தியை அடைவதற்கான வழியை கேட்டார்கள். அவர்கள் தில்லை நகருக்கு சென்று விஷ்ணுவை தவம் செய்து அவர்களின் விருப்பத்தையும் இறைவனின் தரிசனத்தையும் நிறைவேற்றும்படி அறிவுறுத்தினாள். அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த இறைவன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் தோன்றி தம்பதிகளுக்கு முக்தியை வழங்கினார். ஒரு பாரம்பரியமாக விஷ்ணுவின் கடற்படை நானில் பிரம்மா அமர்ந்த வடிவத்தில் காணப்படுகிறார். இந்த மரபிலிருந்து வேறுபட்டு இந்த கோவிலில் பிரம்மா நின்ற வடிவத்தில் இருக்கிறார். இங்கு கருட பகவான், நரசிம்மர், மகரிஷி பதஞ்சலி, ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் பிரகாரத்தில் உள்ள தங்கள் சன்னதிகளில் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். நாம் இதுவரை தரிசித்தோம் சிதம்பரம் ஸ்ரீ கோவிந்தராஜர் திருக்கோயில்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன்.

தகடூரி நண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, இயற்கையில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10. இசையால் இணைய இருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி. பறவைகள் கூடுக்கு திரும்புவது ஓய்வெடுக்கல்ல, நாளை இன்னும் உயிர உயிர பறப்பதற்காக தான். என்ன பறவைகளே, நீங்களும் நாளை உயிர உயிர பறக்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் இருந்து. இந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க பழனி பாரதி, இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடியிருக்காங்க சௌமியா ராவ், யுவன் சங்கர் ராஜா, விஜய், யேசுதாஸ். இதுன்னு இருக்கலே அந்த இனிமையான பாடல்.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: அந்தி மாலை வலையில இசையால் இணைந்திருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி. உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானம் சிவப்பது அழகிற்காக மட்டுமல்ல, உனக்குள் இருக்கும் சுடரை இன்னும் பிரகாசமாக்கத்தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2001 வெளிவந்த தில் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க வித்யாசாகர், வரிகள் எழுதியிருக்காங்க பா விஜய், டிம்மி மற்றும் ஸ்ரீராம், பார்த்தசாரதி குரல்களில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களை.

0: டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் அக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ADCA iTech 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இசையால் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நெருக்கடிகள் உன்னை சூழ்ந்தாலும் இந்த மாலை தென்றல் போல கூழாக கடந்து போ. இதுவும் கடந்து போகும் இல்லைங்களா? மாற்றம் ஒன்றி மாறாதது. பகலின் களைப்பை உடைத்தரே இந்த அந்தி மாலை அமைதியில் உன் அடுத்த வெற்றிக்கான திட்டத்தை தீட்டுங்கள். நன்றியே நேர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 2002 வெளிவந்த கிங் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, இசையமைச்சிருக்காங்க தீனா, பாடியிருக்காங்க கிளின்டன். இதோ நேர்களை இந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: 102.5
1: 102.5
2: 102.5
3: 102.5
4: 102.5
5: எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரு எஃப்எம் 102.5.
6: ஒழித்து பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 10:20 சுகமான ராகங்கள் இன்று தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்பப்பாடல் இடம்பெறும். விளம்பரத்தை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
7: வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
8: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
7: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
8: எச்சரிக்கையாக இருங்க.
9: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து

0: இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாற்றம்

0: இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நம்ம நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஜெயிக்கணும் தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டை ஓப்பனாவே சொல்றேன் நானு, திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தவக்க வேட்பாளர் போற இடத்துல போய் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவா தான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 117,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் போகுது.

0: நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் பிசிஆர் சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு திலான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
4: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
5: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வீழ்ந்தவுடும் கிடைப்பதல்ல வெற்றி, வீழ்ந்து எழுவடும் கிடைப்பதல்ல வெற்றி என்ற அற்புதமான தன்னம்பிக்கை வரிகளோடு விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, மத்திய அரசில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை SSC வெளியிட்டுள்ளது. கிளர்க், ஜூனியர், செக்ரட்டரி, அசிஸ்டண்ட், டேட்டா என்ட்ரி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 2536 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும், 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார். இதற்கு தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பாதுகாப்புத் துறையில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் டெல்லி போலீஸ்

மத்திய தொழில் பாதுகாப்பு படை தீயணைப்பின பல்வேறு பிரிவுகளில் 1871 காலி பணியிடங்கள் உள்ளன. பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, அதன் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன்மாக விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்படும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திரு நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பிரிவில் மேனேஜர், ஆஃபீஸர், சட்டாதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 205 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, பிடெக், எம்சிஏ அல்லது எம்எஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 21 வயது முதல் 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 25ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழக சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை வெளியிடப்பட்டது. தமிழக சுகாதாரத்துறை நர்ஸ் பிரிவில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், விழுப்புரம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 4724 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஎஸ்சி அல்லது ஜிஎன்எம் ஆர் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தொடர்புடைய மாவட்ட அலுவலக முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 25ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு nhm.tn.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப அறிவிப்பினை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர், உதவி அரசு வழக்கறிஞர், சட்ட அதிகாரி, அசிஸ்டன்ட் எடிட்டர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 212 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு எம்பிபிஎஸ் ஆர் பிஎல் முடித்திருக்க வேண்டும். 21 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. ஆறு மணி 45 நிமிடம். இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு அதிகபட்சமாக சென்டிமீட்டரில். கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கம்பாளையத்தில் 21 சென்டிமீட்டர் மழையளவும், மானாமதுரையில் 18 சென்டிமீட்டர் மழையளவும், ரிசிவந்தத்தில் 14 சென்டிமீட்டரும், சங்கரி துர்க்கம் 12 சென்டிமீட்டர், கமுதியில் 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கயநல்லூர், ராசிபுரம், சந்தியூர் ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. மணிமுத்தாறு அணை, பொதுப்பணித்துறை அலுவலகம், கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, சிறுவில்லிபுத்தூர், நாலுமூக்கி ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், சேலம், வேடசந்தர், பிளவாக்கல், பெரியாறு அணை, திருவாட அணை, தேகதுர்க்கம், ஆர்எஸ் மங்களம் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வாழப்பாடி, வேடச்சந்தர், சுருளக்கோடு, தண்டராம்பேட்டை, விஐடி, சென்னை, குப்பநத்தம் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், வாழ்பாறை, வாழ்பாறை தாலுக்கா அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, பெருஞ்சாணி அணை, அண்ணாமலை நகர், கரியக்கோவில் அணை ஆகிய பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டுக்கல், புதுசத்திரம், ஜமுனாமரத்தூர், கடவூர், சாத்தியா, திருக்கழுகுன்றம், செஞ்சி, அருப்புக்கோட்டை, கொடைக்கானல், படகு குளம், பூதப்பாண்டி, திண்டுக்கல், பரமக்குடி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. மொடக்குறிச்சி, மதுரை வடக்கு, மதுரை நகரம், கரூர், கொடுமுடி, அடியாமடை, சிட்டம்பட்டி, தருமபுரி, மேட்டூர், திருக்கோயிலூர் ஆகிய பகுதிகளில்

0: 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. சிவகங்கை பயணியர் விடுதி, அரூர், நிலக்கோட்டை டிஜிபி அலுவலகம், வைகை அணை, செங்கம், உத்தண்டி, நிலக்கோட்டை, பெரியாறு, பாலவிடுதி, நெய்வாசல், பெருந்துறை, மயிலாடி, ராமநாதபுரம், சேத்துப்பட்டு, சைதாப்பேட்டை, கோழிப்போர்விலை, இடையாப்பட்டி, மகாபலிபுரம், முசிறி, போடிநாயக்கனூர், பட்டுக்கோட்டை, கடான அணை, போளூர், கவுந்தப்பாடி, வளசரவாக்கம், அடையார், திருவாரூர், வட்டானம், நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், கள்ளிக்குடி, அகரம் மற்றும் முள்ளங்கவிளை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக தருமபுரியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவடைந்து காலை 8:30 மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னக்கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, வங்கக்கடல் பகுதியிலான மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளிலும், அதே மாதிரி அரபிக்கடல் பகுதியிலான கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதற்கு இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தற்போது கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த 2026-2027 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன. இப்பல்கலைக்கழக தமிழ்துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 ஆண்டு இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையும் +2 முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 98-65-53-31-25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதார் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. முகாம் நடைபெறும் இடங்கள் இருளப்பட்டி சமுதாய கூடம், பயர் நத்தம் சமுதாய கூடம், சித்தேரி சமுதாய கூடம். நடைபெறும் நாள் 25/7/2026 சனிக்கிழமை. இவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, முகவரி சான்று, ஜாதி சான்றிதழ், பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடையது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பணியாளர் ஐடி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xpel.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2027ஆம் ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: உரைநடை நம்முடைய மொழி நடையா அப்படின்னு கேட்டா, உரைநடை நம்முடைய மொழி நடை இல்லைங்க. எப்படி அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, 2000 வருஷமாக நம்முடைய இலக்கிய வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டு தான், செய்யுள் தான் நம்முடைய வழக்கு, எல்லாமே பாட்டு. இன்றைக்கு நம்ம பேசுறோமா, பேசுறத தவிர எழுதி வச்சா டாக்குமெண்டேஷன் முழுவதுமே பாட்டு தான். அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டுன்னு பாக்குறீங்களா, கல்வெட்டுகள்லாம் படிச்சிங்கன்னா மெய்கிருத்தி பாட்டா தான் இருக்கும், தாமரப்பட்டயமா பாட்டா தான் இருக்கும், பத்திரம் டாக்குமெண்டே பாட்டில் தான் இருந்திருக்குது. இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னாருக்கு இப்படி வித்தாருங்கிறத பாட்டில் தான் சொல்லுவாங்க. இன்னும் அழகாக சொன்னால், சாதாரண விஷயத்தை கூட கவிதையாக தான் எழுதி கொடுக்கறது வழக்கம். இது அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய முறை. அது அப்போ உரைநடை பிற்காலத்தில் தான் வந்திருக்கணும். அது எப்போ வந்தது என்று கேட்டால், வீரமாமணி ஒரு காலத்தில் வந்தது. அவர் தான் உரைநடையை கொண்டு வரார். அதுக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த சாதாரணமாக புரிகிற மாதிரியாக கவிதை எழுதுவாங்க. ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு மடாதிபதி ஊஞ்சலில் படுத்திருக்கிறார், சமயக்காரர் வர்றார், சுவாமி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கி என்ன சமையல் பண்ணான்னு அர்த்தம். உடனே மடாதிபதி அவருக்கு அந்த சமையல் பட்டியல் கொடுக்குறார் பாருங்க, சற்றே துவையலறை அப்படின்னாரான். அவன் உடனே சரி அப்படின்னு இருக்கான். சொல்லிட்டு போனான் பாருங்க, தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை, குற்றமில்லை காயமிட்டு கீரை கடை, கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இது ஒரு வெண்பாங்க பாருங்கள். ஒரு இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டால் சோறாக்கு குழம்பு இருந்தான்னு சொல்லணும். அதை அழகான ஈட்டடி முச்சீராய், ஏனையடிகள் நாச்சீராய், மாமண் நிறையும் விளமண் நேரம் கொண்டு வெண்பாளம் சொல்கிறாரு. சற்றே துவையலறை, சரி தம்பி ஒரு பச்சடி வை, சரி வற்றல் ஏதேனும் வறுத்து வை, அவ்வளவும் புரியுது, குற்றமில்லை, தப்பு இல்லைப்பா, காயமிட்டு கீரை கடை, காயம்னு என்ன பெருங்காயம், கீரை கடை, கம்மனவே மிளகு காயரைத்து, மிளகாய் இல்லை, ஏன்னா மிளகாய் நம்முடைய நாட்டு பொருளே கிடையாது, அது சிலி நாட்டிலேருந்து வந்தது. நம்முடைய நாட்டுக்கு பொருள் எதுன்னு கேட்டால் மிளகு தான், காரம். அதனால தான் இன்றைக்கி கறி குழம்புங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, மிளகு குழம்புன்னு தாங்க அர்த்தம். அது நம்ம வந்து இறைச்சியில் போடுறதுனால அது கறி குழம்பு ஆகிப்போச்சு, ஏன்னா மிளகாய் போட மாட்டோம். கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இப்போ பாருங்கள்,

0: சமயக்காரனுக்கும் அது கொஞ்சம் தமிழ் புரிஞ்சிருக்கணும். அதேபாடு கோழி எடுத்து குழம்பு வச்சிடப்படாது குருநாதருக்கு. அப்போ அது அந்த பேச்சு வழக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரதம முதலியார் சரித்திரம் என்ற ஒரு அற்புதமான முதல் நாவலை படைத்தவர் யார் என்று கேட்டால் மாயூர முன்சி பேதநாயகம் பிள்ளை அவர்கள். அவர் திருவாவூர்துறை ஆதி நமகர்த்தா, அப்போது இருந்த மேலகரம் சுப்பிரமணிய தேசியர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்க்குறாரு, ஐயோ நாளை காலையில் நான் கோர்ட்டில் இருக்கணுமே, அவர் நீதிபதி சொல்லிவிட்டு அப்போ நான் புறப்படுறேன் அப்படின்னு புறப்பட்டு மாட்டு வண்டியை பிடிச்சி கும்பகோணத்துக்கு போயிடுறார். போயிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி எழுதுறாரு அப்படின்னு கேட்டால், சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, இதுதான் டூ அட்ரஸ், சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். நான் வந்தேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், திரும்பி வந்துட்டேன். நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேரக்காணும், ஆறு வந்து சொல்லியும் கேளேன், அதனை எங்கே அனுப்புவாயே. என்னத்தடா விட்டு வந்துட்டோம்னா, நான் வாட்சை வச்சுட்டு வந்துட்டேன், பையன் வச்சுட்டு வந்துட்டேன், செல்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம்ல. இவர் சொல்கிறாரு, என் உள்ளத்தை வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கு நீங்கள் அதெல்லாம் கொடுத்து விட முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஆறு வந்து சொல்லி இங்கேலேன் அதனை இங்கே அனுப்புவாய். என்ன பாருங்க, நான் என்னென்னவெல்லாம் அங்கே தாங்க இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல. இதை இந்த முறையில் சொல்லுகிற தன்மை இருக்கு பாருங்க. எல்லாம் பாட்டாக தான் இருந்தது. உரைநடை வந்தது பிற்காலம்தான். உரையனுடைய கலர்ச்சி வந்த பிறகுதான் அது எல்லாருக்குமாக சென்றடைந்தது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நிலையத்த நேரம் 7:07. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பரவலாக பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அப்படியே ஃப்ளைட்டை தூர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கனமழை பெய்ய போகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் இப்போ தான் சாப்பாடு நைட் சாப்பிட்றாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சில சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்தமாரி மாலை வேலையில் இந்த இரவு வேலையில் மழை பெய்யும் போதும் அப்படியே நமக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுக்கின்னு பிடிச்ச பாட்டை கேட்டினா எப்படி செம்மையாக இருக்கும். அதுவும் மழை சமாதிரி இருக்கக்கூடிய பாட்டை கேட்டால் ஒன்று பயங்கரமாக இருக்கல, இன்னொரு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லான்ற மாதிரி தான். அது பொதுவாக நம்ம இந்த மழை நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலை பார்த்துன்னு இல்லை கம்மலியை போத்துக்கினேன் அப்படின்னு அப்படியே மொபைலில் நம்ம எஃப்எம் கேட்டுன்னு பாட்டை கேட்டுன்னு அப்படியே தோணும், வேற மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ அதாங்க நம்ம அந்த மாதிரி பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அருமையான ஒரு பாடல் ரேணிகுண்டா என்ற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா இசையமைப்பில், கணேஷ் ராகவேந்திரா இசையமைப்பில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காரு. யுகபாரதியின் பாடவரிகளை

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிக் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு 103.7.
8: இருவர் மட்டும் நனையும் மழை அடிக்கும்.
6: இது காலமழை அல்ல, காதல் மழை.
7: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜீவா என்ற திரைப்படத்திற்காக வைரமுத்தின் பாடவர்களுக்கு இசையமைத்திருக்கார் டி இமான், கார்த்திக்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய திரைசை நீ தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்திமலர், இன்று திண்டுக்கல் மாவட்ட செய்திமலர் வழங்குகிறார் எஸ் ராஜசேகரன். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக இணைந்திருப்போம். தருமபுரி பன்மலை 102.5, ஏற்காடு பன்மலை 103.7.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள்.
2: திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதியில் சமூக நீதித்துறை சார்பில் 47,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கற்றல் கற்பித்தல் கூடம் மற்றும் அழகர்நாயக்கன்பட்டியில் 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவு மையத்தையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த வசதிகளை முழுமையாக பயன்படுத்தி தங்கள் கற்றல் திறன்களை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வத்தலகுண்டுவில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களில் மொத்தம் 1,500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 375,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கர்ப்பிணிகள் அரசு மருத்துவமனைகளில் முறையான பரிசோதனை மேற்கொண்டு உடலையும் குழந்தைகளையும் ஆரோக்கியமாக பேண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பழனி வட்டம் ராஜம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 69 பயனாளிகள் மற்றும் 4 மகளிர் சுயுதவி குழுக்களுக்கு மொத்தம் 71,00,000 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், கடைக்கோடி கிராம மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்றடையும் வகையில் இத்தகைய முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய காவேரி மற்றும் வைகை கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நிலத்தடி நீரை உயர்த்த பொதுமக்கள் மழைநீரை சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் மக்கும் குப்பை, உலர் குப்பை, சுகாதார கழிவு மற்றும் மின்கழிவு என 4 வகைகளாக குப்பைகளை தரம் பிரித்து வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். உலக புகழ்பெற்ற பழனி அருள்மிகு தண்டதிவனை சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் எளிதாக சென்று வர ரோப்கார் எனப்படும் கம்பிவட ஊர்தியானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோப்கார் சேவையானது மாதத்திற்கு 1 நாளும் வருடத்திற்கு 1 மாதமும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஆண்டு பராமரி

0: பராமரிப்பு பணிக்காக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் நவீன பரிசோதனைகள், புதிய பாகங்கள் பொருத்துதல் மற்றும் மணல் மூட்டைகளை வைத்து சோதனை ஓட்டங்கள் ஆகியவை வெற்றிகரமாக நிறைவடைந்து வல்லுநர் குழுவின் தகுதி சான்றும் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 22ஆம் தேதி நாளை முதல் ரோப்கார் சேவை மீண்டும் இயக்கப்படும் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் தடையற்ற சேவைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, ஆவணங்கள் புதுப்பித்தல் மற்றும் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களில் திருத்தம் செய்யவும், மேலும் புகைப்படம், கைரேகை மற்றும் விழித்திரை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யும் வசதியும் இங்குள்ளது. அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து வாரத்தின் 7 நாட்களும் இந்த மையம் செயல்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தள வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த சேவை மையத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: பயோமெட்ரிக்கு நம்ம 125 ரூபாயும், புதுப்பிக்கிறதுக்கான டெமோகிராபிக் அப்டேட்னு சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாயும், புதிதாக ஆதார் எடுக்கிறதுக்கு இலவசமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிறப்பம்சமாக நம்மளோட ஆதார் சேவை மையத்தில் கிரிவன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட குறைகளோடு இருக்கிறவங்க இங்கே வந்து கிரிவன்ஸ் வந்து கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடன் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காடு என்ற பகுதியில் சந்திரசேரன் என்ற விவசாயி அவகேடோ சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் என மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இது குறித்து விவசாயி சந்திரசேரன் தெரிவிக்கையில்,
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னை பற்றி பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு மிகவும் நன்றி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014ஆம் ஆண்டு கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டு

0: இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 மற்றும் 6 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுதொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேநீர் தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக ஃபத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது

செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதமடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுப்பாள சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
6: ஐயா வணக்கம்.
7: வணக்கங்க ஐயா.
6: இப்போ எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க
7: ஐயா? நாங்கள் ஒரு 2 ஏக்கரா வச்சுருக்கோங்க ஐயா.
6: 2 ஏக்கரா நிலம் வச்சுருக்கீங்க?
7: ஆமாம் ஐயா.
6: எப்படி, மேட்டு நிலமா தண்ணி பயிர் நிலமா?
7: தண்ணி பயிர் நிலம் தாங்க ஐயா.
6: தண்ணி பயிர் நிலம் தான்.
7: ஆமாம்.
6: இப்போ என்ன வெள்ளாம் எல்லாம் வைக்கிறீங்க
7: ஐயா? நாங்கள் கேழ்வரகு நடுவோம், அது இல்லாமல் வேர்க்கடலை, அந்த மாதிரி
6: இது நெல்லும்

0: எல்லாம் பண்ணுறீங்க?
1: நெல்லும் பண்ணுறாங்க ஐயா. நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறங்கிறதுனால நெல் அந்த சீசனுக்கு மட்டும்தான் பண்ணுவோம். மற்றபடி வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் தண்ணி பாயிற மாதிரி விவசாயம் பண்ணுவோங்க ஐயா.
0: பண்ணுவீங்க. இப்போ நெல்லுன்னா என்ன ரகம் பண்ணுவீங்க?
1: ஏன் நாங்கள் இந்த அம்மன் பீட்டி வீட்டு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுக்குவோம். வெளியில் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கான இது கிடையாது,
0: வியாபாரம்லாம் பண்ணுறதில்ல.
1: வீட்டுக்கான நல்லா நாங்கள் வந்துட்டு உரம் உரியெல்லாம் அதிகமாக சேர்த்தாமல் நம்மளுடைய இயற்கையான உரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நாங்கள் பண்ணிக்குவோம்.
0: பண்ணிக்குவீங்க?
1: ஆமாம்.
0: இப்போ அம்மன் இல்லைனா எப்படி, நீங்களே நாற்று கொட்டுவீங்களா?
1: ஆ, நாங்களே அது நம்ம நாற்று விட்டுங்க ஐயா, நாம்ளா அதை ரெடி பண்ணி அதுக்கான நம்ம தேவைக்காக மட்டும்
0: பண்ணிக்கிறீங்க.
1: ஆமாம் ஐயா.
0: இப்போ நெல் வந்து விதை நெல் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க
1: ஐயா? நம்ம இங்கே மார்க்கெட்டில் தாங்க ஐயா வாங்குகிறோம்.
0: கடைங்களில் போய் வாங்கிட்டு
1: வரோம். கடைங்களில் தான் வாங்குகிறோம்.
0: இப்போ ஒரு ஏக்கரை நெடணும்னா எப்படியும் ஒரு 10 கிலோ 20 கிலோ விடுவீங்களா?
1: ஒரு ஏக்கராவுக்குன்னா வந்துட்டு 10 கேஜிங்க ஐயா.
0: 10 கேஜி ஒரு பைய.
1: ஒரு பைய.
0: என்ன ரேட் ஆகும் வாங்குறதுக்கு?
1: வாங்குறதுக்கு 1000 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க ஐயா.
0: 1000 ரூபா வந்துடும்.
1: வந்துடும் ஐயா.
0: இப்போ வந்து நெல் வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ எந்த அளவில் நாற்று விடுவீங்க?
1: ஏன் நாற்று வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அதை ஓட்டி அதை கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுருப்போம். தண்ணி விட்டு அதை கொஞ்சம்
0: இப்படி நாற்று பற்றிவா?
1: ஆமாம், நாற்று பற்றி வந்துட்டு பதப்படுத்தி வச்சுருப்போம். அதெல்லாம் ரெடி பண்ணி நெல்லை வந்துட்டு முன்னாடி நாளே வந்துட்டு அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்போம்.
0: ஊற வச்சுருவீங்க?
1: ஆமாங்க ஐயா. ஊற வச்சுட்டு அது லேசாக முளைப்பு வந்துடும், அதில் பயிர் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு அதில் கரெக்டான அளவில் வந்துட்டு நாற்று வந்துட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம்.
0: விரைச்சி விட்ருவீங்களா?
1: ஆமாம், அதை விரைச்சி விட்ருவோம் ஐயா. விரைச்சி விட்டோம்னா அது தண்ணி ட்ரை ஆக இருக்கிற கண்டிஷனுக்கு அது நல்லா இதில் வந்துடும். கொஞ்சம் பயிர் மேலே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அது சேர்த்து நல்லா அது ஒரு 25 நாள் அந்த ரேஞ்ச் வரையிலும் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக அதை பண்ணணும்.
0: வளர்த்திக்குவீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: 25 நாள் பயிர் வந்த பின்னாடி அப்புறமா தான் நடுவீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ வயல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க
1: ஐயா? வயல் இதுக்கு வந்துட்டு ஒரு 20 நாள் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்துட்டு வர நல்லா வந்துட்டு அதுக்கான பதப்படுத்திடுவோம். வயல்களை வந்துட்டு முன்னாடி தண்ணி விட்டு, அது எப்படின்னா தண்ணி வந்துட்டு நம்ம இது இல்லாமல் ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தண்ணியை விட்டு அதுக்கு ஒரு 2 டைம் 3 டைம் வந்துட்டு கேஷ் ஃபீல்னு சொல்லி அதுக்கு இது இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு வந்துட்டு
0: உழவு அடிச்சிருவீங்க?
1: உழவு அடிச்சிருவோம்.
0: எத்தனை சால் அடிப்பீங்க
1: ஐயா? ஒரு 1st 2 சால் 3 சால் அந்த மாதிரி காட்டை பொறுத்துங்க ஐயா. அது தண்ணி நிற்கிற மாதிரி காடாச்சுன்னா 2 இதுலேயே வந்துடலாம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும், நம்மளுக்கு
0: பூமி
1: நிற்காதுன்னா
0: அதுக்கு தகுந்த சேர்த்து விட்டு
1: நல்லா இது பண்ணுங்க ஐயா.
0: இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ வரப்பெல்லாம் செதுக்கி ரெடி பண்ணிடுவீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ நாற்று பிடுங்கி நீங்களே நட்டுருவீங்களா இல்லை ஆள் வச்சுருவீங்களா?
1: ஆள் வச்சு தாங்க ஐயா நடுவோம். ஆள் வந்துட்டு அங்கேயே பக்கத்துலேயே இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறவங்கள சேர்த்து பண்ணி நம்ம ஒரு எல்லாம் அங்கே கிராமம் தானேங்க ஐயா. கிராமத்தில் அந்த வழக்கு ஆளுங்கள்லாம் கிடைப்பாங்க ஓரளவுக்கு வந்துட்டு. அங்கே பக்கத்துலேயே நம்ம எல்லாம் சொந்தக்காரர் இன்னைக்கு நம்ம காட்டுக்கு வருவாங்க, நாளைக்கு அவங்க இதுக்கு போவாங்க.
0: முறை வந்து நடுற அளவுக்கு இன்னும் இருக்கிறாங்க?
1: இருக்கிறாங்க ஐயா. சில அது நம்ம ஊர் சைடு இருக்கிறாங்க, சில பக்கம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க.
0: இப்போ அந்த மாதிரி ஆள் வச்சு நடவு மேற்கொள்ளுவீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ எப்படி வந்து குத்து பயிர் நடுவீங்களா இல்லை ஜாரி பயிரா?
1: ஐயா மேக்சிமம் வந்துட்டு நம்ம இதை குத்து பயிர் தான் நடுவாங்க. அது நல்லா ஓரளவுக்கு நல்லா இது அவங்களுடைய அதுதான் பழக்கமாக தெரியும் அவங்களுக்கு.
0: அந்த ஊர் பக்கத்தில் வந்து அதுதான் பழக்கம்.
1: ஆ, பழக்கங்க ஐயா.
0: ஆனால் ஜாரி பயிர் வச்சா இன்னும் கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, ஆனால் லேட் ஆகும்.
1: அது வச்சு நம்மளுக்கு அனுபவம் கம்மிங்க ஐயா.
0: கம்மி.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ நம்ம பகுதியில் வந்து குத்து பயிர் தான் வைக்கிறீங்க?
1: ஆமாங்க ஐயா. மேக்சிமம் வந்துட்டு நம்ம எல்லாருமே நம்ம மாமா தோட்டத்தில் எல்லாமே குத்து பயிர் தான் வச்சு நடுவாங்க. இதுதான் வந்துட்டு ஐயா பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நாற்று நட்டுறீங்க?
1: சரிங்க ஐயா.
0: இப்போ அம்மன்னா ஒரு 4 மாதம் ஆகும் விளைச்சலுக்கு. நடுவில் அந்த மாதிரி களையெல்லாம் வரும்ல?
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த களையெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க?
1: ஆள் வச்சு தாங்க ஐயா எடுக்கிறோம்.
0: ஆள் வச்சு தான் எடுக்கிறீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ வந்து அதே ஆளுங்களை வச்சு எடுத்துக்கிறீங்க?
1: ஆமாங்க ஐயா. அதே ஆளுங்க அம்மா இன்னொன்று இருக்கிறவங்க.
0: நம்ம பகுதியில் எவ்வளோ கூலி கொடுக்குதுங்க இப்போ
1: ஐயா? கூலி வந்துட்டுங்க ஐயா நம்ம மேக்சிமம் கூலிக்கு ஆள் வைக்கிறதில்ல, எல்லாம் இந்த மாதிரி இதுலேயே இது பண்ணிடுவாங்க. அப்படி வேற யார் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலி கொடுப்பாங்க.
0: 400 ரூபா ஆகுது?
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ நெல்லில் வந்து எந்த மாதிரி நோயெல்லாம் வருது
1: ஐயா? நெல்லில் இந்த பூச்சி இது வரும் அந்த நேரத்தில், கரெக்டாக அந்த புடை வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு இந்த நாகா பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பூச்சி வரும். அது வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி வெள்ளை இது வரும்,
0: வெள்ளை ஈக்கள்லாம்.
1: ஆ, வெள்ளை ஈக்கள் வரும். ரெண்டாவது வந்து வெள்ளை வெள்ளையாக அந்த சோகையில் வந்துட்டு வெள்ளை பழம் இதாகும்,
0: புகையான் அடிச்சிடும் அப்படிங்கிறீங்க.
1: அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு டைம் இது பண்ணணும். நம்ம இது 2 டைமும் ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறது அந்த 2 டைம்.

0: ரன்
1: தாங்கய்யா.
0: டைம் தான். இப்போ எப்படி மருந்தெல்லாம் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா இல்லை நீங்களே?
1: ஏன் மேக்ஸிமம் நாங்கள் மருந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். நாங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுவோம்னா, நாங்கள் நம்ம சொந்தமாக வச்சுக்கிறதுனால உரம் யூரியாலாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு, நம்மளுடைய தோட்டத்துலேயே மரங்கள்லாம் அந்த இயற்கை இது எருவு போட்டு இதை போட்டு தான் பண்ணுவோம்.
0: இப்போ பசுந்தல்லையும்
1: ஆ,
0: போட்டுறீங்க ஓட்டும் போதே?
1: ஓட்டும் போதே முன்னாடியே போட்டு அதை நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை பதப்படுத்திடுவோம். தோட்டத்து காட்டை வந்துட்டு நம்ம வயல் அடிக்கும் போதே நம்ம அந்த சாணம் போட்டு இதெல்லாம் நம்ம பச்சை தலையெல்லாம் வெட்டி போட்டு நம்ம இதெல்லாம் வயலில் போட்டு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டோம்னா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாயிரும்.
0: புளிச்சிருமா?
1: புளிச்சு அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாகிக்கும். அப்போ வந்துட்டு அந்த பயிர் வச்சோம்னா அது மேக்ஸிமம் தாக்காது, தாக்கணும்னா லைட் அடிப்போம்.
0: இப்போ நமக்கு வந்து இயற்கையாக நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ பஞ்சகவியா இந்த மாதிரிலாம் இருக்குது, தசகவியாங்கிறாங்க, மோர் கரைசல்ங்கிறாங்க, தேமோர் கரைசல், மீன் அமில்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: பயன்படுத்தலாங்க ஐயா. இன்னும் அதுக்கு மாதிரி இன்னும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாட்டு மாட்டு கோமியெல்லாம் வந்துட்டு கலந்து இது பண்ணுவோம்.
0: அது மாதிரி
1: அதெல்லாம்
0: தயாரித்து அடிச்சிருவீங்களா?
1: அந்த மாதிரி தயார் பண்ணி வந்துட்டு அடிப்போங்க ஐயா.
0: இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ

0: இயற்கையாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ பஞ்சகவியா அந்த மாதிரிலாம் இருக்குது, தசகவியாங்கிறாங்க, மோர் கரைசல்ங்கிறாங்க, தேமோர் கரைசல், மீனமில்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: பயன்படுத்தலாங்க ஐயா. இன்னும் அதுக்கு மாதிரி இன்னும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாட்டு மாட்டு கோமியெல்லாம் வந்துட்டு கலந்து இது பண்ணுவோம்.
0: அது மாதிரி தயாரித்து அடிச்சிருவீங்களா?
1: அந்த மாதிரியும் தயார் பண்ணி வந்துட்டு அடிப்போங்க ஐயா.
0: இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ நெல் அறுக்கிறதுலாம் என்ன மிஷின் வச்சு அறுப்பீங்களா இல்லை ஆள் விட்டா?
1: மேக்ஸிமம் வந்துட்டு ஆளுங்க தான் அறுக்க முடியாத இடத்துல மிஷின் வச்சிருவோம்.
0: ஏன்னா நமக்கு ஆள்னா கூலி அதிகமாகுது. இப்போ மிஷின்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு 3000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கர பக்கம் அறுத்து கொடுத்துறாங்க அப்படிங்கிறாங்க.
1: ஐயா அது மாட்டுக்கான வைக்கல் வந்துட்டு இதாகாது. நம்ம ஆளுங்களும் அடிச்சோம்னா அதில் வைக்கல் நல்லா இருக்கும்.
0: அதாவது மிஷினில் அடித்தோம் அப்படின்னா துண்டு துண்டாக போயிடும்.
1: அது ஒரு 1.5 அடி 3/4 அடி 1/2 அடி மேல அடி
0: காட்டிலேயே போயிடும் அப்படிங்கிறீங்க?
1: ஆமாம் போயிடும். அந்த மாதிரி தான் இதை வரும் ஐயா.
0: அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆள் வச்சு அடிச்சிடுறீங்க.
1: ஆள் வச்சு அடிச்சோம்னா கம்மி தானுங்க ஐயா. நம்மளுக்கான தேவைக்கு தான் அடிக்கிறோம். ரொம்ப ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஆள் கிடைக்காம பண்ணாம பண்ணுவாங்க. நம்ம தேவைக்காக மட்டும் பண்ணிக்குவோம்.
0: பண்ணிக்கிறதுனால அப்படி பண்ணிக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: எப்படி பில்லெல்லாம் என்ன பண்றீங்க?
1: பில்லெல்லாம் மாட்டுக்கு வச்சுக்கோங்க ஐயா.
0: மாட்டுக்கு வச்சுக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர் போட்டு வைக்கணும். இப்போலாம் வந்து சுரண்ண போட்டுறாங்க. ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சுரணையாக போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: நாங்கள் இன்னுமே அந்த போர் இதில் தாங்க ஐயா இருக்கிறோம். அந்த சுரண்ண அந்த இதுக்கெல்லாம் இன்னும் மாறல நாங்கள்.
0: மாறல. அதாவது ஒரு பழமை விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: போர் போடுறதுனால நமக்கு வந்து மிச்சம்தான். ஏன்னா ஒரு சுரணிக்கு இப்போ வந்து 40-45 ரூபா வாங்குறாங்க. ஒரு 50 சுரண்ண போடணுன்னாலும் அதுக்கு ஒரு 2000-3000 செலவு பண்ணுவோம்.
1: சுரணங்கிறது எப்படி என்ன கேட்டீங்களா, இது கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் அவிஞ்சிரும். அது மாடு வந்துட்டு சரியாக சாப்பிடாது. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் 2 வருஷம் கூட வச்சிருக்கலாம்.
0: நல்லா காய வச்சு போட்டு
1: இது பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு அழகாக வச்சு நீங்கள் பாட்டுக்கு பயன்பாட்டிக்கலாம். இது அது வந்துட்டு அப்படி இருக்காது. நீங்கள் அந்த ரொம்ப டைட்டாக இறையிறது இல்லைங்களா, அதனால அது இது இருக்காது. சரியாக சாப்பிடாது மாடு வந்துட்டு. அது இல்லாத பட்சத்துக்கு தான் அதை சாப்பிடும். அது வந்துட்டு நம்மளுடைய இது பண்ணிக்காது.
0: அதனால நீங்கள் வந்து பொரிய போட்டுக்கிறீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: சரி சரிங்க. இப்போ இதை தவிர நில ஆரியமெல்லாம் போடுறீங்க?
1: ஆமாங்க ஐயா. ஆரியும் அந்த மழை இல்லாத டைமில் ஆரியும் போட்டு
0: போட்டுக்கிறீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ ஆரியன்னா எப்படி, அதெல்லாம் நாற்று விட்றீங்க?
1: ஆமாங்க ஐயா. அதுவும் நாற்று விட்டு நம்ம இது இதுக்கு மாதிரியே தான் வந்துட்டு பயன்பாட்டு இது பண்ணுவோம். அதுக்கு இதுக்கு தண்ணி இது பண்ணணும். அதுக்கு வந்துட்டு தண்ணி இறச்சி தாங்க ஐயா விடணும்.
0: நாட்டு தண்ணிங்கிறாங்களே அது.
1: ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி தான் பண்ணி அது இது பண்ணுவோம்.
0: பண்ணிக்குவீங்க. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வயலடிச்சு நட்டுறோம்.
1: ஆமாங்க ஐயா.
0: வந்து அது என்ன பாத்தி பிடிச்சி நட்டுறீங்களா எப்படிங்க?
1: அது காடு ஓட்டி நல்லா ஓட்டிட்டு பாத்தி பிடிச்சிருங்க ஐயா. பாத்தி பிடிச்சி தான் வந்துட்டு அதை ஆளுங்க வச்சு தான் நடுவோம். அதையும்
0: தண்ணி விட்டு நடுவீங்களா?
1: ஆமாம் தண்ணி விடுவோங்க ஐயா. தண்ணி விட்டுட்டு நட்டுட்டோம்னா அது தண்ணி விட்டு நட்ட உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும். அதுக்கு பெருசாக அதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஆமாங்க ஐயா.
0: இப்போ வந்து ராகியெல்லாம் களையெல்லாம் வருமே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
1: ஐயா அதை ஆள் வச்சு களை எடுத்துருவோம். அதை கொத்தி எடுத்துருவோம்.
0: இப்போ நம்ம ஆரியம் அப்படிங்கும்போது வந்து நாற்று பக்கம் பக்கமாக நடுவோம்.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ அதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கொத்தில் தானே கொத்தணும்?
1: இல்லைங்க ஐயா, அதுக்கு தனி கொத்து இருக்கும். அதுக்கு வந்து ஊசி கொத்து மாதிரி இருக்கும். அது அப்போதான் வந்து அந்த கேப்பில் கரெக்டாக வந்துட்டு இது பண்ணி விட முடியும், கிளியர் பண்ண முடியும். அதுக்கான வேருக்குலாம் சென்டரில் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நம்ம பெரிய கொத்து போட்டு கொத்தனோம்னா வேரெல்லாம் பிடுங்கிட்டு வந்துருச்சுன்னா மறுபடியும் அது இதாகாது.
0: இதாகாது.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ நாற்றும் வந்து அடிபட்டு போயிடும்.
1: ஆமாங்க ஐயா.
0: அதனால அந்த மாதிரி கொத்தி விட்டுக்குவீங்க. இப்போ நடுவில் ஏதாவது உரம் கொடுப்பீங்களா இதுக்கு?
1: ஆமாங்க ஐயா. நடுவில் சென்டரில் வந்துட்டு உரம் கொடுப்பாங்க ஐயா.
0: அது மாதிரி கொடுத்துறீங்க. இப்போ ஆரியமும் 3 மாதத்தில் வந்துடும்.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ அது எப்படி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியத்தை வந்து பூட்டையை அறுத்து தாம்பு கட்டி எடுப்பாங்க மாட்டில்.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
1: ஐயா நாங்கள் இப்போவுமே அதை தான் பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு நல்லா
0: விளைஞ்சிருச்சுன்னா
1: இன்னும் ஆளுக்கள் வச்சு அறுத்து எடுத்து தனியாக ஒரு வாரம் காய வச்சு அதை கிளியர் பண்ணி வந்துட்டு நம்ம அடித்து எடுப்போம். இல்லை அப்படின்னா வந்துட்டு மாட்டை வச்சு இது பண்ணோம்னா
0: போடுவாங்க. இப்போ அது அப்படியே மடக்கி ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு எருவா மாறியும் இல்லையா?
1: அந்த மாதிரி இன்னைக்கு வரலாம் நாங்கள் ஓட்டினது இல்லைங்க ஐயா. தேவைக்கு அறுத்து வச்சுருப்போம். கொஞ்சம் மழை இல்லாத சீசனுக்கு

0: அது தேவைப்படும்போது யூஸ் பண்ணி
1: பயன்படுத்திக்கிறீங்க.
0: பயன்படுத்திக்குவேன் ஐயா.
1: சரி சரிங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ மாடெல்லாம் இந்த பில்லுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா? மாடெல்லாம் இருக்குது.
0: ஆ, மாடு இருக்குதுங்க ஐயா.
1: எத்தனை மாடு வச்சுருங்க?
0: ஒரு 3 மாடு இருக்குதுங்க ஐயா.
1: 3 மாடு இருக்குது. எப்படி வெளியில் போய் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை நீங்களே வளர்ப்பீங்களா?
0: நாங்களே வளர்ப்போங்க ஐயா.
1: ம்,
0: நாங்களே வளர்த்து அது சின்ன இப்போ 1 மாடு வச்சுருந்தோமா அதிலேருந்து அப்படியே வளர்த்தி இது பண்ணிக்குவோம்.
1: அப்படியே கண்ணு போட கண்ணு போட வளர்த்திக்குவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: எப்படி பால் கறக்கிறதுங்களா?
0: நான் பால் கறக்கிறதுங்க ஐயா.
1: பால்லாம் எங்கே ஊற்றுவீங்க
0: ஐயா? வீட்டுக்கு தேவைக்கு, சொசைட்டிக்கும் கொடுப்பாங்க.
1: சொசைட்டிக்கு
0: அது அப்பா தனியாக வந்துட்டு அதை அதை பார்த்து பராமரிச்சுக்குவார்.
1: ஓ, மாடு மட்டும் அவர் தனியாக பராமரிக்கிறாரு?
0: ஆமாங்க ஐயா. அது
1: அதுக்கான தீவனம்னா நம்ம
0: தோட்டத்தில் வந்து எடுத்துக்குவாரு. அவரும் எல்லாமே ஒரு கூட்டு ஒரு முயற்சியில் தாங்க ஐயா பண்ண முடியும்.
1: கூட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறீங்க?
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரி. இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ மாட்டு சாணமெல்லாம்
0: அது நம்ம காட்டுக்கு இதாகும். நம்ம வந்துட்டு
1: எப்படி மக்க வச்சு போட்டுருவீங்களா அப்படியே போட்டுருவீங்களா?
0: இல்லைங்க ஐயா, அப்படியே போடுறதும் மேக்சிமம் அதிகமாக போட மாட்டோம். ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி தான் கொண்டு போய் போடுறதுக்கான தான் வாய்ப்பு அதிகம்.
1: சில விவசாயிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா குழி வெட்டி அந்த குழியில் வந்து 1-1.5 வருஷம் கொட்டி வச்சிருந்து
0: அந்த மாதிரி
1: நல்லா எருவோ நல்லா மண் மாதிரி ஆன பின்னாடி கொண்டு போய் கொட்டினா,
0: கடல்லலாம் போடும்போது அந்த மாதிரி வந்துட்டு 1-6 மாதம் ஆனது போட்டோம்னா தாங்க அதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நம்ம அப்படியே அப்போவே போடுறதுல அதில் ஒன்றும் பெரிய இது இருக்காது, பலன் இருக்காது.
1: அதனால மக்க வச்சு போடுறது தான் நல்லது அப்படிங்கிறீங்க?
0: ஆமாங்க ஐயா.

0: இப்போ இது கூட வேறு தொழிலும் பண்ணுறீங்க?
1: நான் இது கூட வந்துட்டு நான் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஐயா. நான் வந்துட்டு பொக்லைன் ஆப்ரேட்டர் ஆகிறேன். இப்போ
0: அந்த தொழிலும் பண்ணுறீங்க, விவசாயத்தை கூட சேர்த்தி?
1: ஆமாங்க ஐயா. நம்ம இந்த காடு தோட்டம்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி, இப்போ ஒரு மலைப்பிரதேசமாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாத ரொம்ப தண்ணி நிற்காத பகுதியாக இருக்குது பண்ணதுன்னா, அந்த மாதிரி தோட்டத்தை வந்துட்டு ரெடி பண்ணலாங்க ஐயா.
0: ஓஹோ, இப்போ பொக்லின் மூலிமா வந்து இப்போ விளையாத நிலம், தரிசு நிலமாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல நிலமா பண்ணி கொடுக்குறீங்க.
1: நல்ல நிலமா பண்ணிக்கலாம் ஐயா.
0: இதில் என்னென்ன பண்ணீங்க? இப்போ கரையெல்லாம் கட்டுவீங்களா?
1: இப்போ நம்ம ஒரு ஏரியா பொறுத்து, இப்போ ரொம்ப டவுனாக இருக்கும், டவுனாக இருந்துச்சுன்னா அதை நாலாக மூணாக பிரிக்கணும். பிரித்து ஒரு நூறு நூறு அடி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெண்டாக பிரித்து வந்துட்டு சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு ஈக்குவலாக சமமாக பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு 30 டிகிரி 40 டிகிரி மைனஸில் போகுது அப்படின்னா அதை நம்ம ப்ளஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடணும். கொண்டுட்டு வந்து அதை கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். அது எப்படி பண்ணுவோம்னா, அந்த கரையை வெட்டிட்டு இந்த நல்ல மண்ணுங்கள்லாம் எடுத்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம்.
0: மேல் மண்ணெல்லாம் நல்ல மண்ணெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோ,
1: எடுத்து வச்சுருவோம் ஐயா. எடுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த ஒரு 5 அடி 4 அடிக்கும் கீழே இருக்கிற மண்ணை மட்டும் அதை லெவல் பண்ணி நம்மளுக்கு இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 3 அடி மண் தேவைப்படுங்க ஐயா.
0: ஆமாம், நல்ல மண்ணாக இருக்கணும்.
1: அந்த மண்ணை எடுத்து எல்லாம் வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் லெவல் பண்ணி அதுக்கு கல் கரை வைக்கணுமா இல்லை எப்படி பண்ணணும், கல் ஆள் வச்சு அதை கரெக்ட் பண்ணி அது நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கரை நம்மளை ஒன்று இது பண்ண
0: போகக்கூடாது
1: போகக்கூடாது. மழை பெரிய மழைலாம் வரும், அந்த நேரத்தில் உடைச்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த ஏரியாவை பொறுத்து நம்ம ஒரு பிளான் பண்ணணுங்க ஐயா. அது பெரிய ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம்னா தான் அது ரொம்ப நாளும் இன்னும் இங்கே எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம செஞ்சு கொடுத்த வேலைக்கு நல்லது பண்ணுவாங்க.
0: நல்லது பண்ணுவாங்க.
1: ஆமாம் ஐயா.
0: ஏன்னா விவசாய நிலம், விவசாய பூமியில் வந்து தண்ணியும் நிற்கணும்
1: நிற்கணும். நம்ம கட்டுற கரையோ இல்லை நம்ம பண்ணுற வந்து அந்த மண்ணெல்லாம் ஸ்டோரேஜ் எங்கே பண்ணி வைக்கணும், எந்த மண்ணை எங்கே கொண்டு வரணும் எப்படிங்கிறது அது நிறையா ஒரு ஐடியா இருக்குதுங்க ஐயா. அதில்
0: மாமாவது
1: வண்டி இருக்குது, அவங்க வண்டி வந்துட்டு கொடுப்பாங்க, கொடுத்தாங்கன்னா அவங்க பேசிக்குவாங்க அங்க மணிக்கணக்கு. இந்த மாதிரி
0: நம்ம வந்து வேலை செய்யறதோட சரி,
1: வேலை செஞ்சு நம்மளோட ஐடியா மட்டும்தான் ஐயா. அவங்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 2 ஏக்கரா இருக்குது, இது எவ்வளவு வேலை ஆகும் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்துட்டு இது இவ்வளவு டைம் ஆகும், ஒரு 20 மணி நேரம் 50 மணி நேரம் என்ன
0: பண்ணி வந்து ஒரு வயல் வந்து சரி பண்றதுக்கு டைம் கணக்கு வச்சுக்குவீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: ஒரு 50 மணி நேரம் 40 மணி நேரம் அப்படின்னு.
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த மாதிரி பேசிதான் செய்வீங்க.
1: அப்படியும் ஒருத்தர் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, தம்பி இதை ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஐயா நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளவு டைம் ஆகும், இந்த மண்ணை மாத்தி இந்த மண்ணெல்லாம் அப்புறம் எடுத்து வேற ஒரு பக்கம் வச்சுட்டு இவ்வளவு சமம் பண்ணணும், இங்க 4 அடி இருக்குது, இந்த 4 அடி பள்ளத்தை நிரப்பி அதுக்கு கரை கட்டணும், அதுக்கு கரை கட்டுறதுக்கு ஆளுங்களை வச்சு அதுக்கு கல்லெல்லாம் வந்துட்டு சரி சமமா உடைச்சி அதுக்கு லெவல் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னா தாங்க ஐயா அது ஒரு ஒழுக்கமாகவும் இருக்கும். அது ரொம்ப வருஷம் ஆனாலும் அந்த கரை எதுவும் ஆகாது.
0: ஏன்னா நம்ம வந்து கரையை வந்து சரியா அமைக்கல அப்படின்னா நல்ல கனமான மழை பெஞ்சுனா மண் அரிப்பு ஏற்பட்டுரும்.
1: மண் அரிப்பு ஏற்படும். நம்மளுக்கு நல்ல விவசாயம் பண்ணியிருப்போம் அந்த நேரத்தில்.

0: கரை பிடுங்கிட்டு எல்லாம் புறம் விவசாயம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்.
1: அதாவது பயிரும் சேர்ந்து
0: எல்லாமே
1: போயிடும்,
0: எல்லாமே வேஸ்ட் ஆகும் ஐயா. நம்ம செஞ்ச வேலையும் வேஸ்ட் ஆகும், போட்டுக்கிற விவசாயமும் அதுக்கு போட்டுக்கிற போது எல்லாமே இதாகும்.
1: இதாகும் திரும்பவும் தயார் பண்ணணும்னா மீதி திரும்பவும் செலவு பண்ணும்,
0: செலவு பண்ணும் ஐயா.
1: அதனால ஒரு முறை போடும் போதே நல்லா வந்து சரியா
0: அதை தெளிவா. அப்போ காட்டுக்காரர் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களாலும் இல்லைன்னா அது அப்படி ஆகாது, இது இப்படி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இதாகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுப்போங்க ஐயா,
1: பண்ணி கொடுத்துருவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ வந்து கரை வேலை இந்த மாதிரி மண் வந்து சரி பண்ணி கொடுக்கறது.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ வந்து விவசாய நிலம் இந்த மாதிரி தரிசு நிலமாக இருக்கிறத வந்து சமம் பண்ணி ஒரு விவசாய நிலமாக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஆதாரம் தேவை, அப்போ கிணறு நோண்டணும்னு நினைப்பாங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ கிணறு நோண்டுறதுக்கும் நீங்கள் வந்து நோண்டி கொடுப்பீங்களா?
0: நாம் போல் எத்தனை 50 அடி வரையில் வந்துட்டு நம்மக்கிட்ட மிஷின் இருக்குதுங்க ஐயா. 50 அடி வரலாம்
1: கிணறு நோண்டுறதுக்கு, புது கிணறு நோண்டுறதுக்கா?
0: புது கிணறு நோண்டுறதுக்கு ஐயா. புதுசாக வந்துட்டு நம்ம அதே மிஷின் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மிஷினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 அடி வரையில் வந்துட்டு நம்ம ஸ்டெப் எடுத்து வந்துட்டு பண்ணிக்கலாங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் அடித்தோம்னா வந்துட்டு 50 அடி வரையில் வந்துட்டு பண்ணிக்கலாம்.
1: பண்ணிக்கலாம்,
0: பண்ணிக்கலாம்.
1: விவசாய பூமிக்கு நீங்கள் வந்து கிணறு நோண்டுறீங்க.
0: ஆமாம் ஐயா.
1: இப்போ வந்து ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்றதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது
0: ஐயா? நாம் அதை வச்சு தெரியாது, அதுக்கு அந்த தண்ணி பார்த்து அதுக்கான
1: விவசாயிங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நோண்டு.
0: ஆமாங்க ஐயா. அது நம்ம அந்த வேலையை தெளிவாக செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மண் லூஸ் மண் இருக்கிறவர்களும் எடுத்துட்டு அதுக்கான ஸ்டெப் அடித்து அதுக்கு கரை கட்டி கொடுக்கறது, அந்த கெட்டியான மதுர் வருது பார்த்தீங்களா, அது வரையிலும் வந்துட்டு எப்படி டேப்பர் அடிக்கணும், எப்படி கிளியராக வந்துட்டு இப்படி அடித்து வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இதுதான்
1: ஒரு கிணறு வெட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது அளவு வச்சுருக்கிறீங்களா?
0: ஏன் நம்ம அவங்க ஒரு அளவு கொடுப்பாங்க. இப்போ ஒரு 5 ஏக்கரா இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அளவு கொடுப்பாங்க, எனக்கு ஒரு 30-50 அடி அகலம் வேணும்னு, இல்லைன்னா ஒரு 40-30 அடி அகலம் வேணும், அந்த மாதிரி அவங்கள ஒரு அளவு கொடுப்பாங்க. அவங்களுடைய அளவுக்கு தான் நாம் செஞ்சு கொடுப்போம். நம்மளாலாம் வந்துட்டு அதில் ஒரு இது பண்ண மாட்டோம். அவங்க ஒரு அளவுக்கு காட்டுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஏக்கரா இருக்குது, எனக்கு ஒரு 20-30 அடி இருந்தால் போதும், இல்லைன்னா வந்துட்டு 20-20 இருந்தால் போதும்.
1: அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் எந்த அளவில் இருந்து நீங்கள் பண்ணுவீங்க?
0: நம்மளுக்கு வந்துட்டுங்க ஐயா ஒரு 10-15 அடி அகலநாசம் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வண்டி வேலை செய்யும்,
1: இயந்திரம் விட்டு செய்ய முடியும்.
0: ஆமாங்க ஐயா. நம்ம அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டி வந்துட்டு செய்ய முடியாது,
1: செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 10-15.
0: ஆமாங்க ஐயா.
1: அந்த அளவுக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 அடி எடுக்கணும்.
0: அவ்வளோ அகலத்துக்கு வந்துட்டு அந்த ஹைட்டு ஆழம் போக முடியாதுங்க ஐயா. நம்ம வந்துட்டு குறைஞ்சது ஒரு 50 அடி எடுக்கணும்னா கூட 20-30 அடினாசம் அகலம் இருக்கணும்,
1: இருக்கணும்.
0: இருந்தால் தான் நம்ம அவ்வளோ அகலம் ஆழம் போக முடியும். நம்ம ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே போக போக நம்ம கொஞ்சம் டேப்பர் கொடுத்து தான் போகணும். நம்ம ஒரு 10 அடிக்கு 1 அடி வந்துட்டு உள்வாங்க ஐயா,
1: உள் வாங்கிக்கும்.
0: ஆமாங்க ஐயா.
1: நம்ம கிணறு வெட்டும் போதே அப்படிதான்
0: நம்ம செவரு மாதிரி கட்டிட்டு போக முடியாதுங்க ஐயா. அதுக்கு நம்ம ஒரு சேஃப்டிக்காக வந்துட்டு நம்ம சைடு அரை ரொம்ப இது பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே மேலே வந்துட்டு 30 அடி இருக்குதுங்களா வச்சுக்கோங்க இல்லையா, நம்ம ஒரு 30 அடி கீழே போகும்போது வந்துட்டு ஒரு 2-3 அடி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வரும்,
1: உள்ளே இழுத்துக்கும்,
0: இழுத்துக்கும் ஐயா.
1: இப்படி நம்ம வந்து குடங்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற சோறும் சரிஞ்சிரும்,
0: சரிஞ்சிரும்.
1: அதனால நீங்கள் அப்படியே டேப்பாக தான் அடிப்பீங்க,
0: டேப்பராக தான் அடிப்போம்.
1: இங்கே ஒரு கிணறு வந்து 100 அடிக்கு வெட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இயந்திரம் எல்லாம் வந்து ஒரு 50 அடி தோண்டும் அப்படின்னா மீதி 50 அடி எப்படி எடுக்கிறதுங்க
0: ஐயா? இயந்திரம் 50 அடினா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரேன் மூலயமா எஸ்கார்டு மூலயமா இப்போ அதுக்கான இது இருக்குதுங்க ஐயா. எஸ்கார்டு
1: சில பேர் வந்து விவசாய நிலத்தில் வந்து கிணறு வெட்டும் போது ஒரு 50 அடினா ஒரு 30 அடிக்கு வந்து டேப் அடித்து அந்த டேப்புக்குள்ளே அந்த வண்டி இறக்கி திரும்பவும் எடுக்கிறாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாங்களா?
0: அந்த மாதிரி பண்ணலாங்க ஐயா. அது வந்துட்டு ரொம்பவும் டேப்பர் அடிக்க முடியாது, ரொம்பவும் டேப்பர் அடித்தோம்னா செலவு கூட வரும். அதனால நம்ம ஒரு 50 அடிக்கு மேலே தாட்டுதுங்கும் போது நம்மளுக்கு கிரேன் மூலயமா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை, நம்மளுக்கு வந்துட்டு செலவு கம்மியாகும்,
1: செலவு கம்மியாகும்.
0: இப்போ நம்ம பெரிய பெரிய பூமெல்லாம் போட்டு எடுக்கலாம், எடுத்தாலும் அந்த அதுக்கு தகுந்த மிஷினை போட்டு எடுத்தோம்னா ஒரு 70 அடி வரையில எடுக்கலாம். நம்ம 100 அடிங்கிறதுலாம் நம்ம ஏரியாவில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தண்ணி இருக்கும்,
1: தண்ணி இருக்கும்.
0: ஆமாங்க ஐயா.
1: அதனால் அந்த மாதிரி வேலையும் விவசாய நிலங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு வரீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ நம்ம வந்து ஒரு 50 அடி எடுக்கிறோம், ஒரு 10-15. அப்படின்னா எவ்வளவுக்கு செலவாகும்
0: ஐயா? 10-15 50 அடி எடுக்க முடியாதுங்க ஐயா. ஒரு 20-30 அடினா வந்துட்டு நம்ம ஒரு 50 அடி எடுக்கலாம். எடுக்கிறதுக்கான மெட்டீரியல் செலவு அது நம்ம இடத்த பொறுத்து தாங்க ஐயா சொல்ல முடியும். நம்ம ஒரு அப்ராச்மெண்டாலாம் சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. அது மதுரா இருந்துச்சுன்னா மண்ணா இருந்துச்சுன்னா சரசரன்னு போயிடும். நம்மளுக்கு அதுவே வந்துட்டு ஒரு கொஞ்சம் கல் இதாகிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த செலவாகும்,
1: செலவாகும்.
0: ஆமாங்க ஐயா. நம்ம அது ஒரு கரெக்டான நம்ம அப்ராச்மெண்டா

0: நம்ம ஒரு 10 மணி நேரத்தில் நம்ம 10 அடி ஆழம் கூட நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்துடலாம். இடத்த பொறுத்து ஒரு இடம் என்ன ஆகும், திடீர்னு 4 அடியிலே கல் வந்துடும். கல் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம இது பண்ண முடியாது.
1: பண்ண முடியாது,
0: ஆமாம்,
1: அப்போ செலவு வந்து கூடுதலாகும்.
0: கூடுதலாகும் அந்த
1: இந்த
0: மாதிரி
1: மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து விவசாய நிலத்தில் வந்து நிறைய கிணறு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்களா?
0: ஆமாங்க ஐயா, எல்லாருமே போர்வெல்லர் கூட வந்துட்டு கிணறு தாங்க ஐயா பெற்றா இருக்கும். கிணறு வந்துட்டு எப்பவுமே உனக்கு நம்பிக்கை இருக்கும், நம்ம கிணத்துல தண்ணி இருக்குது, இந்த
1: தண்ணி இருக்கும்,
0: இந்த இது
1: எப்படியும் மழை பெஞ்சா தண்ணி வந்துடும், இப்போ குறைஞ்ச கூட வறட்சி காலத்தில் குறைஞ்சா கூட திரும்ப வந்துடும் அப்படின்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க ஐயா, இதே போர்வெல்னா வந்துட்டு திடீர்னு தண்ணி திடீர்னு இல்லாத போயிடும். இன்னைக்கு காலையில் போய் போட்டீங்கன்னா டக்குன்னு தண்ணி இல்லாமல் இருக்கும். என்னோட அனுபவத்தில் தெரியுதுங்க ஐயா.
1: அதனால கிணறு பெரும்பாலும் எடுக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிறீங்க.
0: கிணறு இதுவரையிலும் ஃபெயிலர் ஆனதில்லைங்க ஐயா. கிணறு வந்துட்டு ஒன்ஸ் ஒரு டைம் தண்ணி வந்துச்சுன்னா ஃபெயிலர் ஆனதில்ல அதிகமாக, மேக்ஸிமம் 90% ஃபெயிலர் ஆகிறதில்ல கிணறு
1: ஆகிறதில்ல.
0: ஆமாம் ஐயா.
1: விவசாயமும் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விவசாய நிலங்களையும் வந்து தயார்படுத்தி கொடுக்குறீங்க. ஏன்னா இப்போ வருங்காலத்தில் வந்து விவசாய நிலங்கள் இருக்கிறதே வந்து சந்தேகம் ரொம்ப, எல்லாரும் வந்து நகர்மயமாக ஆகிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தரிசு நிலங்களையும் தயார் பண்ணி கொடுக்குற பணியும் செஞ்சிகிட்ருக்குறீங்க. இப்போ விவசாயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
0: ஓரளவுக்குங்க ஐயா, நம்ம இப்படி வெளியில் போகிறோமா, அதனால் நம்ம விவசாயத்தை வந்துட்டு பெருசாக நம்ம எல்லாமே ஒரு ஒன்று சேர்ந்த மாதிரி போகுதுங்க ஐயா. இது விவசாயத்தை நம்பி முழுசாக நம்ம இறங்கலைங்க ஐயா. இதை நம்ம இதில் ரெண்டு வேலையும் அப்படி கலந்து பார்க்கறதுனால நம்மளுக்கு சரி பண்ணி போயிட்டு இருக்குதுங்க ஐயா.
1: போயிட்டு இருக்குது, ஓரளவுக்கு அப்படி போயிட்டு இருக்குது.
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து மேட்டு நிலம் தண்ணியும் பற்றாக்குறை வரும்போது மற்ற எல்லாமே இப்போ அவரை துவரை இந்த மாதிரி பயிர் வகைகளில் அதெல்லாமல் பண்ணுவீங்களா?
0: அது ஊடு பயிராக தான் போடுவோம்.
1: ம் ம்
0: நம்ம அதுவாக வந்துட்டு ஃபுல்லாக பண்ண மாட்டோம்.
1: இப்போ ஊடு பயிர்னா எந்த இதில் போடுவீங்க?
0: இப்போ நம்ம இது வேர்க்கடலாம் போடுறோம் இல்லையா, வேர்க்கடலையில் சும்மா அப்படி ஊடு பயிராக போடுவாங்க.
1: ஓஹோ, அது கூட அந்த கரைங்களில் அந்த மாதிரி வச்சுக்கிறது.
0: ஆமாங்க ஐயா,
1: அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேலும் மேலும் உங்களுடைய விவசாயம் செழிக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா. நன்றிங்க ஐயா.
0: ஐயா நன்றிங்க ஐயா.
2: நேயர்கள், இதுவரை நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுப்பாட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: நிகழ்ச்சியில அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டிற்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பிற்கா வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் இணைவதற்கான தகுதி, அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்காரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முன்மொழிவு படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் மற்றும் சிட்டா. பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தருமபுரி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: Ir.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள 19/9/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வெளியூரில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலை கடையில் இ KYC பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பு, இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் மட்டும் இம்முகாம் நடைபெறாது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்றைய இளந்தண்டல் சொல்லுக வெல்லுக. ஆமாங்க, உங்களுக்கு 3 பொதறிவினை தொடர்ந்து கேட்போம். அடுத்தடுத்து பொதறினருக்கு பதில் சொல்லக்கூடிய நேயர்களுக்கு பரிசு பாடல் கொடுக்கப்படும். இனிப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் அழைப்பின் முன்பாக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மட்டநேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினையர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க ராசா, உங்களுக்கான வினா கேட்கலாமா? ஆசியா போட்டி வந்து எங்கு நடைபெறுதுங்க?
1: ஜப்பான் தான்.
0: ஜப்பான், ஓகேங்க. ஜப்பான்ல வந்து ஆசியா போட்டி நடைபெறுது. சரிங்க, நாளைக்கு வந்து விருது, தேசிய திரைப்பட விருது கொடுக்குறாங்க. அது எத்தனாவது தேசிய திரைப்பட விருதுங்க? 72 என்பது சூப்பர், சரியான பதிலுங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கலாமா? ஆமா ஆமா, கரெக்ட், அதுதான் மைண்ட்ல வச்சுருக்கேன் பார்த்தோம். சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து வினா, இந்த 2024 ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது பெறும் நடிகர் யாருங்க? சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறும் நடிகர் ரெண்டு பேரு, அது யாராவது ஒருத்தர் பேர் சொன்னோட ஓகே. 2024 ஆண்டிற்கான சிறந்த தேசிய சிறந்த நடிகர் தேசிய விருது பெறும். ஆமா, மம்முட்டி, மம்முட்டி அண்ட் கார்த்திக் ஆரியன்.
1: சந்தோஷம்.

0: சரி வாங்க, வாழ்த்துக்கள். இனிப்பில் இனி மாற்றினர், வணக்கம்.
1: இரவு வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: மாறி,
0: சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற விளையா இது இருக்குதுங்களா, ஆசிய கப் இருக்கு இல்லையா, ஆசிய போட்டி, அதில் ஒரு விளையாட்டு வீரர் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கினாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, அவங்க பேர் தெரியுமா? துப்பாக்கி சுடுதல தமிழ்நாடு. ஆ, அவங்க
1: தான்
0: வந்துட்டீங்களா? சரிங்க, நன்றிங்க, வாங்க வாங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
2: கொடுங்க சார், பார்க்கலாம்.
0: சரிங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தோட தலைநகர் எதுங்க?
2: மகாராஷ்டிராவோட தலைநகரம்,
0: ஆமாம், மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரம் எதுங்க?
2: மும்பை.
0: மும்பை என்பது சரியான பதில், வாழ்த்துக்கள், சூப்பருங்க. உங்களுக்கு நான் அடுத்து கேட்கட்டுமா? சரி, மனுபாக்கர் அப்படின்ற ஒரு விளையாட்டு வீராங்கனை இருக்காங்கல்ல, அவங்க எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவங்க? மனுபாக்கர், இல்லைங்க, மனுபாக்கர் வந்து துப்பாக்கி சுடுதல்
2: வீராங்கனை.
0: நன்றி சார். அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான வினா அப்படின்னா, இப்போது ஆசிய போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு இல்லையா, இந்த ஆசிய போட்டியில் இருக்கக்கூடிய இதான ஒரு ரெண்டு விளையாட்டு, மூன்று விளையாட்டு போட்டு சொல்லுங்க. ஆசியன் கேம்ஸ், ஆமாம், ஏதாவது ஈட்டி எறிதல்,
2: துப்பாக்கி சுடுதல்,
0: துப்பாக்கி சுடுதல்,
2: உயரம் தாண்டுதல்.
0: உயிரிழந்தாதுங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுக்கு அடுத்து என்ன
2: கேட்கலாமா?
0: சரி, உங்களுக்கு நான் அடுத்து வினா, இப்போ கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, ஆசிய விளையாட்டு போல இந்திய கிரிக்கெட் டீம் விளையாட போயிருக்காங்க, அது யாரோட தலைமையில் வந்து போயிருக்காங்க? சரி வாங்க, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர், வணக்கம். இனிப்பில் இனிமே அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க? இந்தியாவின் தேசிய மரம் எதுங்க? ஆலமரம். ஏங்க தெரியாது சொல்லிட்டு பயங்கரமா சொல்றீங்க பதில். சரிங்க, உங்களுக்கு நடத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு நடத்து என்ன கேட்கணும் அப்படின்னா, கேரளா மாநிலத்தோட தலைநகரம் எதுங்க? கேரளா மாநிலத்தின் தலைநகரம், திருவனந்தபுரம். போயிருக்கீங்களா திருவனந்தபுரம்லாம்? சரிம்மா, வாழ்த்து, நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்பு மறுக்கு முன்பாக தருமபுரி பண்பு 2.5 ஏற்காடு 3.7 ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
8: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: பவுலுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எட்டு மணி 9 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல் இன்றைக்கி இளம் தென்றல் எதை பற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னா, சொல்லுக வெல்லுக. உங்களுக்கான எளிமையான வினாக்கள் நான் கேட்போம், அந்த வினாவிற்கு பதில் சென்று உங்களுக்கான பரிசுப்பால் கொடுக்கப்படும். இனிப்பில் இணையக்கூடிய நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமணி
1: கோவிந்த. சரி, கோவிந்த சுவாமிங்களா?
2: ஆமாங்க சார்.
1: சரி, உங்களுக்கான வினா
2: கேட்கலாமா? கேளுங்க சார், கொஞ்சம் எளிமையாக கேளுங்க சார்.
1: எளிமையான வினா கேட்கணும் அப்படின்னா, சரிங்க, ஆசிய போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்குது இல்லைங்களா? அது எந்த நகரத்தில்? ரெண்டு நகரத்தில் நடக்குது, ஏதாவது ஒரு நகரத்தோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: நன்றி.
1: இனிப்பில் இனி மாற்றினர். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, இனிப்பில் வந்துட்டீங்க சொல்லுங்க. யாரு எங்க பேசுங்க, பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
3: மக்கள் வணக்கம். இருவனுக்கு சேலம் மாவட்டம் இருமலிருந்து எப்பம் வெங்கடேஷ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: சரி, நலமா இருக்குங்க வெங்கடேஷன். என்னங்க இணைப்புக்கெல்லாம் தொடர்ந்து வாங்க.
3: வரங்க, லைன் கிடைக்கல, கொஞ்சம் வேலை பிஸி.
1: சரி, ஓகேங்க. சரி, உங்களுக்கு என்ன கேட்டமா?
3: சரியில்லை.
1: சரிங்க,
3: தொடர்ந்து வரங்க.
1: சரிங்க, ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஜப்பான்ல, அது எந்த நகரத்தில் நடக்குது? ரெண்டு நகரத்தில் நடக்குது, ஏதோ ஒரு நகரத்தோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் எந்த நகரத்தில் நடைபெறுகிறது? சரி, வாங்க பரவாயில்ல. நன்றி. இனிப்பிரியும் அடுத்தனே. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
4: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
1: கண்ணியப்பன், அதங்க ஆசிய விளையாட்டுப் போட்டி எந்த நகரத்தில் நடைபெறுகிறது ஜப்பானில்?
4: ஆமாம்,
1: தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுங்க? மாநில மரம்.
5: மாநில மரம்.
1: மரம்
5: தென்னமரம்.
1: தென்னமரம் இல்லைங்களா, பனைமரம்.
5: நன்றி சார். நன்றி.
1: சரி வாங்க, இனிப்பிள்ளையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சரி, இனிப்பிலிருந்து விடுபட்டாங்க, நம்ம தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கத்துடன் பாகல் பட்டி பெருமாள்.
1: சரிங்க பெருமாள், உங்களுக்கு வேணா கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கு வேணா பாருங்க கேட்குறேன். இந்தியாவின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருங்க? இந்தியாவின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்?
6: இந்தியாவின்
1: தேசிய கீதம் இயற்றியவர் யார்? இந்தியாவின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்?
6: ரவீந்திரநாத் தாகூர்.
1: ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான பதில். இந்தியாவின் மிக நீளமான நதி எதுங்க?
6: கோதாவரி.
1: கோதா இல்லைங்களா? இல்லைங்க, அது இல்லைங்க, கங்கை. சரி வாங்க, இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். அதுக்கு முன்பாக விளம்பர இடைவெளி.
7: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்பும் அதுக்கு முன்பாக ஒரு சிறிய பாடல்.

0: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.

0: நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: எட்டு மணி 21 நிமிடத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்னைக்கு சொல்லுக வெல்லுக வளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தொடர்ந்து மூன்று பொதறிவை நான் கேட்பேன். அந்த மூன்று பொதறி எனக்கு பதில் சொன்னா உங்களுக்கான பரிசு பாடல் கொடுக்கப்படும். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, யாரையும் பேசுறீங்க?
2: கோட்டையிலிருந்து
1: மணி.
2: ஆமா சார்.
1: சரிங்க, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க?
2: என்னங்க சார்?
1: களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
2: கேரளா சார்.
1: இல்லைங்க, திருநெல்வேலி மற்றும் தென்காசி பகுதியில் இருக்குங்க. இனிப்பிள்ளை அடுத்த நேரம் வணக்கம்.
3: ஐயா இரவு வணக்கம். ஐயா
1: வணக்கம். சொல்லுங்க.
3: பயங்கரமா இருக்கு,
1: நான் ஸ்டுடியோக்குள்ள இருக்கோம். சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா? பழனி, பழனி திருக்கோவில் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க? பழனி.
3: தேனி மாவட்டம்.
1: இல்லைங்க, திண்டுக்கல். இனிப்பிள்ளை மாவட்ட நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க.
4: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு மாவட்டம்.
1: சரிங்க, பாரதிதாசன், பாரதிதாசன் இருக்கல்ல, அவருடைய இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்னங்க?
4: கனக சுப்ரஜினம்.
1: சூப்பருங்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாருங்க?
4: ஓவே சாமிநாதையர்.
1: ஆடலா பட்டை கிளப்புறாரு. உங்களுக்கு நடத்த கேட்டுமா? சரிங்க, நிறைவேன கேட்ட பாருங்க. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் ஒண்ணு?
4: 1330.
1: அவ்வளவுதாங்க. சூப்பருங்க, அற்புதம் பார்த்து சொல்றீங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அந்த நேர் கேட்ட பாட்டு கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.

0: 8:30 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் நிகழ்ச்சியில் இருக்கின்றோம். இன்றைய இளந்தண்டல் சொல்லுக வெல்லுக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான மூன்று புதர் வினா கேட்போம். அந்த மூன்று புதர் வினாவுக்கு பதில் சொல்லக்கூடிய நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். இனிப்பில் இனிய நேயர் வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: நான் கரியப்பநல்லி கிராமம் மணி பேசுறேங்க.
0: மணி, சரிங்க மணி, உங்களுக்கு என்ன வினா கேட்கலாமா?
1: கேளுங்க கேளுங்க.
0: சிவகாசி பட்டாசு ரொம்ப பெயர் பெற்ற ஊர். அந்த ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க?
1: விருதுநகர்.
0: ஆ, சூப்பருங்க, விருதுநகர். உங்களுக்கு நான் அடுத்த வினா கேட்கட்டுமா?
1: ஆ, கேளுங்க.
0: ஸ்ரீரங்கம் கோவில் எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? ஸ்ரீரங்கம், திருச்சி.
1: ஸ்ரீரங்கம் கோயிலா?
0: ஆமாம், எந்த மாவட்டத்தில்?
1: திருச்சி.
0: திருச்சி, ஐயோ. சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த நிறைய வினா கேட்டேன் பாருங்க.
1: கொஞ்சம்
0: எளிமையாக வினா கேட்டுங்களா? சரிங்க, தமிழ்நாட்டின் மாநில விளையாடு எதுங்க? தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு போட்டி
1: விளையாட்டு
0: கபடி என்பது சரி என்பது. சூப்பருங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல்களை சொல்லுங்க டக்குடன்.
1: மறுமலர்ச்சியில்
0: கொடுங்க.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: எட்டு மணி 36 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த மழை பெய்யக்கூடிய இரு வேளை அற்புதமான பாடல் கூட நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கான வினாக்கள் நாங்கள் கொடுப்போம், அதுக்கு பதில் சொல்லிட்டுனா பரிசு பாடல் கேட்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள், யாரும் பேசுகிறீங்க? ராம். எந்த ஊருங்க? தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கவிஞர்கள் யாராவது ரெண்டு பேரை சொல்லுங்க. விடுதலை போராட்ட, ஆமா விடுதலை போராட்ட கவிஞர்கள், விடுதலை போராட்டத்திற்கு பாடல்கள் எழுதிய கவிஞர்கள் ஏதாவது ரெண்டு பேர் பேர் சொல்லுங்க.
3: இளையராஜா.
2: இல்லைங்க, இளையராஜா இசையமைப்பாளருங்க. சரிங்க, இனிப்பில் இனிம நேயர் வாங்க. வணக்கம். சுற்றுலாத்தலம் அது எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்க? ஆமா,
3: கோயம்புத்தூர்.
2: கோயம்புத்தூர் என்பது சரியான பதில். உங்களுக்கு அடுத்த வினா கேட்கட்டுமா? சிதம்பரம் நடராஜர் கோயில் எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்க? பெரிய சோகையிலிருந்து கிருஷ்ணன். என்ன வேலை செய்றீங்க கிருஷ்ணன்? அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்கான வினை நினைக்கலாம். தமிழ்நாட்டோட தலைநகரம் எதுங்க? சென்னை என்பது சரியான பதில். சரிங்க, ஏற்காடு அப்படின்ற ஒரு பயங்கர சூப்பரமான ஒரு ஏழைகளின் ஊட்டின்னு கூட சொல்லுவோம், அது எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்க ஏற்காடு அப்படின்ற ஒரு ஊர்?
3: ஏற்காடு
2: சேலம் மாவட்டம். இதை கூட நான் எளிமையாக கேட்கக்கூடிய சரி பரவாயில்லைங்க. அடுத்து என்ன கேட்கட்டுமா?
3: சொல்லுங்க.
2: தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பட்டு நகரம், பட்டுன்னு சொல்லுவேன்ல, பேரில் அந்த ஊர் பேர் வரும். பட்டு வந்து எந்த நகரத்துக்கு பிரபலமானது, இல்லை எந்த மாவட்டத்திற்கு பிரபலமானது? பட்டு பேரில் வந்து பேர் வர்றது பட்டு.
3: பட்டு
2: என்னங்க? இல்லைங்க, காஞ்சிபுரங்க. காஞ்சி பட்டுன்னு சொல்லி கேள்விப்படுது இல்லையா? இன்னுங்க லாஸ்ட்ல இருந்து விட்டுட்டீங்களா ஐயா? காஞ்சிப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா
3: இல்லையா? ஒரு பாட்டு கேட்கலாம்.
2: ஐயோ சாரிங்க, நானும் தெரியல, எளிமையான குழந்தை தான் கேட்டேங்க. காஞ்சிப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஞ்சிப்பட்டுன்னு சொல்லிட்டு
3: காஞ்சிபுரம்
2: கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆமாம், அது கொஞ்சம் நினைவுக்கு வராது இல்ல. சரி பரவாயில்ல, இந்த சூப்பரா ரெண்டு வினாக்கு சமயபல் சொன்னீங்க, வாழ்த்துக்கலுங்க.
3: காஞ்சிபுரத்து பட்டு

0: வணக்கம். நலமா இருக்குங்க, சந்தோஷம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மதிவான் பாளைய மோகன் பேசுறியா ஐயா. மூன்று கேள்வியுமே எளிமையாக கொடுத்துருங்கயா.
0: எளிமையாக கொடுத்துடலாங்களா? சரிங்க. அழகப்பா பல்கலைக்கழகம் எந்த நகரத்தில் அமைந்திருக்குதுங்க?
1: அழகப்பா பல்கலைக்கழகம் எந்த?
0: ஆமா
1: ஐயா, அது நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில்.
0: என்னங்க விடத்தேன் மாதிரி கேட்குறீங்க?
1: காரைக்குடின்னு நினைக்கிறீங்க?
0: அதுக்குள்ள சொல்லிட்டு பார்த்துட்டீங்களா? சரிங்க, காரைக்குடிங்க. சரிங்க, இந்திய தொழில்நுட்ப கழகம், அதாவது ஐஐடி அப்படின்னு சொல்லுவோம், தமிழகத்துல எங்க இருக்குதுங்க? ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப கழகம், ஐஐடி.
1: ஐயா, சென்னையில இருக்குமான்னு நினைக்கிறீங்க?
0: இல்லை, தெளிவு சொல்லணும். இருக்கு, நினைக்கிறேன்,
1: கிணைக்கலாம் கிடையாது. சென்னை
0: தான். ஓகே, மெட்ராஸ் ஐஐடி நம்ம சொல்லுவோம், ரொம்ப பழமையான ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். சரிங்க, உங்களுக்கு நிறைவேன கேட்கட்டுமா?
1: ஆ, கேளுங்க.
0: சரிங்க, நிறைவேனா, மரகதபுரா எந்த மாநிலத்தின் மாநில பறவை?
1: அருமையான
0: பாடுங்க. காதல் கோட்டை திரைப்படத்திலிருக்காங்க, கேக்கலாங்க.
1: நன்றியா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: 8:47 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தென்றல் சொல்லுக வில்லுக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க. தருமபுரியிலிருந்து
1: சுந்தரராஜன்.
0: சுந்தரராஜன், சரிங்க, உங்களுக்கு நான் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுங்க? தமிழ்நாட்டிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம்.
1: மதுரை.
0: மதுரை, சூப்பருங்க. அடுத்த வேணா கேட்கட்டுமா?
1: மஞ்சள்
0: நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுங்க? என்னங்க பட்டியலை வரவங்களாம் அப்படி சரியான பதில் சொன்னா என்னத்த கேக்குறதுன்னு தெரியல. சரிங்க, முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது எதுங்க? அவ்வளவுதாங்க, படுக்க பொசுக்கு சொல்லிட்டு எப்படிங்க? சரி, என்ன சொல்ல பாடுக்கலாம் சொல்லுங்க. எங்கேயும் காதல் தீ இல்லை நீ அப்படியே ஒரு பாட்டு வருதுங்களா? செமப்பட்ட அப்படிங்களா? ரொமான்ஸ் பாட்டேன். சரிங்க, ஜெயரவி அன்சிகை மோத்தோனி நடிச்சிருப்பாங்க.
1: கரெக்ட் கரெக்ட்.
0: சரிங்க, ஓகே, கேட்கலாம், நல்லா பாட்டுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம்.

0: எதிரே பாலக்கோடு.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: எட்டு மணி 54 நிமிடத்தில் நம்ம ஓடி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். சரி சந்திரசேகர், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
3: எளிமையா கேளுங்க, ஒரு பாட்டு கேக்குற மாதிரி.
2: சரிங்க, உங்களுக்கு என்ன புவியியல் புவியியல் இருக்குல்ல, அந்த புவியியல் பற்றி படிக்க புவியியலுங்க, புவியியல் இருக்குல்ல, புவியியல் புவியியலை பற்றி படிக்கும் துறைக்கு என்ன பேருங்க? இல்லைங்க, ஜியோகிராஃபி பேரே புவியியல்
3: தான்.
2: ஆமா, சரிங்க, நன்றி. இனிப்பிள்ளி மாத்தின வணக்கம். விலங்குகளை பற்றி படிக்கும் துறைக்கு பெயர்
4: என்னங்க?
2: ஜியாலஜி.
4: சரிங்க,
2: அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இரவு வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இனிப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: ஹலோ,
2: இனிப்பில் தான் இருக்கீங்க, எங்களோட இனிப்பு சரியா தான் இருக்கு, நீங்க பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பேசுறீங்க. சரி, உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
4: எளிமையா கேளுங்க, பாட்டு கேட்கற மாதிரி கேளுங்க.
2: சரிங்க, எளிமையா கேக்குறோம் பாருங்க.
4: நீங்க
2: திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த இடம் எதுங்க? திருப்பூர் குமரன் பிறந்த இடம் மாவட்டம் சென்னிமலை இடம். சரி வாங்க, நன்றி. இனிப்பிள்ளி மாறுதுனே வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த மாவட்டம் எதுங்க?
4: தூத்துக்குடி.
2: தூத்துக்குடிங்க, விருதுநகர்.
4: நன்றி.
2: இனிப்பிள்ளி மாறுதுனே வணக்கம்.
5: வணக்கம்,
2: சொல்லுங்க.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம், பார்வோர்ந்து வெங்கடேஷ்.
2: வெங்கடேஷ்,
5: சொல்லுங்க.
2: வஉசி அவரை எவ்வாறு நம்ம சிறப்பு பேர் கொண்டு அழைப்போம்? வஉசி அவர்களை எந்த பேர் சிறப்பு பேர் கொண்டு அழைப்போம்?
5: கப்பலோட்டிய தமிழர்.
2: அவ்வளோதாங்க, கப்பலோட்டிய தமிழருங்க. சரிங்க, திருப்பூர் குமரன் அவர்களை எந்த பெயரால் சிறப்பு பெயரால் அழைப்போம்? அவ்வளோதாங்க, சூப்பருங்க. நிறைவு என்ன கேட்குறேன் பாருங்க, கேட்கலாமா?
5: கேளுங்க.
2: சிங்காந்தல் மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு இல்லையா, அது எந்த மாநிலத்தோட மாநில மலர்?
5: நம்ம தமிழ்நாடு.
2: அவ்வளோதாங்க, சூப்பருங்க. என்ன பாடல்களை சொல்லுங்க பாலாம்.
5: நேரம் குறைவாக, அந்த காதலனில் ஒரு சின்ன பாடலாக ஒன்று இருக்கும்.
2: என்ன பாடல் சொல்கிறீங்க?
5: காதலன் பாடுவாங்க.
2: ஆ, சரிங்க.
5: அந்த காதலியை தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்.
2: அப்படிங்களா, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இருந்தாலே அந்த பாட்டு கேட்கலாம்
5: அப்படிதானுங்களா?
2: சரிங்க, காதலன் என்ன திரைப்படத்தில் ஒரு நல்ல பாட்டு கேட்போம். நன்றிங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நம்ம சொல்லுக வில்லுகை.

0: Bengal, Karnataka, Konkan, Goa, Madhya Maharashtra and Telangana for tomorrow. Thunderstorms accompanied with lightning and gusty winds are expected over Andaman and Nicobar Islands, Marathwada, Tamil Nadu and Karaikal during next 2 to 3 days. The 18th edition of the Indian-Mongolia Joint Military Exercise Nomadic Elephant commenced today at the Foreign Training Node, Pithoragarh in Uttarakhand. It will continue till the 3rd of next month. The Ministry of Defence informed that this is an annual platoon-level exercise conducted alternately in India and Mongolia. And now before we end the bulletin, the headlines once again. India-New Zealand Free Trade Agreement to come into force from 20th of next month. Commerce and Industry Minister Piyush Goyal says it will open new employment opportunities in MSMEs and benefit farmers. India and Canada agree to fast-track negotiations for Comprehensive Economic Partnership Agreement. Next round of talks to begin on the 5th of next month. Defence Ministry signs contract worth 586 crore rupees with a Pune-based private company to procure auxiliary power units for T-72 and T-90 tanks. NHAI releases new guidelines to boost road safety and efficiency across national highways. Vladimir Putin's United Russia Party retains majority in parliament. And at Asian Games, India wins 3 medals in shooting in Japan. That is all in the news at 9. Good night.
1: Neram 9 mani 15 nimidam.
2: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தித்துடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் கையில் பணம் இல்லை அப்படின்னா கூட செல்போன் மூலமாக பணம் செலுத்தக்கூடிய வசதி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். பெட்டிக்கடை தொடங்கி பெரிய வணிக நிறுவனங்கள் வரைக்கும் இன்றைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது அப்படின்றது மக்களுடைய வழக்கமான நடைமுறையாக மாறியிருக்க இந்த காலகட்டத்தில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைக்கு புதிய கட்டண அமைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட அதிக மதிப்பிலான வணிக யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஆர் கட்டணம் அறிமுகப்படுத்துவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து நம்ம கிட்ட விரிவாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் ராமசாமி ஆதித்தன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. முதல்ல இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னா என்ன சார்?
4: தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து யூபிஐ மூலம் பொருள் வாங்கும் போது பணம் செலுத்துறாரு. முதல்ல வந்து முன்னால பிசிக்கல் மணி வச்சுட்டு இருந்தோம், அடுத்தது பிளாஸ்டிக் மணி மாதிரி கார்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்போ அடுத்தது இந்த இதோ 10 வருஷமா இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம் யூபிஐ. பிரைம் மினிஸ்டர் மோடியோட முயற்சியால் தான் இன்னைக்கு 11 நாடுகளில் நம்ம யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கு. இந்த யூபிஐ வந்த பிறகு அந்த பிளாஸ்டிக் கார்டு மணி பிசிக்கல் மணியோட யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டு உடனடியாக பணம் கிடைக்குது, பணம் செலுத்த முடிகிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பண்ண முடியுது. வணிகர்களுக்கும் பணம் வாங்குறது, சில்லறை கொடுக்க, சாதாரண ஒரு 100 ரூபாய் ஜமாவான சில்லறை வாங்குற பெரிய பிரச்சனையாக இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி யூபிஐயில் போகும்போது அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இது தெரிய வருது, எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ பொருள் இது, பணம் சுழற்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிக்கல் மணி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தான் ஆகும். பட் இப்போ டிஜிட்டல் மணி வந்த பிறகு அந்த பணம் வந்து பல மடங்கு சுழற்சி ஆகுது. அப்போ நம்ம எக்கனாமியினுடைய ஸ்பீடு கூடுறது, அதுக்கெல்லாம் இது வந்து உதவியாகுது. இப்போ நம்ம திட்டமிடல் எல்லாத்துக்குமே யூபிஐ வந்த பிறகு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அது எத்தனையோ ட்ரில்லியன் தாண்டி போயிட்டோம். இப்போ வரைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 24,162 கோடி ட்ரான்சாக்ஷன் ஆகியிருக்கு. மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. ரூரல் ஏரியாவில் கூட சாதாரண ஒரு கூடையில் போய் தலைச்சொம்மையாக போய் இருக்கிறவங்க கூட அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அது வசதியாக இருக்குது. எல்லாருமே இதனால் ஜென்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. அது இது அணைச்சிக்கிட்டு கவர்மெண்ட் உதவிகள் வாங்குறதுக்கும் லோன் வாங்குறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்குது.
3: சார், இப்போ டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ஆரம்பமாகி 10 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இதுவரைக்கும் யூபிஐ பரிவர்த்தனைக்கு எந்த விதமான சேவை கட்டணமும் இல்லாத போது குறிப்பாக இப்போ இதற்கு ஒரு சேவை கட்டணம்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய கட்டணமா அல்லது வணிகர் செலுத்தக்கூடிய கட்டணமா சார்?
4: வாடிக்கையாளர் வந்து அவங்க செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 90% சிறு வாடிக்கையாளர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வணிகர்களுக்கு தான் அதுவும் ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவாங்க. மினிமம் அமௌண்ட் தான் வணிகர்களுக்கு. அவங்க வந்து அவங்க அடுத்த 1 லட்சத்துக்கு மேலே வந்தால் தான் அதுக்கு மேலே 300 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க செல்ல வேண்டியிருக்கு. 0.4% பர்சன்டேஜ்க்கு மேலதான் அவங்களும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தனிப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வந்து வணிக குறிப்பா இந்த எரிபொருள் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது பெட்ரோல் வாங்கும் போதோ அதுக்கெல்லாம் பிளாட் ரேட்னு சொல்லி

0: ₹45 போட்டிருக்காங்க. அது ₹2000க்கு மேலே தான். அது வந்து பெரிய அளவு ₹2000க்கு மேலே பண்ணுறவங்க 70% என்னமோ பண்ணுறாங்க. அவங்க பெரும்பாலான மக்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பே வராது. மக்களுக்கு வணிகர்களுக்கும் வந்து சேவை வரி மாதிரி தான் அது வருது. இது ஏன்னா யூபிஐ வந்து 10 வருஷம் வந்தால் கூட எவ்ரி இயர் பட்ஜெட்டில் நமக்கு ஆகி 20,700 கோடி நம்ம ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போ 10 வருஷம் ஒதுக்கிறாங்க, எவ்வளோ ஒதுக்கிருப்பாங்க பாருங்க. அதை வந்து 4 விதமாக சொல்கிறாங்க. அதை வந்து பேங்க்கு அந்த பராமரிப்பு, அந்த யூபிஐ பராமரிப்பு, சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா சென்டர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பேமெண்ட் ஆப்புக்கெலாம் கொடுக்க வேண்டிய, இதுக்கெல்லாம் கொடுக்கறது தான் இந்த செலவாகுது. ஆனால் அது கவர்மெண்ட் வந்து பே பண்ணியிருக்கு. இப்போ வந்து முதல் முதலாக இந்த சேவை கட்டணம் போடும்போது அந்த 100% அந்த மணி வந்து பேங்க் தான் போகுது. பேங்க் பராமரிப்பு சேவை அவங்க தான் போகுது, கவர்மெண்ட் எடுக்கல. இதுவரைக்கும் கவர்மெண்ட் கையில இருந்து பணம் போட்டா கூட இப்போ ஜெனரேட் பண்ற மணி வந்து அந்த பேங்க் இவங்களுக்கு தான் போகுது இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு வரல. அந்த ஆப் அந்த இதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு வரல. இப்போ போடுறதுனால ஒரு 1,800 கோடி மாதம் ஜெனரேட் ஆகும். வருஷத்துக்கு சுமார் 18,000-20,000 கோடி வரைக்கும் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்போது சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதற்கு வந்து டெக்னாலஜி மேம்பாடுலாம் இதை வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த பணத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து கிராமப்புற உள்ள ரூரல் ஏரியாவுக்கு அந்த வணிகர்களுக்கெல்லாம் உதவுறக்காண்டி ஒரு ஃபண்டு எல்லாம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனி மனிதர்களுக்கு ஒன்றும் இல்லை, வணிகர்களுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் தான் ஒரு அமௌண்ட் மாதிரி போடுறாங்க.
1: சரி சரி, இப்போ இந்த கட்டண இது வந்து மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த யூபிஐ அமைப்போட பராமரிப்பு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எந்த மாதிரியா உதவும் சார்? அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: நம்ம யூபிஐ பராமரிப்பு நல்லா இருந்ததுனால தான் 11 நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதில் வந்து சைபர் செக்யூரிட்டியும் அந்த வங்கிகள் தான் இதை வந்து பண்ணுறாங்க. வங்கிகளும் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல அவங்களும் தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் தொழில்நுட்பத்துக்கு செலவாகுது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக சைபர் செக்யூரிட்டி தான் கவர்மெண்ட் அதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி கிளியராக இருந்ததுனால தான் வெளிநாடுகள்லாம் நம்மளுடைய இதை யூபிஐ வந்து ஆதரவு பண்ணி வரவேற்று அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக தான் இந்த இது சைபர் செக்யூரிட்டியை வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து முன்னேறிட்டே போகுது. புது புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு நம்ம புதுசாக இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு அதை ஃபண்டிங் வேணும். அதை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஹெல்ப் பண்ணுறோம். டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் போகிறதில்லை, எல்லாமே அந்த பேங்கு பிளாட்ஃபார்ம்ஸு இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அதுக்கு தான் போகுது.
1: சார், இப்போ குறிப்பாக ரயில்வே தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள்னு சொல்லி இந்த துறைகளுக்கு மட்டும் ₹5 அப்படின்ற கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் சார் குறிப்பாக இந்த துறைக்கு மட்டும் அந்த கட்டணத்தை வச்சுருக்காங்க?
0: இந்த ரயில்வே இந்த மாதிரி தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நம்ம 0.04% போடும்போது அது வந்து மாறிக்கிட்டு இருக்குங்கிறக்காக பொதுமக்களுக்கும் இந்த சிரமம் வரக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலையான கட்டணம் அப்படி வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து 2,000க்கு மேலேங்கிறது இந்த மாதிரி துறைகள் வந்து பெரும்பாலும் குறைவு தான். அதனால் நம்ம 2,000 கிலோ வரும்போது யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் 70% to 90% செலவுலலாம் பொதுமக்கள் இந்த லிமிட்டுக்கு கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இதை வந்து அந்த 2 பைசா 4 பைசான்னு வரலாம், அந்த இதுக்காக ஃப்ளாட் ரேட் மாதிரி வச்சுருக்காங்க.
1: எதிர்காலத்தில் இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்றது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
0: ஆமாம், இது வந்து இப்போ சர்வீஸ் டேக்ஸ் வந்துச்சு, அது எப்படி அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இது கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அப்போ உள்ள கவர்மெண்ட்ஸுனுடைய பாலிசி எப்படி வருதோ, ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி அவங்க பட்ஜெட்டில் எப்படி பண்ண, ஏன்னா இது வந்து இப்போ 100% நம்ம வந்து கவர்மெண்ட் எடுக்க போகிறோம் இல்லை இவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட இப்போ நிர்மித்த கட்டணத்தோட இந்த இவங்க கிரெடிட் கார்டெலாம் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. பேங்க்லாம் பாருங்கள், ஒரு 5 தடவைக்கு மேலே ஏடிஎம் எடுத்த போனோம் அப்படிலாம் ரொம்ப கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தங்களுடைய செலவை கூடும்போது கூட்டி கேட்பாங்க. அவங்களுடைய செலவுகள்லாம் அதிகரிக்கும் போது, பட்ஜெட் அதிகரிக்கும் போது இதை கூட்டணும்னு சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, சைபர் செக்யூரிட்டிக்கெலாம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு டேட்டா சென்டரு நம்ம வைக்கணும்னா கூட எவ்வளோ, இப்போ இந்தியாவில் வைக்கணும்னா எவ்வளோ பிரச்சனைலாம் வருது. அதுக்கான செலவுலாம் அதிகரிக்கும் போது இது கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது அந்த டைமில் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி மக்கள் ரீட் பண்ணுறான்னு பார்க்கணும்.
1: சார், இப்போ சிறு கடைக்காரர்கள், தெருவோர வியாபாரிகள் போன்றவர்களுக்கு வந்து யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான எளிதான ஒரு விஷயமா இருந்தது இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளில். ஸோ இந்த மாற்றம் வந்து குறிப்பாக அவர்களுடைய அன்றாட வியாபாரத்தில் இல்லை வணிகத்தை எதுவும் பாதிக்குமா?
0: இல்லை, இந்த சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இத்தனைக்கும் இந்த யூபிஐ வந்த பார்த்தா அவனுடைய வியாபாரனுடைய இதே அதிகமாக இருக்கும். இப்போ பலருக்கு சாதாரண ஒரு ரயிலில் போகும்போது கூட நம்ம டீ குடித்தோம்னா அந்த டீம் நல்லா பிசிக்கலாக பணம் கொடுப்போம். இப்போ அவங்க பக்கத்தில் இந்த கியூஆர் கோடை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கெலாம் கட்டணம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காமிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க, குயிக் மணி வந்துடுது அவங்களுக்கு, யாரோ ஒருத்தர் எப்படியோ அவங்க போயிடுது. அதனால் அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவங்க யாரும் பெரிய மாற்றத்தை உணர்வாங்களாங்கிறது எனக்கு தெரில. அந்தளவுக்கு இதில் ஆரம்ப நிலை தானே இது, அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் அவங்களை உணர்ற மாதிரி இல்லை.
1: எதிர்காலத்தில் தனிநபருடைய பண

0: எதிர்காலத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரலாம்.
1: மக்கள்கிட்ட இருக்க பெரிய கேள்வியே, அதாவது மக்களை ஒரு நடைமுறைக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அரசு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. எதிர்காலத்துல இது மக்களுடைய பரிவர்த்தனைக்கான அதுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
0: மக்கள் வந்து அதிகம் பயன்படுத்துறத வந்து அதுல கட்டணம் கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுவாங்க, பிறகு இப்போ நம்ம செல்போன் கட்டணம் பண்றோம், டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வருது. அதே மாதிரி யூபிஐ வந்து ஒரு செல்போன் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றா, அதே மாதிரி யூபிஐ அப்படி மாறிட்டு இருக்கு.
1: சரி சார், அதாவது தனிநபருக்கு வந்து இப்போ தற்போது வரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படல, அதையும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. இப்போ சிறு வணிகரை வந்து யூபிஐ மூலமாக பணம் பெறும்போது இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் இருக்கு இல்லைங்க சார், அது வசூலிக்கப்படுதா அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், வங்கியிடமிருந்து எவ்வாறு அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், கட்டணம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு?
0: சிறு வணிகர் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதில் மேலே பார்க்கணும். அவங்களுக்கு வேற 100,000 மேலே போனால் தானே அவங்களுக்கு அந்த கட்டணம் வருது. அப்போ அவங்க வங்கியர் மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்கினான்னு சொல்லி. தனிப்பட்ட முறையில் அவங்க சாதாரண மக்களுக்கு அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. வணிகர்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை அந்த வங்கி கணக்குகள் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது.
1: சரி சரி, இப்போ இந்த கட்டண மாற்றம் யூபிஐ பயன்பாட்டோட எதிர்காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இது குறையுமா இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு நடைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்கா வணிகர்கள் அந்த மாதிரி?
0: இல்ல, இது வந்து இது வந்து கட்டாயம். இந்த பராமரிப்பு செலவுங்கிறது உயரத்தான் செய்யும். ஒன்று சைபர் செக்யூரிட்டி செலவும் அதிகரிக்க தான் செய்யும், பிளாட்ஃபார்ம் செலவும் அதிகரிக்கும். அப்போ இவங்க உயரத்தான் கட்டாயம் உயரத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுக்கு வரல, இந்த 4 பேருக்கு தான் போகுது, பேங்க் இதுக்கெலாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் இப்போ கவர்மெண்ட்டில் இதே ஒரு இதாக பண்ணுற வரும்போது தான் அது வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணும்போது கட்டணத்தை எடுக்கும்போது தான் பிரச்சனை வரும்.
1: சிறு வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றீங்க சார், எதிர்காலத்துல அவங்களுக்கு கூடுதல் சுமை வந்து ஏற்படாம இருக்க இந்த விதிமுறைகள்ல ஏதேனும் விலக்கு அளிக்கப்படுமா?
0: அது அது அந்த டைம்ல வந்து வணிகர்கள் எப்படி அவங்க கேட்கறாங்க பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி பாருங்க, இப்ப ஸ்லாப் வந்து 4-5 ஸ்லாப் வந்து ஸ்லாப குறைச்சிருக்காங்க, டாக்ஸ் குறைக்காங்க. இப்போ சில இடங்கள்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போட்டு பிளஸ் இன்னொரு டாக்ஸ் போடுறாங்க, அப்படி 40% வருது அந்த டாக்ஸ்லாம். அந்த மாதிரி அதோட இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கூடும். அப்படிலாம் அதிகமாக கூட வரும்போது அதை வந்து நம்ம கன்சியூமர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அது இன்டைரக்டாக மட்டும் தான் அவங்க ஏற்றுவாங்க, டைரெக்டாக சொல்ல முடியாது. பட்டு கவர்மெண்ட்டுகளை தப்பிச்சுக்கலாம், அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை இது பராமரிப்புக்கு அவங்க வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை போகும்போது அவங்க வாங்குறாங்க, வருஷம் ஆனுவல் ஃபீஸ் வாங்குறாங்க, இல்லாமல் அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கறதே இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட்டைஸ். இது கவர்மெண்ட்னு வரும்போது தான் நம்ம வந்து அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அப்படி மினிமலாக ஆரம்பிச்சிருக்காங்க
1: நினைக்கிறேன். சரி சார், இந்த இறுதியாக இந்த 3 விதிகள் குறித்தும் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிதான உதாரணத்தோட தெளிவுபடுத்த முடியுமா சார்?
0: அதாவது இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் போடப்போ பெட்ரோல் பங்கில் போகும்போது ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் உள்ளே நான் பணம் போட்டேன்னா எனக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. இது நம்ம தனிநபருக்கு. பெட்ரோல் நமக்கு விற்கிற மெர்ச்சன்ட் வந்து அவன் வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுனா அவன் அங்கே அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்க கொடுத்து ஆகணும். அப்படியே அந்த நம்ம தனிநபர்லேருந்து மெர்ச்சன்ட் டு மெர்ச்சன்ட் போகும்போது தான் அந்த கட்டணம் வந்து அதிகமாக வருது.
1: யூபிஐ பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த 3 முக்கிய விதிகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யூபிஐ பரிவர்த்தனைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டண அமைப்பு குறித்த பல்வேறு பயனுள்ள தகவல்களை இங்கு கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

மாலை கூட வந்த மங்கை அந்த மங்கை ரவியாயி தங்கை காலம் தழி போன்ற முன்கை அதில் அழகு கொடுத்தார் என் தங்கை.

I'm gonna go to the bathroom.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.

நேயர்களோட நினைவிற்கு இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள், இன்றைக்கி 10:20 சுகமான ராகங்கள். இன்றைக்கி தருமபுரி மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு விருதுமான பலரை கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்ந்து கேட்கலாம். 20வது ஆசியன் விளையாட்டுப் போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியில் அஞ்சலாக.

0: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இருள் நிறைந்த இந்த இரவுதான் பலரின் நினைவுகளை கொண்டு மனதில் சேர்க்கக்கூடிய இரவாக அமைகிறது. அங்கங்கே பல இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கின்ற இந்த இருவேளையில் இசைமலையும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 043-42-24-30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-81-10-25 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், மற்ற நேர்கள் 043-42-24-30-31 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் இழைக்கலாம். இனிப்பில் இனியக்கூடிய முதல் அன்பு நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்கலையம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பராசத்திலிருந்து ஏதோ ஒரு பாடல் போடுங்க, நல்ல பாட்டு.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாள் முழுக்கும் நீங்கள் அடைந்த அயர்வு இந்த இரவின் குளிரால் நீங்கிட்டும். 10:25 நம்மோடு இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: அற்புதமான
3: ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க இந்த இரவு வேளையில.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: மணி 30 நிமிடத்தில் நம்ம இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் காரிமங்கலம் வட்டம் ஜெல்லிச்சட்டுப்பட்டி பிஎம்ராஜன்.
0: சொல்லுங்க பிம்ராஜ், என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த இடைவிடாத மழை பெய்யும் போது 1979 வெளிவந்த படம் பகலில் ஒரு இரவு. அந்த படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல அனைவருக்கும் கொடுங்க. அந்த பாடல
0: கேட்கலாம்.

0: 10:35 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நான் இங்கே குக்கல் மலையிலேருந்து மில்லிகாரப்பட்டையா ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுகிறேன்.
0: சரிங்க, என்ன பாடங்கள்லாம் சொல்லுங்கம்மா?

0: விபரீதமான பாடலை கேட்டுட்ருக்காங்க. இனிப்பிரணியம் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நான் தருமபுரி குழம்பு சபையிலிருந்து வானொலி பெரிய முடித்ததாக கொஞ்சம் நல்லதாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்குங்க முனியப்பன், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
1: தருமபுரி பழத்தில் இருக்க ஏற்காடு பழமையிருக்கும் இனிமான இரவு உறக்கம் சுகமான பாடல் கேட்கறது மகிழ்ச்சி அளிக்குது. அந்த வகையில் படம் இதயக்கணி நீங்கள் நல்லா இருக்கும். நல்லா நாலு நாளாக மழை பெய்யுது. விவசாயியோட மகிழ்ச்சி உங்களோட இல்லங்கள் ஒளிபெருட்டும்.
0: சரிங்க,
1: மகிழ்ச்சியா
0: மழை பெய்யட்டும், மக்கள் மனதில் மகிழ்ச்சி நிறையட்டும். சரிங்க, நன்றி. கேட்கலாம், நல்ல பாடு கேட்கலாம்.
2: காணாமல் இருக்க சிவசமுத்திர நீ

கல்லணையில் கொள்ளிடத்தில் கா

வேண்டும்.

0: 10:47 நம்மிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய இன்னைக்கு சுகுமான் ராக நிகழ்ச்சி தர்மபுரி மாவட்ட நேர். வாங்க வணக்கங்க.
1: இரோ வணக்கம்மையா, தர்மபுரி மாவட்டம் பொம்மன் பெட்டி எஸ் செல்விங்கய்யா. நல்லா இருக்குங்களா?
0: நலமா இருக்குங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாமா செல்விம்மா?
1: பணமா பாசமா அதுல இருந்து இழந்து போலாம் அந்த பாட்டு கொடுத்துருக்கீங்க,
0: கேட்கலாங்க.

0: பத்து மணி 50 நிமிடத்தில் நம்ம இனிமையான இரவு வேளையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் அடுத்து பாடலை கேட்க போகிறோம். யார் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கங்க.
1: இரவு வணக்கங்க ஐயா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி. நலமா இருக்கிறீங்களா ஐயா?
0: நலமா இருக்குமா சிவகாமிம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: நலித பாடம், அதில் ஒரு பாடல் கொடுத்துருங்க ஐயா.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க ஐயா.

0: பண்ணக்கூடிய அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமல்லி பஞ்சாயத்து தாசனப்பட்டியில சித்தன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க சித்தன். என்ன பண்ணு கேட்கலாம், சொல்லுங்க.
1: மலையில என்ன பண்ணி சாப்பிட்டு என்ன பண்ணீங்க?
0: அருமையான சாப்பிடுறேன், சாப்பிட்டேங்க. என்ன பாடல கேட்கலாம், சொல்லுங்க
1: சார். வண்ணக்கிளி படம், அந்த வண்ணக்கிளி பந்து சிப்பாட கட்டிக்கிட்டேன் சிங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பாடல் சார்.
0: வணக்கம், நன்றி.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய நிறைவு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யாரங்க பேசுறீங்க?
1: ஏலகிரியிலிருந்து ராஜேஸ்வரிங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி, என்ன பாட்டு கேட்கலாமா?
1: படம் வந்து பொன்னூஞ்சல், பாடல் வந்து ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்
0: கேட்கலாமா? நன்றி.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் கேட்ட நேயர்கள் அதிமான் கோட்டை கலைமணி, மாளகப்பாடி குமரேசன், கெங்குசட்டிப்பட்டி பீமராஜ், குக்கல்மலை ராஜேஸ்வரி, உழவர் சந்தை அருகிலிருந்து முனியப்பன், தருமபுரி எஸ் செல்வி, கடத்துக்கோட்டை சிவகாமி, தாசனப்பட்டி சித்தன், ஏலகிரிலிருந்து ராஜேஸ்வரி, இந்த பாலக்கட்ட நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. இனி நாளை நம் பண்பலையில் வளம்புற நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தான நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசு சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி நாளை மாலையாக நம்மோடு இணைகிறார் எஸ். அனுஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம், காலை வணக்க நிகழ்ச்சி தருமபுரி JK குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம், நிறைவாக தருமபுரி கொண்டலப்பட்டி ஜோதி லேசர்கண் மருத்துவமனை வழங்கும் இனிதி கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலந்தானி, 7:30 சந்தோஷ் அருள், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் நேரில் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி சங்கர் ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலர்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேவை மற்றும் மாவு வகையில் வகம் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவை பெண் பூவை, 12:10 உங்கள் களம் புதிய தடம் இளம் தொழில் முனைவர் சுடர்வண்ணன் அவர்களிடம் நேர்முகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம், 1:10 நேர் பிறப்பும், 1:30 தருமபுரி பீஜர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் மரம் நமக்கு வரம் சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லை வண்ணன் அவர்களின் உரையை கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை திருவினாக்கள், 5:00 மாலை தண்டல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜில்லாஸ் வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சக வழங்கும் கிஷான் வாணி, 8:00 இளம் தண்டில் எம்பாட்டு எசப்பாட்டு, 8:30 எரப்பட்டி சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடுவிடாத இசைமலை, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசியன் கேம்ஸ் 2026 பெற்ற ஒரு தினசரி கண்ணோட்டம், 10:20 சுகமானாங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்பாளர்கள் கேட்க நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலை வளமுறை நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்குமுறை சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், வலிமை உடல் பலத்தால் வருவதல்ல வெல்ல முடியாத வேட்களினால் வருவது என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.